இருக்கீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: புக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக்கு ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: Hey, Anthony, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே ட்யூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவு
6: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
0: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
0: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
0: அப்படிங்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
3: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் பதித்தாகட்டும். பொதுவாக மாணவர்கள் தேர்வு எழுதிவிட்டு வரும் பொழுது அவர்களை பார்க்கக்கூடியவர்கள் என்ன கேட்பார்கள்? தேர்வு எளிதாக இருந்ததா என்று கேட்பார்கள். அதுபோலத்தான் ஒரு வேலையிலே சேர்வதற்கு நேர்முக தேர்வை அணுகிவிட்டு வருகின்றவர்களை பார்த்து, இன்று உங்களுடைய நேர்முக தேர்வு சுலபமாக இருந்ததா என்று கேட்பார்கள். கேட்பவர்கள் ஒரு புறம் இருக்கட்டும், பரீட்சைக்கு செல்பவர்கள், நேர்முக தேர்வுக்கு செல்பவர்கள், அது எளிமையாக இருக்க வேண்டும், சுலபமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் தங்களை தாங்களே பலவீனமாக நினைக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். கடினமாக இருந்தால் என்னால் அதை எதிர்கொள்ள முடியாது, என்னால் அதை வெற்றி கொள்ள முடியாது என்று நினைப்பவர்கள் தான் சுலபமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? கடினம் என்பது பரீட்சையினுடைய தன்மையிலோ நேர்முக தேர்வினுடைய தன்மையிலோ இல்லை, அது நம்முடைய பலத்தை பொறுத்தது. நாம் எந்த அளவிற்கு அறிவுடையவர்களாக திறமையுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வினுடைய தன்மை அமைகிறது. நாம் மிகச்சிறப்பாக நம்மை தயார்படுத்தி இருந்தால், எல்லா விதங்களிலும் எல்லா துறைகளை பற்றியும் ஒரு நல்ல அறிவை நாம் வளர்த்திருந்தால், தேர்விலே கேட்கப்படுகின்ற கேள்விகள் எத்தகைய தன்மையுடையதாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை, துணிவு நம்மிடத்தில் இருக்குமானால் எந்த தேர்வும் நமக்கு எளிமையாகத்தானே இருக்கும். நாம் எப்போது நம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளவில்லையோ அப்போதுதான் தேர்வு கடினமாக இருக்கக்கூடும் என்கிற எண்ணம் கூட நமக்கு வரும். அந்த பரீட்சைகளைப் போலத்தான், நேர்முக தேர்வுகளைப் போலத்தான் வாழ்க்கையின் சூழல்களும். வாழ்க்கை எனக்கு மிக கடினமாக இருக்கிறது என்று சொல்பவர்கள் யார்? தங்களை சரியாக தயார்படுத்திக் கொள்ளாதவர்கள். நாம் எப்போது நம்மை ஆற்றல் உடையவர்களாக, நல்லறிவுடையவர்களாக, நிரம்ப துணிவுடையவர்களாக சீரமைத்துக் கொள்ளுகிறோமோ, உருவாக்கிக் கொள்ளுகிறோமோ, அப்போது எதை கண்டும் நாம் வாழ்க்கையிலே அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கை நிஜமாகவே நமக்கு எளிமையானதாக, மகிழ்ச்சி உடையதாக அமையும், அதிலே சந்தேகமே கிடையாது. அப்படி இந்த நாளிலே நமக்கு அமைகின்ற அத்தனை சவால்களையும் மிகச் சுலபமான ஒன்று என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்மை சிறப்பாக தயார்படுத்திக் கொண்டு இந்த நாளை நாம் எதிர்கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies. வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நம்மை பார்த்து யாராவது நீ கடவுளை கண்ணால் கண்டிருக்கிறாயா என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? இல்லை, நான் கடவுளை கண்ணார கண்டதில்லை என்றுதான் சொல்வோம். அதானே உண்மையும் கூட. நாம் ஆலயங்களிலே வழிபடக்கூடிய தெய்வ வடிவங்கள் நாம் சொல்வது போல தெய்வத்தின் வடிவங்கள். அந்த வடிவங்களை காணும் போது நம்முடைய மனம் இறைத்தன்மையை உணர்கிறது. ஆனால் கண்ணார நிஜமாக நாம் இறைவனை கண்டதில்லை. ஏன் கண்டதில்லை என்கிற கேள்விக்கு ரமண மகரிஷியினுடைய ஒரு வாக்கியம் நமக்கு பதில் சொல்கிறது. உன்னால் ஏன் கடவுளை காண முடியவில்லை தெரியுமா? ஏனென்றால் நீதான் கடவுள் என்கிறார் மகரிஷி. இந்த வாக்கியம் வேடிக்கையானது அல்ல. உண்மையில் அதனுடைய ஆழத்தை நாம் உணர துவங்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே இறைத்தன்மை உண்டு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நம்மாலே உணர முடியும். உயிர் உள்ளவை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தன்மையிலும் இறையருள் உறைவதை நம்மாலே உணர முடியும். இதற்கெல்லாம் எது ஆரம்பமாக இருக்க? காக்கி சிறகினிலே நந்தலாலா, உன் கரிய நிறம் நான் காணுகிறேன். பார்க்கும் இடமெல்லாம் உன்னுடைய பச்சை நிறத்தை நான் காண்கிறேன். தீக்குள் விரலை விட்டாலும் கூட உன்னை தீண்டும் இன்பத்தை என்னால் உணர முடிகிறது என்றெல்லாம் பாரதியார் பாடினார் என்றால், அவர் இந்த இயற்கையிலே சேத்தனம் அச்சேதனம், சத்து அசத்து என்றெல்லாம் தத்துவங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விதமான நிலையிலும் இறைவனுடைய இருப்பை கண்டதால் தான் அப்படி பாடினார். இறைவனுக்கென்று தனித்த ஒரு வடிவம் கிடையாது. இறைவன் எல்லா வடிவங்களுக்குள்ளும் இருக்கிறார். அப்படி என்றால் அவர் நமக்குள்ளும் இருக்கிறார். இதை முதலில் உணர வேண்டும். அப்படி நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனுடைய இருப்பை நாம் உணர துவங்கும் போது மற்ற எல்லா இடங்களிலும் இறைவனுடைய தரிசனம் நமக்கு சுலபமாக கிடைக்கும். அப்போது எது ஒன்றையும் நாம் இகழ மாட்டோம். யார் ஒருவரையும் நாம் தாழ்வாக நினைக்க மாட்டோம். எல்லோர் மீதும் எல்லாவற்றின் மீதும் நாம் அன்பு செலுத்த துவங்குவோம். அப்படி இறைநிலையை எங்கும் கண்ட பிறகு அனைத்தின் மீதும் அன்பு செலுத்துவதை காட்டிலும் எல்லாவற்றின் மீதும் எல்லோர் மீதும் பாரபட்சம் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் தாராளமாக நாம் அன்பை செலுத்த துவங்கினாலே எங்கும் இறைவனுடைய தரிசனத்தை காணுகின்ற அந்த பக்குவம் நம்முடைய மனதிற்கு தானாக வந்துவிடும் என்பதுதான் ரமண மகரிஷியினுடைய இந்த வாக்கியங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பேருண்மை. ஆகவே வாழ்க்கையை மிக அழகானதாக, மிக உயர்ந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், உலகம் அனைத்தையும் படைத்து காத்து பரிபாலிக்கின்ற மேலான அந்த இறை அருளினுடைய தரிசனத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்பினால் எங்கும் அன்பு செலுத்துங்கள், எல்லோர் மீதும் அன்பு செலுத்துங்கள், எப்போதும் அன்பு செலுத்துங்கள். அது ஒன்றுதான் நீங்கள் இறைவனை காண மிகச் சுலபமான வழி. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஜூலை மாதம் 8ஆம் தேதியான இதே நாள்ல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். 1800 ஜூலை மாதம் 8ஆம் தேதி அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் பெஞ்சமின் வாட்டர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய மகனுக்கு சின்னமைக்கான தடுப்பூசி மருந்தை முதன் முதலாக செலுத்துகிறார். 1796 எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் சின்னமைக்கான தடுப்பு மருந்தினை கண்டுபிடிக்கிறார். எப்படின்னா, இந்த சின்னம்மையால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அவர்களினுடைய அந்த கொப்புளங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாரம், அதுல இருந்த அந்த நோய் கிருமிகளை இனாக்டிவ் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவற்றை செயலிழக்க வைத்து அந்த கிருமிகளையே மனித உடலிலே செலுத்தும் போது நமக்குள்ளே ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் உண்டாகும். அப்படி உருவாக்கப்படுகிற அந்த எதிர்ப்பாற்றல் உயிர்ப்போடு அந்த கிருமிகள் வந்து நம்மை தாக்கினால் அவற்றை எதிர்த்து போரிட்டு அழித்து விடும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அதை செய்கிறார். அது வெற்றி பெறவும் செய்கிறது. மே மாதம் 1796 பிரிட்டனை சேர்ந்த எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக தான் கொண்டு வந்த அந்த மருத்துவ முறையை, அந்த தடுப்பூசி மருந்தை ஜேம்ஸ் பிப்ஸ் என்கிற ஒரு 8 வயது சிறுவனுக்கு செலுத்தி வெற்றிகரமாக அதை நிறுவுகிறார். இது ஒரு சிறப்பான தடுப்பூசி மருந்து தான், இது சின்னம்மையை முற்றிலுமாக ஒழித்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அப்படி அவர் உருவாக்கிய அந்த மருந்தை அமெரிக்காவிலே முதன் முதலாக தன் மகனுக்கே செலுத்தி பரிசோதனை செய்து அதை வெற்றிகரமாக எல்லோர் முன்னாலும் நிறுவியவர் டாக்டர் பெஞ்சமின் வாட்டர்ஹவுஸ் அவர்கள். ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அதை கண்டுபிடித்தவர் சொல்வது என்பது அவர் அதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையாகத்தான் பார்க்கப்படும். ஒரு பொதுமக்கள் யாராவது ஒருவர் அதை முதன் முதலாக பரிசோதனை செய்து பார்த்து சொன்னால் மட்டுமே சக மனிதர்களுக்கு அதன் மீது நம்பிக்கை வரும் இல்லையா? அப்படி உலகத்திலிருந்து சின்னம்மையை முற்றிலுமாக ஒழித்த எட்வர்ட் ஜென்னர் அவர்களினுடைய அந்த தடுப்பூசி மருந்தை தன்னுடைய மகனுக்கே பரிசோதனை செய்து ஒரு மிகப்பெரிய துவக்கத்தை உருவாக்கியவர் டாக்டர் பெஞ்சமின் வாட்டர்ஹவுஸ் அவர்கள். அந்த துவக்கம் நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். அதே போல 1913 ஆல்ஃபிரட் கால்டன் கில்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் எரெக்டர் செட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை முதன் முதலாக இந்த தினத்திலே தான் அவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த எரெக்டர் அப்படிங்கிற வார்த்தை கட்டுமானம் மற்றும் பொறியியல் துறையிலே ஒரு புதிய படைப்பை உண்டாக்கக்கூடிய படைப்பாளிக்கு வழங்கப்படுகிற பெயர். அந்த வகையிலே புதுமையான சில உபகரணங்களை, அவற்றை பொருத்தக்கூடிய முறைமைகளை அடிப்படையாக கொண்டு எரெக்டர் செட் அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை வைத்துக் கொண்டு குழந்தைகள் கட்டுமானம் மற்றும் பொறியியல் சார்ந்த புதிய புதிய படைப்புகளை தாங்களே உருவாக்கி பார்க்க முடியும் சிறிய அளவில். இது குழந்தைகளினுடைய படைப்பாற்றலுக்கு பெரும் ஊக்கமாக அமையக்கூடிய விளையாட்டாக இருந்தது. பொதுவாக குழந்தைகள் விளையாடினாலே அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்பதாக பொறுப்புள்ள சில பெற்றோர்கள் நினைப்பது உண்டு. இந்த நேரத்திலே ஏதாவது ஆக்கப்பூர்வமாக முயற்சிக்கலாமே என்று குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சியை கருத்திலே கொண்டவர்கள் நினைப்பது உண்டு. அந்த வகையிலே ஒரு விளையாட்டாகவும் இருந்து அதே நேரத்திலே அவர்களுடைய அறிவுக்கும் படைப்பாற்றலுக்கும் ஊக்கம் தரக்கூடியதாக இந்த விளையாட்டு எரெக்டர் செட் அப்படிங்கிற இந்த விளையாட்டு அமைந்தது. ஆகையினால் இது உலக பிரசித்தியும் பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான விளையாட்டு முறை உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆக்கப்பூர்வமான பல ஆரம்பங்களை இந்த தினம் வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. ஒரு காட்சியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இது பள்ளிக்கூட வாழ்க்கையிலே நம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு நாள் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். அமைதியாக வகுப்பறையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை ஒரு நாள் ஆசிரியர் அழைக்கிறார். கரும்பலகைக்கு அருகே வர சொல்லுகிறார். ஒரு கணக்கை அங்கே எழுதி அதற்கான விடையை நம்மை தருவிக்க சொல்லுகிறார். அந்த கணக்கை எப்படி தீர்க்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருந்தாலுமே கூட, அப்படி எல்லோரும் பார்க்க கரும்பலகை முன்னே வந்து நம்மை நிக்க சொல்லும் பொழுது ஒரு பதட்டம் ஒன்று உருவாகிவிடும். பதில் தெரிந்திருந்தாலே பதட்டம் வரும் என்றால், பதில் தெரியவில்லை என்றால் நிலைமை இன்னும் மோசம். கை கால்கள் எல்லாம் விட விடவென்று உதர துவங்கிவிடும். ஆனாலும் வேறு வழி இல்லை. ஆசிரியர் கணக்கை தீர்த்து அதனுடைய விடையை சொல் என்கிறார். நாம் அதற்காக முயற்சி செய்வோம். ஒருவேளை நாம் அதிலே தவறு செய்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உடனடியாக ஆசிரியர் நம்மை தண்டிப்பார் இல்லையா? ஒருவேளை ஆசிரியர் தண்டிக்காமல், உன்னால் இதை சரியாக செய்ய முடியும், அதனால் இன்னொரு வாய்ப்பை உனக்கு வழங்குகிறேன், இந்த முறை சரியாக அந்த கணக்கை தீர்த்து விடையை கொண்டு வா என்கிறார். இப்போது நாம் என்ன செய்வோம், என்ன செய்ய வேண்டும்? பதற்றத்தை குறைத்து கொண்டு நிதானித்து சரியாக சிந்தித்து கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை வீணடிக்காமல் கவனமாக அந்த கணக்கை தீர்த்து அதனுடைய விடையை கொண்டு வர வேண்டும். அதுதானே நாம் செய்ய வேண்டியது. இறைவன் என்னும் ஆசிரியர் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் அந்த வாய்ப்பை நமக்கு வழங்குகிறார். நேற்றைய தினமும் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான். அதிலே ஒருவேளை நாம் சில தவறுகளை செய்திருந்தால் புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷமாக இன்னொரு வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரங்கள் என்கின்ற விலை மதிக்க முடியாத வாய்ப்பு ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் நம் கரங்களிலே வழங்கப்படுகிறது. பெரும் தாராள மனப்பான்மையோடு இறைவன் நமக்கு வழங்குகின்ற அந்த வாய்ப்பை நாம் வீணடிக்க கூடாது என்றால், இதற்கு முன்பு அப்படிப்பட்டதொரு வாய்ப்பு வழங்கப்பட்ட போது நாம் என்னென்ன தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகளை எல்லாம் மீண்டும் ஒரு

இந்த வாய்ப்பிலே நாம் செய்யக்கூடாது. ஆகவே கண்விழித்து பார்க்கும் போது ஒன்றை மட்டும் நாம் கவனமாக மனதிலே கொள்ள வேண்டும். இந்த நாள் என்பது அத்தனை சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. நீங்கள் என்ன நினைத்தாலும் எவ்வளவு செலவழித்தாலும் ஒரு நாள் அல்ல, ஒரே ஒரு மணித்துளியை கூட நம்மால் யாரிடமிருந்தும் வாங்க முடியாது. ஆகவே அதுவாக நமக்கு கிடைத்திருக்கிறது எனும்போது பல நேரங்களிலே அதனுடைய அருமையை நாம் உணர்வதில்லை. ஆகவே இந்த நாள் துவங்குகின்ற இந்த தினம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஓர் அற்புதமான அவகாசம், வாய்ப்பு என்பதை உணர்ந்து இதற்கு முன்பு நேற்று வரை நாம் செய்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு இந்த நாளை மிகச்சரியாக மிக திருத்தமாக நாம் எதிர்கொண்டால் கண்டிப்பாக பல நன்மைகள் நம்மை நோக்கி வந்து சேருகின்ற ஒரு மிக நல்ல நாளாக இந்த நாள் நமக்கு அமையும். அதை அப்படியே நாம் அமைத்துக் கொள்வோம். அதற்காக மிக கவனமாய் இந்த தினத்தை நாம் அணுகுவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தா உங்ககிட்ட பேசுறதுக்கு. July 8th and it's a Wednesday today. பாடி வென்ஸ்டே வந்தா தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்கு. ஆனா பாருங்க, இந்த வீக்கெண்ட் முடிச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம திருப்பியும் மண்டே அப்படின்னு போகும்பொழுது வாட், ஜூலை மாதம் பாதி முடிஞ்சிருச்சா அப்படின்ற அந்த ஒரு ஷாக்கோட தான் நம்ம வந்து போவோம். என்னமோ அங்கே பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு நாளும் கிழமையும். இந்த மந்த் எஸ்பெஷலி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. போன மாதம்லாம் ஒரு கப்பல் வீக்ஸ் கொஞ்சம் அப்படியே ட்ராகியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் என்னமோ தெரியல இந்த மாதம் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. பட் இட்ஸ் ஓகே, லெட் இட் கோ. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த டைம் வந்து கொஞ்சம் வேக வேகமாக போச்சுருந்தா தான் சீக்கிரமாக வந்து சம்மரும் முடிஞ்சு கொஞ்சம் ப்ளசண்ட்டான ஒரு டைம் கூட நம்மளும் என்டர் ஆகும் இல்லையா. அதனால் சம்மர் முடிஞ்சால் வின்டர், வின்டர் முடிஞ்சால் சம்மர் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லை. ஸோ அது மாதிரி நம்ம மைண்டை வந்து யூனோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வச்சுக்காம நமக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட ஏதாவது ஒரு பர்பஸோடு நம்ம நகர்ந்து போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து பெருசாக தெரியாது. தட் இஸ் வாட் ஐவ் லேர்ன்ட் ரீசன்ட்லி. அண்ட் புதுசாக ஒரு ஸ்கில் ஏதாவது கற்றுக்கிறது இல்லை புதுசாக ஏதாவது ஒரு யூனோ ஸ்போர்ட்டோ இல்லை ஒரு ஆர்ட்டோ வந்து கற்றுக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப நல்ல ஒரு ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும், ஒரு தெரப்பியூட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற நேரங்களில் நம்ம வந்து இந்த ஐடலாக இருக்கக்கூடிய மைண்டு தான் வந்து இந்த டெவில்ஸ் டெவிலினுடைய ஒரு இருப்பிடம், ஒரு லைக் கெட்ட சிந்தனைகள் வந்து உருவாகக்கூடிய ஒரு இடம்ங்கிற மாதிரி ஒரு பழமொழியெல்லாம் கூட உண்டு இல்லையா. ஸோ தட் ஆக்சுவலி இஸ் குவாய்ட் ட்ரூ. தேவையே இல்லாமல் உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் வந்து என்னெல்லாமோ நமக்கு தோணும். ஸோ அப்படி யோசிக்கிற நேரம் வந்து நம்ம வேறு ஏதாவது ப்ரொடக்டாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கில் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், மைண்டும் டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்கும். தட் இஸ் வாட் ஐ லேர்ன் ரீசன்ட்லி. சரி, சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு உங்ககிட்ட. எனவே எப்படி போயிட்டு இருக்கு இந்த வாரம்? சோ ஃபார் சோ குட் ஆக இருக்கும் என்று நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம மெர்சல் மார்னிங்ல இல்ல 9 to 10 அண்ட் தென் 10 to 11 ரெண்டு மணி நேரமும் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் 9 o'clock to 10 o'clock வந்து நம்ம கூட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக மிஸ் கீதா நாகு வர போறாங்க. ஸோ ஜாப் லாஸ் ஃபியர் பத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் வந்து நமக்கு இன்னைக்கு கீதா மேம் கொடுக்க போறாங்க. அதற்கு அடுத்தபடியாக நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணுவாரு. அண்ட் போன வாரம் வந்து நம்ம பேசிட்டு இருந்த ஒரு டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஒருத்தர் வந்து வில் எழுதி வைக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு அவசியமான ஒண்ணு. ஏன்னா பொதுவாக வில் எழுதுறதுங்கிறது கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ணலாமேங்கிற மாதிரி நம்ம அம்மா அப்பா காலங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. யங்ஸ்டர்ஸுமே வந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யோர் ஃபேமிலி ஒரு நீங்கள் பொருட்கள்லாம் வந்து சேர்த்த ஆரம்பிச்சிருக்கீங்க, சொத்தெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறீங்கனாலே நீங்கள் வில் எழுதணும், அது எவ்வளோ அவசியமான ஒன்றுங்கிறதுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அதனுடைய கண்டினியூஷன் தான் வந்து இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த 2 மணி நேரமும் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, ரிமைண்டர் வேணாலும் வச்சு கேளுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 மணி நேரம் நான் நீங்கள் நமக்கு நடுவில் நிறைய பாட்டு ஓடவர் ஐம் சிங் அப்டேட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் வந்து இனி த பிளான் சரியா. ஸோ பேக் டு பேக் 2 பாட்டில் உங்களுக்கு ராஜா ராணியிலிருந்து சில்லன ஒரு மழை துளி அண்ட் தென் யாரடி நீமோ இனியிலிருந்து ஒரு நாளைக்குள் எத்தனை கனவுங்கிற இந்த 2 பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஐயோ பயங்கரமாக இருக்குது, பிகாஸ் நேற்று அர்ஜென்டினா வர்சஸ் ஈஜிப்ட் மேட்ச் பயங்கர ட்ரமாட்டிக்கான ஒரு மேட்ச், நாட் ஜஸ்ட் ட்ரமாட்டிக் பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு மேட்ச் ஆகவும் போய் முடிஞ்சிருக்கு. அதனால சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதுதான் இருக்குது. ஒடவர் இட் இஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அர்ஜென்டினா நேற்றுக்கு ஈஜிப்டை தோக்கடிச்சு அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி போயிருக்காங்க. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க நான் பேசுகிறத அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம் வழியாக தெரியப்படுத்துங்க. ஆர்ஜி கீர்த்தனா அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு மெசேஜ் அனுப்புங்க. KIRTHANA தான் ஸ்பெல்லிங் சரியா. ஸோ எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஹவுஸ் அ வெதர் அவுட் தேர். ஏன்னா நம்ம ஊரில் வந்து கேரளாலலாம் மழை கேள்விப்பட்டேன், கோவை அப்புறம் கோவை விடுங்க நீலகிரிஸ்லாம் வந்து நல்ல மழை, நேற்றுக்கு வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க, மும்பையில் வந்து அடிச்சு தூக்கிட்டு இருக்கு. ஸோ வேறு எங்கெல்லாம் மழை பெய்யுது ஒரு ஜென்ரல் உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் வந்து வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து எனக்கு நீங்கள் அனுப்புவீங்களா சரியா. ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: நீங்களும் உங்க காதலை சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதே முரளி தாண்டா.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
5: லூலு, where the world comes to shop.
6: ஒரு 12 கலர மிக்சிங் பண்ணி ஒரு
7: நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.

0: 7:29 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 90s நாட் அவுட்ல ரட்சகன்ல இருந்து ஒரு பாட்டு, அண்ட் தென் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல லிங்கா படத்துல இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போறேன். பட் இன்னைக்கு காலையில ஒரு பக்கம் வந்து இஜிப்ட் தோத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சோகத்துல யூனோ சோசியல் மீடியா ஃபுல்லா நம்ம செய்திகள்லாம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குவைத் அண்ட் பாரேன் மேல வந்து மறுபடியும் மிசைல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று பார்க்க முடியுது. ஸோ யூஎஸ் வந்து ஈரான் மேல வந்து நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியாக பாரேன்ல வந்து ஏர் சைரன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையில ஒரு 7 சுமாருக்கு வந்த செய்தி தான் இது. ஸோ பாரேனுடைய இன்டீரியர் மினிஸ்ட்ரி அவங்க தான் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சைரன் சத்தம் வந்து எங்களுக்கு கேட்டது, அண்ட் சிட்டிசன்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து சேஃபா காமான இடங்களுக்கு போங்க, ஐ மீன் காமா இருந்துட்டு சேஃபான இடங்களுக்கு போங்கிற மாதிரி நாங்கள் அறிவுறுத்தி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குவைத்ல வந்து கரண்ட்லி ஏர் டிஃபென்சஸ் எல்லாம் இந்த மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக்ஸை வந்து யூனோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தினுடைய ஆர்மி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரேன்ல வந்து சைரன் சத்தம் கேட்ட கொஞ்ச நேரத்தில், அண்ட் அகேன் இங்கே நமக்கு கொடுத்த அதே ரீஅஷூரன்ஸ் மாதிரி தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க அத்தாரிட்டிஸ் எல்லாம். எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணுற அந்த காரணத்தினால தான் அப்படின்ட்டு, அண்ட் அகேன் பப்ளிக் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்போ தான் ஒரு முடிவு வருங்கிறது தெரியல, பட் ஐ ஜஸ்ட் ஹோப் பீப்புள் ஆர் சேஃப். இப்போ யாராவது குவைட்ல இருந்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் கேர், லெட்ஸ் ஹோப் இட் கெட்ஸ் ஓவர் சூன். அண்ட் அடுத்ததாக பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இந்த ட்ரக் ரெஸ்டிங் ஏரியாஸை ஒரு 56% அதிகப்படுத்தி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து நம்பர்ஸில் நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட 364 பார்க்கிங் ஸ்பேசஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க ட்ரக் ரெஸ்ட் ஏரியாஸில். அண்ட் இதன் மூலமாக நம்ம மொத்த நம்பர் ஆஃப் ட்ரக் பார்க்கிங் ஸ்பேசஸ் பார்த்தோன்னா 1007 இருக்குது துபாயில்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: 91 போடு.
3: 90s not out.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய். அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
2: என்னது, ஜஸ்ட் 5 வீக்ஸ்ல தி UAE லாட்டரியில ரெண்டு பேர் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வின்னர் ஆகிட்டாங்களா? இப்போ செகண்ட் வின்னரோ ரிவீல் ஆயிருக்காரு. இந்தியாவை சேர்ந்த சுனில் குமாருக்கு வாழ்த்துக்கள். அவர் தன்னுடைய கனவை நினைவாக்கி இருக்காரு.
1: லக்கி டே டிரா எவ்ரி வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நைட் 9:30 PM.

0: சம்பவம் நடந்துச்சு.
1: ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி
0: துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: திஸ் ஆர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் டு யூ பை ஜாய் அலுகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.
4: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
3: Brought to you by
2: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். போங்க
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
3: Joy Alukas, world's favorite jeweler. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Le, diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
1: ஆல் ரைட், 311 வந்து டிராஃபிக் இருக்கு, அண்ட் 611 11 எல்லா இடங்களையும் டிராஃபிக் இருக்கு. ஆனா இப்போ ரெண்டு கிராஷ் மட்டும் எனக்கு தெரியுது. இந்த சாலிட் வேஸ்ட் டம்பிங் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த வாசல் வில்லேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த சைட்ல வந்து பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல ரெண்டு கிராஷ் ஆகியிருக்கு. ஆன் 311
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: ஓகே, இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா? சங்கர், குட் மார்னிங் உங்களுக்கும். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபாகி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சதீஷ் சரண் வந்து ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பியிருக்காரு, ஃபாகியாக இருக்கு டுபாய் எக்ஸ்போ ரோடில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ அல்தா பராக்கும் அனுப்பியிருக்காரு, இன்னைக்கு ஃபாகி வெதராக இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் நானுமே பார்த்தேன், ஆனால் விசிபிலிட்டி பாதிக்கிற அளவுக்கு ஃபாக் இல்லாததுனால ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஓகே. அண்ட் நவீன் ஃப்ரம் அபுதாபி, குட் மார்னிங் பாலகிருஷ்ணா, குட் மார்னிங் உங்களுக்கும். சுபு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, சுபு அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து. நதியா, ஓகே, நதியா ஃப்ரம் குவேத், தேங்க் காட் எவ்ரி ஒன் இஸ் சேஃப் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யோர் மெசேஜ் நாதியா. சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது இட்ஸ் ரியலி கிளாட், நிம்மதியாக இருக்குது. ஓகே, அண்ட் ஷாவல் வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அண்ட் தென் சத்யராஜ் வந்து குட் மார்னிங் ஃப்ரம் அபுதாபி, அபுதாபி டு ருவேஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆல்பர்ட் ஃபெர்னாண்டஸ் அவர் வந்து சொல்லியிருக்காரு, குட் மார்னிங், எஸ் ஃபாகியாக இருக்குது ஆஃப்டர் ஜபல் அலி டுவர்ட்ஸ் அபுதாபி அப்படின்னு சொல்லி அவரும் எனக்கு ஒரு ஃபோட்டோ எல்லாம் அனுப்பியிருக்காரு. அண்ட் தென் சசி லசா, குட் மார்னிங். அன்வர், காலை வணக்கம். தேவா, குட் மார்னிங் உங்களுக்கும். பிரதாப் ஃப்ரம் துபாய், உங்களுக்கும் குட் மார்னிங். தோஹா கத்தரில் டெம்பரேச்சர் 39 degrees அப்படின்ட்டு எனக்கு சையத் ரினாஸ் கொஞ்ச நேரம் என்னுடைய மெசேஜ் அனுப்பியிருக்காரு. முகமது அர்ஷத், உங்களுக்கும் குட் மார்னிங். ஓகே, நான் என்ன பண்ணேன்னா குயிக்காக யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு கிருஷ்ணிக்கு வழிவிடுவேனாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க? குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: ஹாய், நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: நான் வந்து வேணு பேசுறேன்.
1: வேணு? எஸ், சொல்லுங்க வேணு, எப்படி போயிட்டு இருக்கு வர்க் எல்லாம்? ஆல் குட். ரூஸ் நோக்கியா?
2: ஆமாங்க.
1: லாஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்கல்ல, அதுல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பாட்டு வேணும்?
2: உன்னாலே உன்னாலே வந்து முதல் நாள் என்ற சாங்.
1: ஓ நைஸ், பியூட்டிஃபுல் சாங். ப்ளே பண்றேன் நான். சரியா? ஜாலியா பாருங்க, அவர் வந்து இந்த மாதிரி பாட்டு அன்னைக்கு கூட வந்து வேற ஏதோ இதே மாதிரி நல்ல ஒரு மெலடி எல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தாரு. எனிவே, சோ அவருக்காக பிளஸ் உங்க எல்லாருக்காகவும் சேர்த்து முதல் நாள் என்று பாட்டு வருது. கேளுங்க, இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மெய்தகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் உலக சாம்பியனான அர்ஜென்டினாவுக்கு எதிராக எகிப்து அணி வெளிப்படுத்திய ஆட்டத்தை வீரம்பிக்க செயற்பாடாக பாராட்டினார். இறுதி நிமிடம் வரை எகிப்து அணி போராடியது என்று அவர் இக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர்களின் விடாமுயற்சியும் உறுதியும் அந்த நாட்டின் உண்மையான மனப்பான்மையை பிரதிபலிக்கின்றது என்று குறிப்பிட்டார். மிகவும் விறுவிறுப்பான மற்றும் அற்புதமான போட்டிக்காக எகிப்து அணியின் வீரர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். அவர்கள் தங்கள் நாட்டிற்கு வீரர்களாகவே திரும்புவார்கள். மேலும் அனைத்து அரபு மக்களின் பார்வையிலும் என்றும் வீரர்களாகவே நிலைத்திருப்பார்கள் என்று ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தெரிவித்தார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கான ஆட்டத்தில் எகிப்து கடுமையாக போராடி அர்ஜென்டினாவிடம் தோல்வியடைந்தது. ஈரானுக்கு எதிரான புதிய கட்ட தாக்குதல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாகவும் இந்த சமீபத்திய நடவடிக்கையில் 80 மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை மேற்கொண்டதுடன் ஹோர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் 3 எண்ணெய் கப்பல்கள் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியதைத் தொடர்ந்து ஈரான் எண்ணெய் விற்பனை செய்ய அனுமதித்திருந்த உரிமத்தையும் அமெரிக்கா ரத்து செய்தது. ஜலசந்தியை ஒட்டிய பகுதிகளில் இருந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் 60 மேற்பட்ட சிறிய படகுகளை அமெரிக்க படைகள் தாக்கியதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்தது. அமெரிக்கா ஈரானின் இலக்குகள் மீது நடத்திய தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை மேலும் பாதித்த நிலையில் இன்று அதிகாலை பஹ்ரைனில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைனின் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்ட சில நேரத்துக்கு பிறகு குவைத்தின் வான் பாதுகாப்பு படைகள் எதிரி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: TNPSC அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் 839 காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆண்டு அட்டவணை தெரிவித்திருந்தபடி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் உள்ள பணிப்பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் மற்றும் சாலை ஆய்வாளர் உள்ளிட்ட 56 பதவிகளுக்கான 839 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விருப்பமுள்ள தேர்வர்கள் வருகின்ற 17 முதல் அடுத்த மாதம் 15 வரை இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம். OMR கணினி வழி தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 5 உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் நிலச்சரிவுக்கான காரணம் தொடர்பில் கேரள முதல்வர் வி டி சதீஷன் விளக்கம் அளித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் முதல் மந்திரி வி டி சதீஷன் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்ததுடன் கல்லாடியில் கனமழையை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டு 5 உயிரிழந்தனர் என்று தெரிவித்தார். காணாமற் போனவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் கட்டுமான பொருட்கள் இயந்திரங்கள் சேதமடைந்துள்ளன. கட்டுமான பணிக்காக பாறைகளை வெடிமருந்து வைத்து தகர்த்தபோது நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுவதாக வி டி சதீஷன் தெரிவித்தார். இதில் கட்டுமான நிறுவனத்தின் அலுவலகமாக செயற்பட்ட கண்டெய்னர்கள் மண் அள்ளும் இயந்திரம் போன்றவை மண்ணுக்கடியில் புதைந்துள்ளன. சுரங்கப்பாதை அமைக்கும் இடத்தில் குவிக்கப்பட்டிருந்த மணல் குன்றுகளை நீக்க ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த உத்தரவு மீறப்பட்டதே இத்துயரச் சம்பவத்துக்கு காரணம் என்று கேரள முதல்வர் வி டி சதீஷன் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது. மேலும் சிறைச்சாலை சீர்திருத்தங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வன்முறை சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை மற்றும் துயரத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் நாட்டின் சிறைச்சாலை அமைப்பில் மீண்டும் அதிக முதலீடு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியதுடன் சம்பவத்தை விசாரிக்க சுயாதீன குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ளார். இந்த வன்முறை சம்பவத்தில் குறைந்தது 27 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தது ஐக்கிய நாடுகள் சபை ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஐநா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளது. சிறை கைதிகள் அரசின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பின் கீழ் உள்ளவர்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: FIFA உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கொலம்பியாவை வீழ்த்தி சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இதேவேளை எகிப்துக்கு எதிரான போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இதற்கமைய கொலம்பியா மற்றும் அர்ஜென்டினா அணிகள் காலிறுதி வாய்ப்பை
4: உறுதிப்படுத்தியுள்ளனர்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளில் இன்று மூடுபனி காரணமாக சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. வாகன ஓட்டுநர்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்னணு தகவல் பலகைகளில் காட்டப்படும் மாறும் வேக வரம்புகளை கட்டாயம் பின்பற்றுமாறு அபுதாபி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வானிலை பொதுவாக இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரித்து பகல் நேரத்தில் மேற்கு பகுதிகளில் புழுதி காற்றாகவும் வீசக்கூடும். நாட்டின் சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸ் வரையில் பதிவாகும். அபுதாபியில் இன்று 40 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
2: Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க நாலாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:14 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் வந்து 1,06,640 ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கம் வந்து 13,330 ரூபாய்க்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. சோ ஒரு சவரனுக்கு அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 560 ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கம்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: அண்ட் சம்மர் சம்மர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சம்மருக்கே உரிய சில அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. பாசிட்டிவ்ஸ் ஆஃப் சம்மர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமா இங்கே நம்ம அரப் வேர்ல்டில் ஒரு நம்ம யூஏயில் ஸ்பெசிஃபிக்கலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சம்மரில் தான் வந்து டேட்ஸ் இல்லையா, பேரிச்சம்பழங்கள்லாம் வந்து நல்லா விளையும். அண்ட் வித விதமான டேட்ஸ், அதுவும் ஃப்ரெஷ் டேட்ஸ் எல்லாம் நம்மளால் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி என்ஜாயெல்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு டேட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது நம்ம யூஏயில், தெரியுமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ ஒரு ஒரு வருஷமும் வந்து இங்கே யூஏயில் லோக்கலாக விளைவிக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழங்கள் எல்லாத்தையும் வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணி டேட் ஃபெஸ்டிவல்ஸ் அங்கங்கே நடக்கிறது உண்டு. அண்ட் ரைட் நோ நம்ம பார்த்தோன்னா ஷார்ஜாவோட அல் ஜுபெயில் இருக்கு இல்லையா, அல் ஜுபெயிலில் வந்து அல் ஜுபெயில் டேட்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதில் வந்து ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் டேட்ஸுக்கும் நமக்கு யூஸ்வலி இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிற அந்த ட்ரை டேட்ஸ்க்கும் என்ன வித்தியாசங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து அந்த ஒரு ஜூசினஸ் மாறாமல் ஃப்ளெஷியாக டேஸ்டியாக ஒரு மாதிரி ஃப்ரூட் டீ ஃப்ளேவரோட இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரெஷ் டேட்ஸ்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ரைட் நோ நீங்க ஷார்ஜாவோட அல் ஜுபெயில் டேட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பேரிச்சம்பழ வகைகள்லாம் வந்து நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் டேட் லவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் லோக்கலி க்ரோன் டேட்ஸ், அதோடு சேர்த்து சவுதி அரேபியா அண்ட் ஒமான்ல இருந்து ப்ரீமியம் வெரைட்டி ஆஃப் டேட்ஸும் இங்கே கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகா இருக்கு. இந்த ஃப்ரெஷ் டேட்ஸ் அப்படிங்கும்பொழுது இந்த ஒரு மாதிரி எல்லோவிஷ் கலர்ல இருக்கும், ரெட்டிஷ் கலர்ல இருக்கும், ரெட் டு பிளாக் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சீசனில் டேட்ஸ்னுடைய விலையெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. டேட்ஸுடைய விலை அஃப்கோர்ஸ் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். இப்போ அவுட் ஆஃப் தட் லாட் மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃப்ரெஷ் வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா யூஏனுடைய நகல் அப்படிங்கிற இந்த ஒரு வெரைட்டியாக இது வந்து பர் கிலோ 15 திரம்ஸுக்கு விற்பனை ஆகுது. அண்ட் மற்ற பாப்புலர் லோக்கல் வெரைட்டிஸ்னு பார்த்தோன்னா பர்ஹி, அப்புறம் வந்து ஹலாஸ், கனீசி, அப்புறம் வந்து சகை, அப்புறம் வந்து ஒமான்ல இருந்து ஒமான் பர்ஹி, அப்புறம் வந்து சவுதி மெஜ்தூல், சவுதி அஜ்வா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கிடைக்குது. சவுதி அஜ்வா ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து இட் இஸ் தேர் ஃபார் 35 திரம்ஸ் பர் கேஜி. ஆ பரவாயில்லையே. ஆஹா. அண்ட் தென் ஃப்ரெஷ் வெரைட்டி ஆஃப் டேட்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு வெரைட்டி தான் வந்து இந்த சுக்கரி டேட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். சுக்கரினா லைக் சுகர் வந்து குறிக்கிறது அது. ஸோ அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். அண்ட் சுக்கரி டேட்ஸ் வந்து ட்ரையாகவே நல்ல ஸ்வீட்டா இருக்கும். அண்ட் ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். எல்லாரும் வந்து இந்த சுக்கரி டேட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஆர்வமா போயிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரேடர் சொல்றது என்னன்னா சுக்கரி வெரைட்டி இன்னும் வந்து சேரல. இப்போதைக்கு பிரிசர்வ்ட் வெரைட்டி ஆஃப் சுக்கரி தான் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இன்கேஸ் உங்களுக்கு விதவிதமான டேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போகலாம், அவசரமே கிடையாது. ஏன்னா ஜுபேல் சூக் ஜுபேல் இருக்கு இல்லையா ஷார்ஜால, அங்கதான் வந்து இந்த டேட்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது until September 15th.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Back to back.

0: You are listening to 89.4 Tamil FM. இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
3: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on Jetto or 0% interest. 1 million kilometer-க்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 dirhams கேஷ் பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேடை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
4: விசிட் ஜெட்டோ showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Ali today. Jetto UAE, a part of Elite Group Holdings. T's and C's apply. 10, 20 இந்த நம்பர் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
5: லூலு, where the world comes to shop.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கு தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
6: வந்துறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. This hour of Mercel Morning is brought to you by Joy Alakasin. Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ். கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல். ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை. மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
4: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new Jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: ஹாசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா?
3: இதயா நீ காதவிதயா.
2: அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன்ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் குளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தாண்டா.
5: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
6: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்க ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும்
8: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: ஹாய் மாலினி, I'm Krishnan. Neither
10: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
2: கால் 05666-81234.
11: மேடம் ஒரு நிமிஷம்.
12: எஸ்.
11: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
12: ஹா, நல்லா தெரியுமே.
11: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
12: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
11: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
12: எது, மதுவா?
11: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
12: ஓ மை காட், யார் அவரு?
11: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
12: Damn it.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
13: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry free cash vouchers, gold making charges 1.99% முதல், old gold exchange 0 deduction.

பார்த்து பத்திரமா வாங்க. அண்ட் அங்கே கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ கொஞ்சம் பொறுமை இழக்காமல் பொறுமையாக வரவேங்களாம். அண்ட் அப் நெக்ஸ்ட் உங்களுக்கு கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல ஓ பட்டர்ஃப்ளை பாட்டு ஃப்ரம் மீரா நான் ப்ளே பண்ண போகிறேன் ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறமா. பட் அதுக்கு முன்னாடி இல்லை, இப்போது ரீசெண்டாக நம்ம இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுனா ஏர் சுவிதா 2.0 இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வெளியாகிடுச்சு இல்லையா? ஸோ அந்த ஏர் சுவிதா 2.0 அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறது ஆர் அந்த ப்ராசஸ் வந்து என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு என் கண்ணில் பட்டுச்சு. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் இல்லையா? ஸோ ஐ தாட் உங்ககிட்ட வந்து சொல்லலாமே அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஏர் சுவிதா 2.0 அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரி ஹெல்த் டிக்ளரேஷன், ஆன்லைனில் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது. அதாவது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே வந்து டிக்ளேர் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டிய ஒன்று. அண்ட் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் பேசஞ்சரும் இந்தியாவுக்கு அரைவ் ஆகக்கூடிய ஒரு ஒரு பேசஞ்சரும் எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த சிட்டியிலேருந்து எந்த சிட்டிக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் சரி, கட்டாயமாக இந்த ஏர் சுவிதா ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே, நாட் ஜஸ்ட் இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸ் லைக் ஆர் பீப்புள் ஹூ ஆர் நாட் இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, இந்தியர்களும் அதை ஃபில் பண்ணணும், விச் மீன்ஸ் நம்மளும் வந்து ஃபில் பண்ணணும். சரியா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஆர் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா பாஸ்போர்ட் ரெடியாக வச்சுக்கணும் கையில், அண்ட் ஃப்ளைட் டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து கையில் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் நம்பர் கேட்பாங்க, ஃப்ளைட் நம்பர் அண்ட் ட்ராவல் டேட்டும் கேட்பாங்க. அதனால அந்த நேரத்தில் நம்ம திணறாமல் இதெல்லாம் கையில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த சைட்டை ஓப்பன் பண்ணணும். எந்த சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் சுவிதா டாட் சிவில் ஏவியேஷன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன், அதாவது AIRSUVIDHA.civilaviation.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். அவங்க என்னெல்லாம் கேட்பாங்களோ, உங்கள் பேர், அப்புறம் வந்து யூனோ ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன், உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஓடிபி வழியாக வெரிஃபை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா முக்கியமாக அவங்க நம்மள்ட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இது ஹெல்த் டிக்ளரேஷனுக்காக அவங்க கேட்குற கேள்விகள் என்னென்னா, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டேட்டுக்கு முன்னாடி கடந்த 21 நாட்களில் நீங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணீங்க அப்படிங்கிற உங்கள் ட்ராவல் ஹிஸ்ட்ரியை தான் வந்து அவங்க முக்கியமாக கேட்குறாங்க. முக்கியமாக வந்து யுகாண்டா, சவுத் சுதான் ஆர் டிஆர்சி, இங்கே எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இபோலாக்காக தான் வந்து இப்போ முக்கியமாக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இபோலா இருக்கக்கூடிய, ஆக்டிவாக இருக்கக்கூடிய, இபோலாவுடைய பரவல் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான், கேட்கறதுக்காக தான் முக்கியமாக இந்த ஏர் சுவிதா ஃபார்ம் உங்களை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேயும் விசிட் பண்ணல அப்படின்னா நன் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினிஷ் அண்ட் டன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் நம்பர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்து யூஸ்வலாக நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு வரும். அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ வேங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போகும்பொழுது இமிக்ரேஷன் கவுண்டரில், ஓகே, இந்தியாவுக்கு போயிட்டு லேண்ட் ஆகிட்டு இமிக்ரேஷன் கவுண்டர் இருக்கும் இல்லையா, அங்கே என்ட்ரான உடனே அங்கே வந்து இதை கேட்பாங்க. ஸோ தட் யூனோ அங்கே போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து கட்டாயமாக, இன்ஃபேக்ட் நீங்கள் இதை ஃபில் பண்ணி தான் போகணும் கூட. அதனால் இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு சாஃப்ட் காப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. அண்ட் இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களால் பண்ணி முடிச்சிட முடியும். அதனால் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணுவீங்களாம். ஓகே, அண்ட் நாவ் ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல நல்ல ஒரு பாட்டெலாம் ப்ளே பண்ணிட்டு 9 மணிக்கு மேலே லைக் யூ ஆல்ரெடி சேட் இன்னைக்கு ஒரு அருமையான லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக நம்ம கூட மிஸ் கீதா நாகு ஜாயின் பண்ண போகிறாங்க. ஓகேயா? மறக்காமல் கேளுங்கள்.

0: என்னங்க எப்ப வரீங்க?
1: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
0: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
1: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
0: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் அது.
1: உனக்கும் கூட.
2: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித்
3: பிரைட். என்ன சூடு, என்ன சூடு.
1: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க. அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்?

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
2: லூலு, where the world comes to shop. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
1: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: ஹோர்மோஸ் ஜலசந்தி அருகே பயணித்துக் கொண்டிருந்த கத்தாரின் அல் ரகாயத் கப்பலை இலக்கு வைத்து ஈரான் நடத்தியதாக கூறப்படும் விரோத தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தாக்குதல் சர்வதேச கடல் போக்குவரத்தின் பாதுகாப்புக்கும் கப்பல் வழி சுதந்திரத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது என்று தெரிவித்துள்ளது. மேலும் உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதிக்கும் ஆபத்தான பதற்ற அதிகரிப்பாக இந்த சம்பவம் அதிகரித்துள்ளதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம் என்று ஈரான் உச்ச தலைவரின் ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாக ஈரான் உச்ச தலைவரின் ஆலோசகர் மொஹசின் ரசாயி தெரிவித்துள்ளார். மீண்டும் டிரம்ப் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளார், அதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம் என்றார். ஈரானுக்கு எதிரான புதிய கட்ட தாக்குதல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாகவும், சமீபத்தைய நடவடிக்கையில் 80க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
1: அமைச்சர் கீர்த்தனா பள்ளியில் ஆய்வு செய்தது மரபுதான் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். ஒரு சகோதரி போன்றே மாணவியிடம் அவர் பேசியுள்ளார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர் கீர்த்தனாவை தமிழ் வழி கல்வியில் படித்தவர்தான் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டார்.
2: இந்திய செய்திகள்.
1: நீட் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெற விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு விண்ணப்பிக்க அவகாசத்தை தேசிய தேர்வு முகமை மேலும் நீட்டித்துள்ளது. இந்தியா முழுவதும் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்ட மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்றது. இதனிடையே நீட் தேர்வுக்கு ஏற்கனவே செலுத்திய கட்டணம் மாணவர்களுக்கு திரும்ப வழங்கப்படும் என்றும், விண்ணப்பதாரர்கள் ஜூலை 7ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பித்து வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின் மறுபரிசீலனைக்காக விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்ததுடன், பாடசாலை மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவருமே தாமாகவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. வேறு வழிமுறைகள் ஊடாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமநிலையில் முடிந்தது. நேற்று 302 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 109 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. போட்டி சமநிலையில் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டது. போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 549 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. மேற்கிந்திய தீவுகள் 499 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 259 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்தியது. இதற்கமைய மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு 499 ஓட்டங்கள் 302 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. போட்டியின் ஆட்ட நாயகனாக ஜஸ்டின் கிரீவ்ஸ் தீர்மானார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: இங்க நான் தான் போடுறது தான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தங்கத்தினுடைய விலையில மாற்றம் எதுவும் இல்லை. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 497 திரும்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 460 திரும்ஸ், 25 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: Brought to you by Ain Gold Wallet. 1 dirham gold savings start. Anytime gold coins bar, cash கூட ரெடி பண்ணிக்கலாம்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: நம்ம துபாயில இருந்துமே நமக்கு இருக்கக்கூடிய ஃபைன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒரே ஆப்ல செலுத்தும் வகையாக துபாய் நவ் ஆப்ல வந்து சில அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி போக்குவரத்து, பார்க்கிங், சாலிக் விதிமீறல்கள்லாம் நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அது சார்ந்த அபராதங்கள் இருக்கும் பட்சத்தில் இனிமே துபாய் நவ் ஆப் வழியாக நம்ம ஃபைன்ஸ் எல்லாம் செலுத்துறாங்கிற மாதிரி ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க.
0: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. டிஎன்சி அப்ளை.
1: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:10 ஆன் தி கிளாக் மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜூலை மாசம் 8ஆம் தேதி இன்னைக்கு இப்பதான் வந்து இந்த மாசம் பிறந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு வாரம் தான் முடிச்சிருக்கோம். நம்ம இன்னும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இந்த மாசத்துக்காக. அண்ட் இப்போ நிறைய பாசிட்டிவிட்டியும் நமக்கு தேவைப்படும் ஒரு மாசம். ஆரம்பத்துல வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு மூடோட ஒரு தாட்டோட ஆரம்பிக்கிறோமோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பிலீஃபா இருக்கும் நமக்கு. பாசிட்டிவா ஆரம்பிக்கும் பொழுது பாசிட்டிவா போகும்னு. அண்ட் ஐ ஆல்சோ டோல்ட் இன்னைக்கு காலையில ஷோ ஆரம்பிக்கும் பொழுதே 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் தவறாம நீங்க கேளுங்க. ஏன்னா நம்ம கூட வந்து கீதா நாகு மேம் ஜாயின் பண்ண போறாங்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக அப்படின்ட்டு. அண்ட் மேம் இஸ் ஹியர். ஹலோ மேம், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ?
2: குட் மார்னிங் கீதனா, குட் டு பி பேக் ஆன் யுவர் ஷோ.
1: எஸ் மேம், இட்ஸ்
2: பீன் எ லாங் பிரேக். ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு நம்ம லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பண்ணி. சோ ஐ'm சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு டுடே ஷோ.
1: லவ்லி மேம், சோ ஹாப்பி டு மீட் யூ அகைன். 3 மாசம் நாங்க மிஸ் பண்ணது எல்லாத்துக்குமா சேர்த்து இந்த செஷன் வந்து ஐ'm ஷூர் இட் இஸ் கோயிங் டு பீ வெரி வெரி யூஸ்புல். அதுவும் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் இல்லீங்களா?
2: எக்ஸாக்ட்லி. இந்த காலகட்டத்துல நம்ம அமீரகத்துல இருக்கிற என்ஆர்ஐ ப்ரொஃபஷனல்ஸ், அமீரகம் இல்ல உலகத்துல இருக்க நம்ம என்ஆர்ஐ ப்ரொஃபஷனல்ஸ், எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஃபியர் போயிட்டே இருக்கு. எனக்கு இந்த வேலை வந்து நிலைச்சிருக்குமா, எனக்கு இல்ல வேலை போயிடுமா, அந்த ஃபியர் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. வந்து இன்னைக்கு ஃபினான்சியல் கமிட்மெண்ட், வி ஆர் ஆல் டீப் இன் டு ஃபினான்சியல் கமிட்மெண்ட்ஸ். ஒரு லைஃப் ஸ்டைல் பழகிட்டோம் அண்ட் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், பிள்ளைங்க எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணணும், பேரண்ட்ஸ் பேக் ஹோம் சப்போர்ட் பண்ணணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் வந்து ஜாப் செக்யூரிட்டியை நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோம். பட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி இஸ் தெர் இஸ் நோ ஜாப் செக்யூரிட்டி.
1: எனி ஜாப்,
2: தெர் இஸ் எனி ஜாப், தெர் இஸ் நோ கம்பெனி செக்யூரிட்டி, தெர் இஸ் நோ இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி, ஹென்ஸ் ஃபோர்த் தெர் இஸ் நோ ஜாப் செக்யூரிட்டி. ஸோ வாட் வி ஹாவ் டு, வாட் வி ஆர் கோயிங் டு, பட் அதே நேரம் வாட் இஸ் பாசிபிள் இஸ் கெரியர் கேரண்டி உண்டு. ஜாப் கேரண்டி கிடையாது, ஆனால் கெரியர் கேரண்டி கண்டிப்பாக முடியும். ஸோ அந்த கெரியர் எப்படி வந்து நம்ம சாலிடாக ரோபஸ்டாக லைஃப் லாங் கெரியரை பில்ட் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
1: லவ்லி.
2: ஸோ யூ கேன் ஒன்லி ஓவர் கம் ஃபியர் த்ரூ ப்ரிப்பரேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு ப்ரிப்பேர் ஆர் செல்ஸ், ஹவ் ஆர் வி கோயிங் டு பிகம் வெரி கான்ஃபிடென்ட், அண்ட் தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் ஷூ அவே த ஃபியர்.
1: Absolutely. So, no more job loss fear.
2: Yeah.
1: அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போறது. So, to begin with, இந்த job loss fear அப்படிங்கிறது எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே இருக்கிறது தான் இல்லையா மேம்? So, how do we start? Like, இந்த தாட்டை வந்து நம்ம மைண்ட்ல இருந்து நகர்த்தி ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு பாதையில போகிறதுக்கு how do we start?
2: See, how do we start? First, we have to accept this is the new reality. இன்னைக்கு நியூ நார்ம். இப்ப முந்தி நம்ம அப்பா காலத்துல எல்லாம் வந்து ஒரே கம்பெனியில வேலை பார்த்து ரிட்டையர் ஆவாங்க.
1: ஆமா.
2: அந்த மாதிரிதான் we know so many.
1: Right.
2: இப்ப நியூ நார்ம் வந்து வித் யுவர் AI கம்மிங், technology changes, eruptions, disruptions is happening, and geopolitics and your economics being up and down in each country, each market, and adula vera nadul nadula or natural calamity.
1: True.
2: So idella ena ni global warming la vandu ungalku neriya issues irukku. So adellam paakumbodhu idu vandu innum idu dhaan new norm. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னும் போக போக திங்ஸ் வில் பிகம் லைக் திஸ் ஓன்லி, இட் இஸ் நாட் கோயிங் டு கெட் ஈஸியர் ஃபார் யூ ஆர் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ இதுதான் நியூ நார்ம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம ஹவ் ஆர் வி கோயிங் டு ஹேண்டில் அண்ட் அட்ரஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் இரிட்டேட்டட், ஆங்கிரி, கன்ஃபியூஸ்ட், பிளேமிங், வி ஹாவ் டு அக்செப்ட் திஸ் இஸ் த நியூ நார்ம். ஸோ நியூ நார்ம்ல வந்து நம்ம இப்போ எல்லாரும் என்ன உணரணும் அப்படின்னா, என் கம்பெனி செக்யூரா, என்னோட வேலை இஸ் மை ஜாப் செக்யூரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட யூ ஹாவ் டு ஆஸ்க், ரிவர்ஸ் த க்வெஸ்சன் அண்ட் ஆஸ்க் ஹவு வேல்யூபிள் ஐ ஆம் டு மை கம்பெனி.
1: ரைட்.
2: ப்ளீஸ் சேஞ்ச் த வே ஆஃப் திங்கிங், சேஞ்ச் யுவர் க்வெஸ்சன். என்னோட கம்பெனி இஸ் மை கம்பெனி செக்யூர், ஆமா இஸ் மை ஜாப் செக்யூர், இதையே டெய்லி திங்க் பண்ணிட்டே இருக்காதிங்க. உங்கள் இண்டஸ்ட்ரி செக்யூர், அதுக்கு பதிலாக first of all, first start addressing how valuable you are to your company.
1: Right.
2: If you are valuable, you will always be in demand. As simple as that. The next is become irreplaceable. எந்த மார்க்கெட்லயும் எந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா சம் பீப்புள் ஆர் இர்ரீப்ளேசபிள்
1: ரைட்
2: வை காண்ட் யூ பி தட் பர்சன் ஸோ வி ஹாவ் டு பிகம் தட் இஸ் வாட் இஸ் கெரியர் பில்டிங் இட் இஸ் நாட் அபவுட் அ ஜாப் இட் இஸ் அபவுட் அ கெரியர் ஸோ ஹவு டு யூ பிகம் இர்ரீப்ளேசபிள் நீங்க மோஸ்ட் ப்ரொடக்டிவ் பர்சனா மோஸ்ட் ரிசல்ட் ஓரியன்ட் கோல் ஓரியன்ட் பர்சன் லாங் டேர்ம் விஷனோட ஒரு சொல்யூஷன் ஓரியன்ட் பர்சனா நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட என்னைக்குமே நமக்கு நிரந்தரமா இருக்க போறது பாசிட்டிவ் மைண்ட் செட் அந்த கோ கெட்டர் ஆட்டிடியூட் அப்படின்னா நம்ம எந்த இதையும் சமாளிச்சு வந்துடலாம் ஏன்னா அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கு ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து எப்பயுமே உங்க கம்பெனியோட உற்பத்தியை எப்படி பெருக்கலாம் ப்ரொடக்ஷன் டேர்ன் ஓவர் எப்படி பெருக்கலாம் லாபத்தை எப்படி பெருக்கலாம் இதுல வந்து நீங்க கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும் வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது உங்களுக்கு நீங்க வந்து யூ பிகம் கம்ப்ளீட்லி
1: இர்ரீப்ளேசபிள்
2: சோ தட் இஸ் another way of you sustaining your career and job all the time
1: ஓகே
2: அடுத்தது வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி எசன்ஸ் ஆஃப் யுவர் பிசினஸ் அண்ட் கம்பெனி நம்ம எங்க வேலை பாக்குறோமோ அதை பத்தி புரிதல் வேணும் நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு
1: இருக்கக்கூடாது
2: அந்த கம்பெனி வந்து எதுல வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க இல்ல எதுல டேர்ன் ஓவர் பண்றாங்க எதுல லாபம் சம்பாதிக்கிறாங்க கம்பெனி த்ரைவ் ஆனாதான் நம்ம த்ரைவ் ஆக முடியும் as simple as that சோ அதுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணணும் எந்த வகையில எப்படி வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் எப்படி வந்து நம்ம வந்து காஸ்ட்டை குறைக்க போறோம் எப்படி வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண போறோம் எப்படி ரிசோர்சஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து யுவர் ரிசோர்சஸ் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் ரொம்ப டைட்டா கரெக்டா மேனேஜ் பண்ண போறோம் இதெல்லாம் இருந்தாதான் அந்த கம்பெனி சர்வைவ் ஆகும் த்ரைவ் ஆகும் அந்த கம்பெனி சர்வைவ் ஆனாதான் நம்ம சர்வைவ் ஆகும் சோ இதெல்லாம் நமக்கு புரிதல் இருக்கணும் இதுல எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து சாஃப்ட்வேர்ல கோடிங் பண்ணலாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம் ப்ரொடக்ஷன் இருக்கலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ல நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பாக்குறவங்களா இருக்கலாம் சேல்ஸ்ல இருக்கலாம் சிஆர்எம்மா இருக்கலாம் உங்களோட கஸ்டமர் கேரா இருக்கலாம் நீங்க ஹெச்ஆரா இருக்கலாம் ரெக்ரூட்டரா இருக்கலாம் எல்லாமே அந்த கம்பெனி ஓரியன்டா க்ரோத் ஓரியன்ட் மைண்ட் செட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நிறுவனத்துல வேணும்
1: நிச்சயமா
2: அப்படி இருந்தாதான் யுவர் ஜாப் இஸ் செக்யூர் அதர்வைஸ் நம்ம எதுக்கு வர்றோம் எதுக்கு போறோம் ஜஸ்ட் ஃபார் பே மந்த்லி அந்த பே செக்குக்காக வந்துட்டு போறோம் ஒரு இன்வால்மெண்ட் இல்ல புரிதலே இல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல ஐம் ஜஸ்ட் டூயிங் சம் பார்ட் ஆஃப் சம்திங் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து நிச்சயமா அந்த ஜாப் லாஸ் த்ரெட் வில் ஆல்வேஸ் பி தேர்
1: ஓகே சோ ஐ திங்க் இப்போ நம்ம லாஸ்டா பேசின பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் இல்லையா மேம் ஒரு புரிதல் வேணும்
2: கண்டிப்பா புரிதல்
1: ஆமா புரிதல் வேணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய பர்சனலி நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்றது அண்ட் தென் ஹவு வி கேன் பி இர்ரிப்ளேசபிள்ங்கிற மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் தான் நம்ம பேச போறோம் அண்ட் ஐம் ஷோர் இந்த செஷன் முடியும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் ஒரு டிரெக்ஷன் கிடைக்கும் அதனால மிஸ் பண்ணாம த்ரூ அவுட்டா கேளுங்க அண்ட் கேட்டு உங்களுக்கு ஆஃப் ஏர்ல மேம் கிட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த டாபிக்ல சமயம் ஸ்டக் இன் யோர் கேரியர் இப்போ அடுத்து என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கு என் கம்பெனியில எப்படி இருக்கு ஒரு மைண்ட்ல வந்து இப்படி ஒரு பிளாக் இருக்கு ஹவு டு ஐ மூவ் ஃபார்வர்டுங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மேம் கிட்ட நீங்க ஆஃப் ஏர்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் 800-8940 இப்பவே நீங்க கால் பண்ணீங்கன்னா மேம் கிட்ட பேசலாம்
3: பேக் டு பேக்
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: இன்னைக்கு மெரிசல் மார்னிங்ல லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷனுக்காக நம்ம கூட கீதா நாகு மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நோ மோர் ஃபியர் ஆஃப் ஜாப் லாஸ். வேலை போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இனிமேல் நமக்கு வேண்டாம். அதுக்கு நம்மளை எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கிறது, எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறதுங்கிறத பத்தி தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லையா மேம். அண்ட் ஆஃபேர்ல வந்து சில பேர் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஆர் சேலஞ்சஸ் வந்து சொன்னாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் பர்சன் சொன்ன ஒரு கேள்வி வந்து நீங்க சொன்னீங்க, இட் வில் பி லைக் வெரி யூஸ்ஃபுல் இஃப் வி அட்ரஸ் இட் டு எவ்ரிபடி அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் தட் மேம்?
1: ஸோ அவங்க சொன்னது வந்து என்னன்னா, அவங்க குவாலிஃபிகேஷன் எதுவும் இல்லை, இங்கே அமீரகத்துக்கு வந்தாங்க, பட் அவங்கள படிப்படியாக ஒரு கம்பெனியில் சேர்ந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ரொம்ப நல்ல சம்பாத்தியத்தில் அந்த கம்பெனியில் இருந்தாங்க. அந்த டைமில் அவங்க ஃபீல் பண்ணாங்க, நம்ம இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெளிநாட்டுக்கு வேற எங்கேயாவது போகலாம், எனக்கு வந்து பர்சனல் லைஃபையும் இதையும் பேலன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க, ரொம்ப சீக்கிரமா அப்படின்னா நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட், டைம். ஸோ என்னோட பர்சனல் லைஃபையும் இதையும் பேலன்ஸ் பண்ண முடியல, அது இதுன்னு சொல்லி ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க. அந்த பிரேக் எடுத்ததுல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வெளிநாட்டுல போய் வேற வேலை பார்க்கலாம்னு சொன்னது அவங்க நினைச்ச மாதிரி ஃப்ரூட்டிஃபை ஆகல.
0: ஓகே.
1: அதே நேரம் இங்க வந்து திருப்பி அவங்க புதுசா ஜாப் தேடும் போது மார்க்கெட் அவங்கள வேற மாதிரி பார்த்துச்சு. ஏன்னா அவங்க அந்த பழைய கம்பெனியில இருந்து வந்துட்டாங்க, அவங்க ப்ரூவ் பண்ணது அந்த கம்பெனியில. வெளியில வந்தோடனே மார்க்கெட் வந்து மார்க்கெட் பாக்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அது டிமோட்டிவேட்டிங்கா இருந்தது. எல்லாரும் போலயும் அவங்கள பார்க்கும் போது அவங்களுக்கு செல்ஃப் டவுட் அவங்க மேலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா பேக் ட்ராக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. குறைந்த சம்பளத்துல நான் போவேனா, எனக்கு பழைய மாதிரி மரியாதை இல்லையே, பழைய மாதிரி ரெகக்னிஷன் இல்லையே, இனி வந்து ஒரு நியூ கமர் இன் எனி கம்பெனி, சோ கண்டிப்பா அது இருக்காது, அதனால இதுல நான் சேர விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வந்து வேலை பார்க்காம, since she's a woman she has an option maybe, வேலை பார்க்காம இப்ப வீட்ல இருக்காங்க. She's only 32 33 years old. அப்படி இருக்கும்போது அவங்களோட பிரைம் கேரியர், சி அவங்க அன்னைக்கு கோ கெட்டரா இருந்து பில்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு திருப்பி அவங்க கோ கெட்டரா இருந்து பில்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னைக்குமே நம்ம கையில இருக்க வேல்யூ, நம்ம கையில இருக்க ஜாபை தான் நம்ம வந்து சேக்ரடா பார்க்கணும்.
0: Right.
1: What we have in hand is far more valuable than what you assume. The rest is all assumption.
0: Right.
1: It is not at all reality. Reality is completely different. So, அதுல வந்து நீங்க வந்து இவ்ளோ நல்லா ப்ரூவ் பண்ணி அந்த கம்பெனியில இருக்கும்போது நீங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க, இன்னைக்குள்ள மார்க்கெட் சிச்சுவேஷன்ல என்னால பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல, ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா இன்னைக்கு we are not fit for the market.
0: Okay.
1: That is your personal problem. You have to, because the job is demanding. Because market is demanding. The company for survival has to be existing and thriving. Now, everybody has to perform. What makes the company? It is only the people who make the company.
0: True.
1: Or the organization. So, everybody has to up the game. And the இதுல வந்து நம்ம தான் அந்த பேலன்சிங் ஆக்ட் வந்து ஏதாவது அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து குழந்தைங்களை பாத்துக்க சொல்லணும், இல்ல குழந்தைங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கணும், இல்ல நம்ம எப்படியோ என்னமாவது ஒரு சொல்யூஷன், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆனா அந்த வேலையை விடுறது சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து economically everybody has to be, இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஹேவ் டு பி earning members.
0: Of course.
1: That has become a mandate. அதுல வந்து எல்லாருக்குமே வந்து the balancing is important. கையில இருக்கிற ஜாப் வந்து விட்டுற வேண்டாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப பாருங்க, அவங்களுக்கு வந்து இப்ப டிமோட்டிவேட் ஆயிட்டாங்க, செல்ஃப் டவுட் வந்துருச்சு, நான் குறைந்த சம்பளத்துல போய் திருப்பி நான் என்னோட லேடர்ல ஏறணுமா, நான் ப்ரூவ் பண்ணி காட்டணுமா, அதை யோசிக்கிறதுக்கு பதிலா இப்ப 32 நாள அவங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஐ வாஸ் டெல்லிங் ஹர் ப்ளீஸ் ஸ்டார்ட்.
0: ஓகே.
1: ஏன்னா 32 இஸ் நோ ஏஜ். இது ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு அதே அந்த கோ கெட்டர் ஆட்டிடியூட்ல அதே மாதிரி இருந்தா அட்லீஸ்ட் 3-4 இயர்ஸ்ல ஒரு க்ரோத் ஆக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்ப செல்ஃப் டவுட் அண்ட் டிமாரலைஸ் ஆகி இருந்துட்டாங்கன்னா ஃபார் எவர் ஷீ இஸ் நாட் கோயிங் டு கம் அவுட் அட் ஆல்.
0: ஓகே.
1: ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு, நாங்கள் வந்து வி ஹவ் அ பிஸ்னஸ் ஃபோரம், வி கீப் டாக்கிங் அபவுட் ஆல் ஆர் சேலஞ்சஸ் ஆர் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஈச் கம்பெனி. அதில் வந்து நமக்கு வேண்டப்பட்ட ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஹெச்ஆர் அண்ட் ரெக்ரூட்டராக ஒருத்தவங்க ஒரு ஃபீமேல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து 5-6 இயர்ஸ் அந்த கம்பெனியில் இருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனி அவங்களுக்கு நேச்சுரலி ஷி வாஸ் அ வெரி இன்டெக்ரல் பார்ட். அவங்களோட டெலிவரபிள்ஸ்லாம் ரொம்ப இவாலுவேட் பண்ணலை, பிகாஸ் அவங்க ரொம்ப லாயலாக நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே விட்டாச்சு. அவங்க வந்து திடீர்னு வந்து ஷி வாண்டட் 10 days பிரேக்.
0: ஓகே.
1: ஒரு லீவ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு 10 days பிரேக். அந்த 10 days பிரேக்ல வந்து கம்பெனிக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் இருந்தது,
0: அந்த
1: ரெக்ரூட்மெண்ட் ஹெச்ஆர் ரெக்யர்மெண்ட் இருந்ததுனால சி கம்பெனி ஹாஸ் டு கோ ஆன், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா ஒர்க்கும் டெய்லி நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ அவங்க வந்து நீங்க போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் எடுத்து அவரை ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு போங்க, அதுக்கு டைமே இல்லை. ஸோ அவங்க போறதுக்காக விறுவிறுன்னு ஒரு அசிஸ்டன்ட் எடுத்து அந்த இவங்க வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பெஸ்டா செலக்ட் பண்ணி, இவங்க செலக்ட் பண்ணல அந்த கம்பெனியில இருந்தவங்க செலக்ட் பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டாங்க.
0: ஓகே.
1: ஒரு ரெக்ரூட்டர் அண்ட் ஹெச்ஆர். அப்புறம் இவங்க லீவுக்கு போனாங்க. அந்த 10 days லீவை இவங்க 20 days லீவா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இவங்களோட பெரிய மிஸ்டேக் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டைம்ல அவங்க ரீச்சபிளாவும் இல்லை, இந்த பர்சனை ட்ரெயினும் பண்ணல, அவங்க வந்து கம்பெனியில உள்ள இஷ்யூஸ் அந்த ஹெச்ஆர் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் இஷ்யூஸ் எதுவுமே சால்வும் பண்ணல. இவ்வளோ வருஷம் ஒழுங்காக லாயலாக இருந்து கமிட்டடாக இருந்தவங்க திடீர்னு அந்த 20 days வேற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆகி 1 month ஆச்சு. அதுக்குள்ளேயே என்னாச்சு, இந்த புதுசாக வந்த ரெக்ரூட்டர் ஹீ இஸ் ஓன்லி ஹாஃப் அவர் ஏஜ்.
0: ஓகே.
1: And he is only half, அதை விட லிட்டில் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: ஓகே.
1: ஆனால் அவருக்கு அந்த நீட், நம்ம இப்போ பேசணுமே, இட் இஸ் நாட் அபவுட் ஜாப் கேரண்டி, இட் இஸ் அபவுட் யுவர் கெரியர் கேரண்டி. ஹீ வாஸ் ப்ராக்டிசிங் வாட் எவர் வி ஆர் சேயிங். அவர் வந்து அதை இறுக்கமா பிடிச்சிட்டு எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து சென்னையில திருவள்ளூர்ல இருந்து வராராம். அவர் காலையில 6:30 ட்ரெயின்ல கிளம்பி 8:30 கம்பெனி ரிப்போர்ட்டிங் டைம் 9:30, ஆனா அவர் 8:30 வந்து லாகின் ஆயிடுறாரு. இல்லாட்டி அவர் அந்த ட்ரெயினை விட்டாருன்னா 10:00 தான் வர முடியும். பெர்மிஷன் வாங்கி அவர் 10:00 வரலாம், பட் ஹி டிட் ஆப்ட் லைக் தட். ஹி ஆப்டட் டு கம் அட் 8:15, லாகின் அண்ட் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஹிஸ் டார்கெட்ஸ். அவர் டார்கெட்ஸ்னா அவரோட ஒர்க் ஓரியன்டாவே இருக்காரு. ஸோ இந்த லேடி வந்து லீவ் முடிச்சுட்டு வந்த உடனே தே ஃபவுண்ட் தட் ஷி வாஸ் நாட் நீடட் because he had completely started doing much better. The company thought she is irreplaceable,
0: right.
1: Number one, அவங்களே அதை வந்து மாத்திக்கிட்டாங்க. அதுல அவங்க வந்து நடுவுல அந்த டச் இல்லாம ஒண்ணுமே இல்லாம, இல்லாட்டி அது ஒழுங்கா இருந்திருந்தாவது ஒழுங்கா போயிருக்கும். லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணி அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியாம அதுல ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. அப்புறம் வர்றதுக்குள்ள, ஏன்னா கம்பெனி ஹஸ் டு கோ ஆன், இவர் வந்தவர் வந்து நம்ம இரீப்ளேசபிள்னு நினைக்கும் போது, ஆனா வந்தவர் வந்து ஹி ஸ்டார்ட் டூயிங் மச் பெட்டர் அண்ட் இன் அ மச் எஃபிஷியன்ட் வே. So, அதே ஹாஃப் த சேலரிக்கு வென் கம்பெனி குட் கெட் சம்படி லைக் தட் 100% அண்ட் வென் அண்ட் வென் தேர் வாஸ் நோ ஜாப் ஃபார் ஹர், வாட் இஸ் ஷி கோயிங் டு சிட் அண்ட் டு?
0: எக்ஸாக்ட்லி.
1: சோ ஷி வாஸ் ரீப்ளேஸ்ட். சோ திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆல் த டைம். திஸ் இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள் இன் டீடைல் ஐம் கிவிங் டு ஆல் ஆஃப் யூ. சோ இதுல ஒவ்வொன்னுலயும் அவ்வளவு இன்சைட் இருக்கு.
0: நிச்சயமா அவ்வளவு ரெண்டு பேரோட சைடுல இருந்துமே we have to learn a lot.
1: அவங்க earlier first வந்த காலரும், நம்ம இப்ப பிராக்டிக்கலா எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கம்பெனில நடந்த ஒரு எபிசோடையும் வச்சு பார்க்கும்போது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் குட் பி somebody who will replace you half your age, half your salary, but who will be much more productive than you are.
0: Absolutely.
1: Even the company does not know it. அதுவே அவங்க experience பண்ணும்போது தான் they understand, oh, these things also happen.
0: Yeah.
1: But it depends on the hunger and the drive of the person who is going to sit in your place.
0: Absolutely.
1: So please don't take anything for granted. Feel blessed that you have this job and you have this place and treat it sacred and give your 100%.
0: Absolutely. Much needed thought, ma'am. You know, or mind confused இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஐம் ஷோர் ஒரு அந்த ஃபாக் எல்லாம் தொடச்சா ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரோட எக்ஸாம்பிள்ஸுமே வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். அண்ட் ஆஃபேர்ல வந்து உங்களுக்கு இப்போ மேம் கிட்ட வந்து பேசணும், கெரியர்ல நீங்க ஸ்டக்கா இருக்கீங்க, ஏதோ சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சம் ட்ரிக்கி சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹவு டு நேவிகேட்ங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா குயிக்கா ஆஃபர்ல மேம் கிட்ட நீங்க கூப்பிட்டு பேசலாம். 800-8940
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: song of the hour. Talaivar song of the hour. Talaivar song of the hour was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566681234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: இன்டர்வியூ வரும், ஜாப் கூட கிடைக்கும், ஆனால் அது எவ்வளோ நிலையானது எவ்வளோ நிரந்தரமாக இருக்க போது நீங்கள் எப்படி அங்கே இருக்க போறீங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம மொதல் டிஸ்கஸ் பண்ணது தான், நீங்கள் இருக்கிற கம்பெனிலே ஸ்டார்ட் பில்டிங் யுவர் ப்ரொஃபஷனல் ரெப்யூட்டேஷன். வாட் இஸ் ப்ரொஃபஷனல் ரெப்யூட்டேஷன்? யுவர் கேரக்டர், ஆனஸ்டி, கமிட்மெண்ட் அண்ட் கேப்பபிலிட்டி, இது நாலும் சேர்ந்தது தான் ப்ரொஃபஷனல் ரெப்யூட்டேஷன். அந்த ரெப்யூட்டேஷன் நீங்கள் சாலிடாக பண்ணும்போது உங்களோட கெரியர் வந்து ஸ்டேபிளாக நிலையாக லைஃப் டைமுக்கு இருக்கும் அந்த கம்பெனியோட. ஸோ அப்படி இருக்கும்போது யுவர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், உங்களோட ரிப்போர்ட்டிங் பாசஸாக இருக்கலாம், உங்கள் கலீக்ஸாக இருக்கலாம், உங்கள் கம்பெனியில் வந்து தே ஷுட் சே ஹீஸ் வெரி டிபெண்டபிள், ஹீஸ் வெரி கமிட்டட், ஹீஸ் வெரி ஆனஸ்ட், ஹீ இஸ் லைக் அவர்கிட்ட போனால் சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும், காரணம் சொல்லாமல் காரியத்தை முடிப்பார். அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு யுவர் பிராண்டிங், யுவர் பிராண்டிங் இந்த கம்பெனி, யுவர் ப்ரொஃபஷனல் ரெப்யூட்டேஷன், யுவர் ப்ரொஃபஷனல் ரெப்யூட்டேஷன் இந்த இண்டஸ்ட்ரி. So that is the reputation you should always hold. Apdina you become irreplaceable. So the next important thing is continuous upskilling is key.
1: Okay.
0: இன்றைக்கி வந்து எவ்ரி குவார்ட்டர் நம்ம கேட்கணும், த்ரீ மந்த்ஸுக்கு த்ரீ மந்த்ஸ் வந்து நம்ம வந்து நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டேனா, நான் பழசை பழைய மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருக்கேன், எவ்ரி திங் இஸ் பிகமிங் ரிடண்டன்ட்.
1: ரைட்.
0: ஸோ வி ஹாவ் டு கீப் அப் ஸ்கில் எவ்ரி டைம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் பெஸ்ட்டாக தானே பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம இன்னும் பெட்டராக உற்பத்தி எப்படி பெருக்கலாம், இன்னும் நான் பெட்டராக எப்படி வேல்யூ க்ரியேஷன் பண்ணலாம் கம்பெனிக்கு, நான் எப்படி என்னோட ஸ்கில் செட்ஸை வளர்த்துக்க போகிறேன், இதை வந்து யூ ஹாவ் டு இவாலுவேட் யுவர் செல்ஃப் கிரிட்டிக்கலி, நாட் கம்ஃபர்டபிளி.
1: ரைட்.
0: அந்த இது அந்த ஜோனில் வெளியில வந்து கண்டினியூஸ் அப்ஸ்கில் ஆனாவே உங்களுக்கு வந்து கெரியர் ஃபார் லைஃப் லாங் இஸ் சஸ்டெயின்ட்.
1: ஓகே.
0: சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமான அடுத்த விஷயம் வந்து ஸ்டே காம் டியூரிங் அன்சர்டனிட்டி. மார்க்கெட்டு, இண்டஸ்ட்ரி, ஒரு நேஷன், சுச்சுவேஷன்ஸ், எவ்வளவோ விஷயம் வந்து இல்லை உங்கள் கம்பெனிக்குள்ள நிறைய அன்சர்டனிட்டி இருக்கலாம். அந்த அன்சர்டனிட்டி அப்போ வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஹாவ் டு பிகம் காம் அண்ட் கம்போஸ்ட்.
1: ஓகே.
0: அப்போதான் உங்களோட தாட் ப்ராசஸே கரெக்டாக இருக்கும். உங்களோட மீடியா வந்து இன்னைக்கு வந்து நெகட்டிவ் கான்டென்ட் தான் நிறைய செல் பண்றாங்க, பிகாஸ் தட் செல்ஸ் த மோஸ்ட். நெகட்டிவிட்டி செல்ஸ் ஃபாஸ்டர் தென் பாசிட்டிவிட்டி. ஸோ அதனால நெகட்டிவ் கான்டென்ட் தான் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எல்லாருக்கும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, அது சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இதே பேசி பேசி பேசி வார் என்னாச்சு, அது என்னாச்சு, இட் இஸ் நாட். அதெல்லாம் வந்து உங்களோட அவுட்டர் சர்க்கிள். உங்களோட இன்னர் சர்க்கிள் பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல என்ன இருக்கு, உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட், உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட கமிட்மெண்ட், உங்களோட ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உங்க கண்ட்ரோல் இருக்கதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கில்ஸ், உங்களோட அப்ஸ்கில்லிங், யோரது உங்க டைமை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது, இதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல. அந்த சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. வெளியில இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பெட்ரோல் ரேட்டையும் கோல்ட் ரேட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதை பத்தி பேசுறது வெட்டி வேலை. ஸோ நம்ம உருப்படுறதுக்கு, நம்ம வாழ்க்கை, நம்ம ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அதுலேயே

0: ஆனால் தூக்கம் வராமல் இருந்தது மெயினான ரீசன் பல பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும் போதே உங்களுக்கு வந்து சவுண்ட் டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைப்பீங்க? கிரெடிட் கார்டு மூலமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, ஷாப்பிங்க்கு பண்ணுறது, ஹாலிடேக்கு பண்ணுறது, கார் வாங்க இஎம்ஐக்கு பண்ணுறது, அந்த இஎம்ஐஸாக அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த இதெல்லாம் குறைச்சிக்கிட்டோன்னா அதெல்லாம் அன்னெசரி. மீன்ஸுக்குள்ள வாழ கற்றுக்கணும். அதில் சேவிங்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மாதம் மாதம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு மைண்டில் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா எமர்ஜென்சி ஃபண்ட், 6 மாதம் லிவிங் எக்ஸ்பென்ஸை வந்து ஒரு ரிசர்வாக பில்ட் பண்ணிக்கணும்.
1: ஓகே,
0: உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் வேணுங்கிற லிவிங் எக்ஸ்பென்ஸ் ஓவர் நைட்டில் இன்றைக்கே பண்ணுங்கன்னு சொல்லலை, படிப்படியாக அட்லீஸ்ட் 1-2 இயர்ஸில் பில்ட் பண்ணி வச்சுருங்க. 6 மாதத்தோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும். சேவிங்ஸ் இஸ் மேண்டேட்ரி. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேஃப் அவென்யூவில், அதுக்காக நான் இன்னைக்கு டபுள் ஆக்க போகிறேன் பணத்தை, ட்ரிபிள் ஆக்க போகிறேன், கோல்டில் போடுறேன், சில்வரில் போடுறேன், ஸ்டாக்ல போடுறேன், புரியாத விஷயத்தில் வந்து நம்ம போடுறத விட சேஃபாக பணம் இருக்கணும். அதை அப்ரிஷியேட் ஆகணும். நாளைக்கு அதில் பாசிவ் ரெவன்யூ வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சொத்தில் போடுறீங்க, அந்த சொத்தில் போடுற பணம் அப்ரிஷியேட் ஆகும், அப்புறம் உங்களுக்கு அதில் ஒரு பாசிவ் ரெவன்யூ வரும். இதெல்லாம் நீங்கள் படிப்படியாக பில்ட் ஆக ஆக உங்களுக்கு மைண்டு வந்து காமாக இருக்கும், ஒரு பேனிக் வராது. இந்த அன்சர்டனிட்டியில் வந்து பேனிக் வராது. ஏன்னா நீங்கள் சேஃப்டி நெட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கரெக்டாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கரெக்டான பாதையில் போய் ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட சேஃப்டி நெட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ யூ லேர்ன், நான் வந்து கம்பெனியில் இன்னும் எப்படி வேல்யூபிளாக இருக்குது, ஹவு டு ஏர்ன் மோர் த்ரூ சேலரி, த்ரூ ரிவார்ட்ஸ். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அதை ஒழுங்காக நம்ம சேமித்து சேமித்து அதை ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து சேஃப்டி நெட் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்காது, அபண்டன்ஸ் வந்துடும். ஸோ தட் கம்ஃபர்ட் வில் கம் த்ரூ திஸ்.
1: Okay.
0: So these are all the important things where you don't have to fear about your job loss, but you have to get into this stream of preparation in all aspects of your life so that you don't have to go through any stress.
1: Absolutely, ma'am. நீங்க சொன்னதுதான் வந்து மைண்ட்ல அப்படியே நிக்குது. பானிக் இருக்கக்கூடாது. எப்பவுமே we have to be prepared and we have to stay calm. அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா லைன்ல வந்ததுனாலே we'll be able to face any challenge இல்லையா. எனிவே, இன்னும் தொடர்ந்து சில விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் அண்ட் குட்டி பாட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் வருவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷீஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளு போங்க.
5: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
4: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: You are with Kirtana on Marisol Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
6: Plots Nale, Prop Shill Dane. For details call 056-415-4242.

0: 9:53 on the clock. Medicinal morning la na Kirthana ungalta pesiitt iruken. No more fear of job loss. Ellarkum irukkakoodiya oru bayam da. Ana inume andha bayam venda. Indha steps la neenga follow panninga indha bayam ungalku theveye kedaiyadhu nu solli. Life is beautiful session la namakuda Geetha Nagu ma'am romba neram nariya vishayangal la vandu share pannit irundanga. Interesting ana sila experiences ella vera share pannanga. So what else ma'am, vera enna la nama vandu tayar paduthikkanum mind?
1: See, another important mindset change vandu neenga vandu unga company oda owner mari yosith வேலை செய்ய ஆரம்பிங்க. தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட் டிஃபரன்ஸ் ஐ சி. அது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட் யுவர் கம்பெனிஸ் டைம் அண்ட் மணி ஆஸ் இஃப் இட் இஸ் யுவர் ஓன். நீங்கள் வந்து ஒன்றை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன், இது என்னோட கம்பெனியாக இருந்தால் நான் இதை இந்த செலவை பண்ணுவேனா, இது என்னோட கம்பெனியாக இருந்தால் நான் இதுக்கு இந்த டைமை செலவு பண்ணுவேனா. Time and money is everything. That Absolutely. Is the capital for the company.
0: Yes, yes.
1: So, அது ரெண்டுமே வந்து நம்ம அந்த கேள்வியை வந்து owner mindsetல நம்ம கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்த்தா that will lead you in the right direction. அடுத்தது வந்து solve problems. இப்போ ஓனராக இருந்தால் எல்லா சேலஞ்சும் மீதவங்க வந்து போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது த மேனேஜ்மெண்ட் ஆர் த ஓனர் வில் ஹேவ் டு சால்வ் ஆர் த ஹெட்ஸ் வில் சால்வ். ஸோ சால்வ் ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் யுவர் மேனேஜ்மெண்ட் ஆர் யுவர் ரிப்போர்ட்டிங் பாஸஸ் நோட்டீஸ் இட். உங்கள் ரிப்போர்ட்டிங் பாஸ், நீங்கள் வந்து யார்ட்டையோ ரிப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட் இல்லை உங்களோட பாஸ்ட்டை, இல்லை நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க அந்த ப்ராப்ளத்தை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சால்வ் பண்ணீங்கன்னா, அண்ட் இஃப் யூ கேன் சே நோ ஐவ் ஆல்ரெடி டேக்கன் கேர் ஆஃப் இட், வை கான்ட் யூ பி தட் பர்சன்? So that is very, very important. That is the owner's mindset. Nevertheless, the owner or the management is going to solve any issues. So adhe nama modho sonnadhu dhaan, understand the nitty-gritty of your company and the business you are working for. Ungaloda productivity அண்ட் அதே மாதிரி லாபம் கம்பெனிக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கம்பெனி சர்வைவ் ஆகி த்ரைவ் ஆக முடியும். ஸோ அந்த நெட்டிகிரிட்டி நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க, அதை வந்து தட் இஸ் ஓனர்ஸ் மைண்ட் செட். பிகாஸ் தட் இஸ் த ஓனர்ஸ் சேலஞ்ச் ஆல் த டைம். த மேனேஜ்மெண்ட் சேலஞ்சஸ் ஹவு டு இன்க்ரீஸ் டர்ன் ஓவர், ஹவு டு இன்க்ரீஸ் த பாட்டம் லைன், ஹவு டு இன்க்ரீஸ் த டாப் லைன், ஸோ தட் யூ சஸ்டெயின் சர்வைவ் அண்ட் த்ரைவ். ஸோ இதை வந்து இஃப் யூ டேக் இட் ஆல்சோ ஆஸ் யுவர் பர்சனல் சேலஞ்ச், தென் யூ ஆர் யூனோ இன் த ரைட் ட்ராக். தென் உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டெசிக்னேஷனுக்கு மீறி நீங்கள் திங்க் பண்ணணும். You should not say that is not my role. Why should I do it? So many people will think and feel like that. அது எனக்கு தேவையே இல்லை, அது என்னோட விஷயமே இல்லை, அது வரும்போது நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு. அதுக்கு பதிலாக ஹவு கேன் ஐ டூ மோர்? ஸோ யூ ஆர் கோயிங் டு லேர்ன் மோர் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் கம் டு யூ அண்ட் தேல் ஸ்டார்ட் ட்ரைனிங் யூ ஃபார் லீடர்ஷிப் பொசிஷன்ஸ். ஸோ தட் இஸ் வேர் யூ வில் பி ஷைனிங் இன் த கம்பெனி. அண்ட் அடுத்தது வந்து ஓனர் மாதிரி ப்ரொடெக்ட் த கம்பெனிஸ் ரெப்யூட்டேஷன்.
0: அப்சல்யூட்லி.
1: எவ்ரி ஃபோன் கால், எவ்ரி மெயில், எவ்ரி மெசேஜ், எவ்ரி கஸ்டமர் இன்டராக்ஷன், அதை வந்து ஆஸ்க், டஸ் இட் இம்ப்ரூவ் ஆர் டேமேஜ் மை கம்பெனிஸ் ரெப்யூட்டேஷன்? ஓனர் வந்து என்ன நினைப்பாங்க, கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கும், ரெப்யூட்டேஷனை தான் கீயா நினைக்கும். எவ்ரி டே தே ஓன்லி ஒர்க் ஆன் தட். ஸோ வை ஷுட் யூ நாட் ஒர்க் ஆன் தட் ஆல்சோ? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஹாவ் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் த கம்பெனி, பிகாஸ் இட் இஸ் த கம்பெனி விச் இஸ் பேயிங் த பில்ஸ் ஃபார் யூ, மீ, ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அது வந்து உயிர் இல்லாத ஒன்று, ஆனால் அதுதான் நம்மளை காப்பாற்றுது. நம்ம எல்லாரும் தான் வி மேக் த கம்பெனி. ஸோ வி ஹாவ் டு ஹாவ் தட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் த கம்பெனி அண்ட் த ஜாப். அப்படின்னாவே நம்ம நல்லா வளர்ந்து வருவோம். அங்கேருந்து எங்கே இருந்தாலுமே நம்ம நல்லா வளருவோம். ஸோ தட் மென்டாலிட்டி ஹேஸ் டு பி. ஸோ மெனி பீப்புள் வில் பி லைக் யூ நோ தேல் பி ஒர்க்கிங் இன் அ கம்பெனி அண்ட் டாக்கிங் ஸோ பேட்லி அபவுட் த கம்பெனி ஆல் த டைம். ஸோ தட் இஸ் நெகட்டிவிட்டி. யூ ஆர் நாட் கோயிங் டு ஹாவ் த குட் ட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் யூ ஆல் த டைம். அண்ட் டேக் ஓனர்ஷிப் ஃபார் ஆல் யுவர் டாஸ்க்ஸ் அண்ட் டார்கெட்ஸ். இப்போ ஒரு ஓனராக இருந்தால் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் கீழே எடுத்து வைக்கவே முடியாது. அவங்க சுமந்த பாரத்தை சுமந்துட்டே தான் இருக்கணும். லாங் டேர்ம் விஷனோட தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் தட். அதே மாதிரி இஃப் யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ டைம் லைன், டாஸ்க் அண்ட் டார்கெட் அண்ட் யூ ட்ரைவ் இட் லைக் தட், தென் 100% யூ ஆர் இர்ரீப்ளேசபிள். தோஸ் ஆர் ஆல்சோ திங்க், ஜஸ்ட் புட் யுவர் செல்ஃப் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஓனர் ஷூஸ் ஆல் த டைம். வாட் இஸ் இட் தே ஆர் கேரியிங், ஹவு மச் கேன் ஐ கேட் take that load off. Exactly, that is what you have to put your, so thana idhukku nama solli kudukave venda, ungalku vidaigal vandu thana kedachirum. And the path is the right path to go. So build trust, show performance before you ask for appraisal and rewards. You don't have to chase appraisal and rewards, it will automatically come. நம்ம வந்து ட்ரஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கேட்காமலே நமக்கு வந்து நினைக்கிறத விட கூட வந்துட்டே இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு சேஸ் ஃபார் ஆல் திஸ், நோபடி இஸ் கோயிங் டு லெட் கோ ஆல் தட், பட் யூ வில் ஹாவ் டு ஒன்லி சேஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ், யுவர் அப்ஸ்கில்லிங், யுவர் கமிட்மெண்ட், ஆல் தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு பி வித் இன்டெகிரிட்டி டூ தட். தென் த அதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வுட் சே இஸ், நமக்கு வந்து நம்ம கம்பெனி வந்து நமக்கு ஒரு ஜாப் டெசிக்னேஷன் சேலரி எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் அந்த லாங் டேர்ம் செக்யூரிட்டி வேணும்னா நீங்கள் ஓனர்ஸ் மைண்ட் செட்டோடு இருந்தால்தான் உங்களை ரீப்ளேஸ் பண்ண யாருனாலையும் முடியாத மாதிரி நம்ம வேலை செய்யணும்.
0: ஓகே,
1: தட் இஸ் த மைண்ட் செட். அண்ட் நம்ம வந்து ஜாபை வந்து நம்ம பண்ணுற ஜாபை வந்து பாரமாக என்றைக்குமே நினைக்கக்கூடாது. வி ஹாவ் டு டேக் இட், தட் இஸ் ஆர் ஐடென்டிட்டி, தட் இஸ் ஆர் ப்ரைட், தட் இஸ் ஓன்லி தட்ஸ் ஆர் அச்சீவ்மெண்ட், தட்ஸ் அ பர்சனல் அச்சீவ்மெண்ட். And that is our path to prosperity. If we have to wear a badge, that badge is what we do.
0: Absolutely.
1: So that's your identity. Without that, who are we? What are we going to do without a purpose in life? So hence, feel grateful that you have this wonderful job, that you are the chosen one, and always be that person to deserve your job.
0: Right. Wonderful, wonderful, ma'am. So, நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் நைட்டில் இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியுமான் தெரியாது, பட் ஐ எம் ஷோர் நீங்கள் போட்ட இந்த விதை வந்து நம்ம எல்லாரோட மைண்ட்லையும் ஒர்க் பண்ணும், அண்ட் வி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இந்த ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு பாத்ல. அண்ட் தட் வாஸ் அ லவ்லி செஷன் மேம், ஆஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ சோ மச்.
1: தட் வாஸ் அ லவ்லி ஒன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ மேம். அண்ட் குயிக்காக என்ன பண்ணலாம்னா, ஒரு குட்டி பாட்டு ஒன்று கேட்டுட்டு அதுக்கப்புறமா 10 மணிக்கு மேலே நம்ம பேசுவோம். நம்ம கூட லாயர் மகாதேவா அவர்களும் ஜாயின் பண்ண போறாரு. ஸோ ஸ்டே டியூன்ட்.
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேர்தல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தேர்தல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்கக் கூடாது என்பதில் முந்தைய திமுக அரசு உறுதியாக இருந்தது. தமிழ்நாட்டில் 15 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இந்நிலையில் துணைவேந்தர் தேர்தல் குழுவில் 5 பேர் இடம்பெறுவர் என்று உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். அகமதாபாத் தொடர் குண்டு வெடிப்பு வழக்கில் 35 பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2008 நடந்த அகமதாபாத் தொடர் குண்டு வெடிப்பு வழக்கில் 38 பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனையும் மீதி 11 பேருக்கு ஆயுள் தண்டனையையும் குஜராத் உயர்நீதிமன்றம் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த 2008 ஜூலை 26 தொடர் குண்டு வெடிப்பு நடைபெற்றது. 70 இடைவெளியில் பல்வேறு பகுதிகளில் 21 குண்டு வெடிப்புகள் நடந்தன. காயமடைந்தவர்களை சிகிச்சைக்கு அனுமதித்த மருத்துவமனையிலும் குண்டு வெடித்தது. இச்சம்பவத்தில் 56 பேர் பலியாகினர். 200 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் 78 பேர் கைது செய்யப்பட்டனர். அகமதாபாத்தில் போலீசார் பதிவு செய்த 20 வழக்குகளும் சூரத் நகரில் பதிவு செய்த 15 வழக்குகளும் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் 78 குற்றவாளிகளுக்கும் 38 பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனையை உறுதி செய்து குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: 2025 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மேல் திருத்த பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. இதற்குமே இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களான doenets.lk மற்றும் results.exams.gov.lk/homehtm ஆகியவற்றினூடாக அந்த பெறுபேறுகளை பார்வையிட முடியும். இந்த மீளாய்வு பெறுபேறுகள் தொடர்பாக ஏதேனும் விசாரணைகள் அல்லது பிரச்சினைகள் காணப்படின் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் அமைப்பு மற்றும் பெறுபேறுகள் கிளையை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் மீது புதிய தாக்குதல்கள் முற்றிலும் அவசியமானவை என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டி தெரிவித்துள்ளார். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டி ஈரான் மீது நடத்தப்பட்ட புதிய தாக்குதல்கள் முற்றிலும் அவசியமானவை என்று தெரிவித்தார். ஈரான் தொடர்பான தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் பிராந்திய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தாக்குதல்கள் தேவைப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதிக்கான ஆட்டங்கள் நிறைவடைந்தன. பிரான்ஸ், மொரோக்கோ, ஸ்பெயின், பெல்ஜியம், நோர்வே, இங்கிலாந்து, அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய 8 அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. முதல் காலிறுதி ஆட்டம் வரும் 9 நடைபெறவுள்ளது. இதில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. அரையிறுதி ஆட்டங்கள் 14 தொடங்குகின்றன. வரும் 19 இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 வேகத்தில் காற்று வீசக்கூடும். பகல் பொழுதில் மேற்கு பகுதிகளில் புழுதி காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். அஜ்மானில் தற்பொழுது 35 அபுதாபியில் 36 துபாய், ராசல்கைமா, புஜைரா மற்றும் உமல் குவாயினில் 37 ஷார்ஜாவில் 38 தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
4: Star of the month.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்,
5: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:11 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு புதன்கிழமை, சோ 9 to 10 இன்னைக்கு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் செஷன் இருந்தது. ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி மேம் பேசினாங்க. அண்ட் இப்போ அடுத்ததா அகேன் நம்ம கூட வந்து லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு லீகல் அவருக்காக. போன வாரம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி. சோ அதுல இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறது இன்னைக்கு இன் டீடைல் பேச போறோம்ட்டு போன வாரமே நம்ம கிட்ட சார் சொல்லியிருந்தாரு. வணக்கம் சார், குட் மார்னிங். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: எஸ், வழக்கம் போல்
1: லத்தீன் பழமொழி. ரிப்பீட்டிங் த லத்தீன் பழமொழி போன வாரம் சொன்னதே, ஏன்னா அது நம்ம ரிலேட்டட் டாபிக்ங்கிறதுனால. டெஸ்டாட்டோரிஸ் அல்டிமா வாலண்டஸ் எஸ்ட் பரிம்ப்ளாண்டா செகண்டம் வேரம் இன்டென்ஷனம் சுவம். அதாவது த லாஸ்ட் வில் ஆஃப் அ டெஸ்டேட்டர் இஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் அக்கார்டிங் டு த His real intention. அதாவது உயில் எழுதுபவரின் இறுதி உயிலானது அவரது உண்மையான உள்ள கருத்துப்படி நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது ஒருத்தர் ஒன்று எழுதி வச்சிருக்காருன்னா அவர் என்ன அதை இன்டென்ஷன் அவரோட என்ன நினைச்சிருக்காரோ அதை பற்றி நம்ம இது பண்ணணும். அதனால அது கரெக்ட் டிராஃப்டிங்காக இருக்கணும். அவர் என்ன நினைச்சிருக்காரோ அதைக்கேற்ற மாதிரி அதோட மொழி கரெக்டா இருக்கணும். அந்த மொழி கரெக்டா இல்லைன்னா அவர் நினைச்சது வந்து தப்பாயி போயிரும். அதனால எப்பவுமே அது கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம். அதனால இன்னைக்கு நம்ம வந்து போன தடவை வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங்கை பத்தி பேசணும். அதாவது ஏன் இது நம்ம செய்யணும்னு இன்னைக்கு வந்து அதோட உள்ள சட்டத்திட்டங்களை பத்தி பேசலாம்.
0: நிச்சயமா. ஸோ அதுல வந்து இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ்னா என்னென்ன அண்ட் ஒருத்தரை வந்து அது எந்த வகையில அஃபெக்ட் பண்ணும் சார்?
1: இன்ஹெரிட்டன்ஸ் லாங்கிறது வந்து ஒரு ஒரு நாட்டில் வித்தியாசமா இருக்கும். இப்போ அமீரகத்தில் வேறு விதமாக இருக்கும், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக இருக்கும். நம்ம நேயர்கள் இந்திய இலங்கை நேயர்கள் இருக்கு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக இருக்கும். இப்போ மலேசிய சிங்கப்பூர் தமிழர்கள் நம்ம பாச கேட்குறாங்க, நம்ம ஷோ கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் வேறு வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு ஒரு ஊரை பொறுத்து அந்த சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இதுக்கு வந்து இந்த சட்டம் வந்து மற்ற நாடுகள் போல கிடையாது, மற்ற சட்டத்திட்டங்கள் போல கிடையாது. அதாவது உங்களோட கிரிமினல் லா, சிவில் லா, கார்பரேட் லா, அந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதை விட புறம்பாக உள்ள ஒரு சட்டத்திட்டம். அதனால இது வந்து ஹவு இட் எஃபெக்ட்ஸ் அ பர்சன் இஸ், இட்ஸ் கால்ட் அ பர்சனல் லா.
0: பர்சனல் லா, ஓகே.
1: அதாவது மற்றதெல்லாம் எல்லாருக்குமே பொதுவானது, இது வந்து நம்ம சொத்துரிமைக்கு உள்ள ஒரு சட்டத்திட்டம். நம்ம சொத்துக்கள் என்னென்ன நம்ம விட்டு போகிறோமோ, அதாவது சொத்துங்கிறது வந்து நம்ம ஷூஸ், வாட்சு, ட்ரெஸ் வரைக்கும் நம்ம விட்டு போகிற சொத்து தான். ஆங்கிலத்தில் வந்து தே கால் இட் எஸ்டேட். நம்ம சாதாரணமாக எஸ்டேட்னு யூஸ் பண்ணுறது டீ எஸ்டேட்டோ ரப்பர் எஸ்டேட்டோ ஏதோ ஒன்று, அது இல்லை. இது வந்து எஸ்டேட்னு லீகல் லாங்குவேஜில் எஸ்டேட்னு சொல்கிறது வந்து நம்ம எதையெல்லாம் விட்டு போகிறோமோ இந்த உலகத்தில், காரோ, பேங்க்கில் பணமோ, சொத்தோ, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்மளுடைய எஸ்டேட்னு கூறப்படுகிறது. ஏன்னா சிலர் வந்து வாட்சு கலெக்ட் பண்ணுவாங்க, சிலர் வந்து பெயிண்டிங் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி என்னென்ன ஒருத்தர் விட்டு போகிறாரோ அதுதான் இந்த சொத்து. இந்த சொத்தை எப்படி யாருக்கு கொடுக்கணும்ங்கிறது வந்து நம்மளுடைய உரிமை.
0: ஓகே.
1: அந்த உரிமையை நம்ம கீப் அப் பண்ணலன்னா சட்டம் பாயும். அதாவது சட்டம் வந்து எங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு. ஏன்பா, உன் ஜாமான்லாம் நீ யாருக்கு வேணாலும் கொடுத்துட்டு போ, யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்கப்பா. உங்க வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன, நம்ம எதுவுமே எடுத்துட்டு போக போறது இல்லை. அதனால நீங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துங்க, உங்க இஷ்டம். ஆனா அது எழுத்துல எழுதி வச்சிருங்க. இதுல எக்ஸெப்ஷன் உள்ளது வந்து இந்த மிலிட்டரியில ஃபைட் பண்ற ஃப்ரண்ட் லைன்ல இருக்கவங்க வந்து அவங்க மொழியால, சொல்மொழியால அவங்க வில் எழுதலாம். ஆனா மத்தவங்க எல்லாம் எழுத்துப்பூர்வமாக அதை கரெக்டா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சட்டம்
0: பாயும்.
1: அதாவது சட்டம் வந்து சொல்லும், சரி எப்படி கொடுக்கணும்.
0: ஆமா, அதாவது பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு சட்டங்கள் எல்லாம் இருக்கு. அந்த இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ் பத்தி தான் வந்து இன் டெப்த் இன் டீடைல் நம்ம வந்து பேச போறோம். அமீரகத்துல எப்படி இருக்கு, இந்தியால எப்படி இருக்கு, ஸ்ரீலங்கால எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஆஸ் ஆல்வேஸ், நீங்க வந்து ஆஃப் ஏர்ல சார் கிட்ட ஏதாவது சந்தேகங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசுற இந்த பர்டிகுலர் டாபிக் கிடையாது, வேற எந்த டாபிக்கா வேணாலும் இருக்கலாம், ப்ராப்ளமா இருக்கலாம். குவிக்கா வந்து ஆஃப் ஏர்ல கால் பண்ணி இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்ணலாம், எப்படி இதை வந்து கையாளலாம்ங்கிற மாதிரி உங்களுக்கு குவிக் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா 800-8940 உடனடியாக அழைக்கலாம்.
2: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

Back to back. You know what? Guess who's back? We back, baby.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இதுவா நம்ம ஆபீஸ், இது இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் கான்டாக்ட் பண்ணுங்க.
3: கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், விலாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரசிஷனோட செய்வாங்க.
2: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர், டெலிவர்.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வொர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
6: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
4: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
6: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்.
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 10:28 நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதோடைய எஃபெக்ட் என்னெல்லாம் இருக்கும் சார், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லாஸ் எல்லாம் என்ன?
1: ரொம்ப முக்கியமா அமீரகத்துல வந்து சட்டம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அமீரக நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லாத எல்லாருமே வந்து நம்ம வந்து உயில் எழுதி வைக்கலாம். உயில் எழுதி நம்ம அரசாங்கத்தில் அதாவது கோர்ட்டில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம்.
0: ஓகே.
1: ஸோ அது வந்து உயில் வந்து ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக கருதப்படுகிறது. இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இப்போ ஒரு நேர் கூப்பிட்ட கேள்வி அதே தான் சார், இஸ்லாமியர்களுக்கு இந்த உயில் எழுதலாமா? எழுதலாம், இஸ்லாமியர்களே எழுதலாம். அஸ் ஃபார் அஸ் வெளிநாட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து இந்தியர்களோ இலங்கையர்களோ எந்த நாட்டவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் வந்து உயில் எழுதி இந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம், டாக்குமெண்ட்டை அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். அதனால் ஏதாவது நடந்துருச்சுன்னா ஒரு இறப்பு நடந்து விட்டது என்றால் அந்த டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நம்ம அந்த வில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், அந்த உயிலை வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். அந்த வசதி இங்கே இருக்குது இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும். ஆனால் அந்த உயில் இல்லாத பட்சத்தில் வந்து அமீரக சட்டத்திட்டங்கள் பாயும். அப்போ இதில் எப்படின்னா முன்னாடி வந்து எல்லாருக்குமே அந்த ஷரியா சட்டம் தான் இருந்துச்சு. இப்போ இஸ்லாமியர்களுக்கு அதாவது உயில் எழுதாத இஸ்லாமியர்களுக்கு ஷரியா சட்டமும் உயில் எழுதாத இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு சிவில் சட்டமும் இது இருக்கு. அப்போ இந்த ஷரியா சட்டம் சிவில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு ஷேர் எல்லாருக்கும் குடும்பத்தினருக்கு ஒரு ஒரு ஷேர். அஃப்கோர்ஸ் ஷரியா சட்ட பிரகாரம் இந்த ஷரியா டேபிள் பிரகாரம் போகும். சிவில் சட்டத்தில் அவங்க ஒரு டேபிள் வச்சுருக்காங்க, அந்த டேபிள் பிரகாரம் எல்லாருக்கும் இந்த ஷேரு போகும் சொல்லி அதுதான் அமீரகத்தில் உள்ள சட்டம். இதில் நம்ம டீட்டெயிலாக பேசினோம்னா கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தோம்னா இப்போ ஷரியா சட்ட பிரகாரம் வந்து இஸ்லாமியர்களுக்கு யார் யாருக்கு போகும்னா இமீடியட் ரிலேட்டிவ்ஸுங்கிறது அவங்க அப்பாவுக்கு 1/6, ஒருத்தர் ஒரு ஆண் இருந்து விட்டார் என்றால் அவருடைய அப்பாவுக்கு 1/6, அம்மாவுக்கு 1/6, மனைவிக்கு 1/8. மீதி வந்து ரெசிடியூம்பாங்க. அந்த ரெசிடியூ வந்து ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை விட டபுளா போகும். அதாவது ரெண்டு பாகம், ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பாகம், பெண் பிள்ளைகளுக்கு அப்படி போகும் ஷரியா சட்ட பிரகாரம். இதே இது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பெண் இறந்து விட்டால் எல்லாமே கணவருக்கு வந்துவிடும். இல்லை, ஒரு ஒரு ஒரு பெண் இறந்து விட்டால் அவருக்கு அவர் பேர்ல சொத்து இருக்கு, அவர் பேர்ல பேங்க் அக்கௌண்ட், எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட், கார் இருக்குன்னா ஒன்லி 1/4 தான் கணவருக்கு போகும்.
0: ஓகே,
1: மீதி 1/6 அவங்க அப்பாவுக்கு, 1/6 அவங்க அம்மாவுக்கும்,
0: பெண் வீட்டாருக்கு
1: பெண்ணுடைய தாய் தந்தையருக்கு 1/6 பிளஸ் இந்த குழந்தைகளுக்கு ரெசிடியூ கிளாஸ், ஆண் பிள்ளைகளுக்கு ரெண்டு பாகம், பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாகம். ஷரியா சட்டப்பிரகாரம். ஷரியா அல்லாத சட்ட பிரகாரம் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கணவர் இருந்து விட்டாருன்னா மனைவிக்கு 50%, 50% பகுதி மனைவிக்கு, மீதி பகுதி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கிடைக்கும். பிள்ளைங்க இல்லாத பட்சத்தில் தாய் தந்தை இருக்கு, அவர் இறந்து போனவருடைய தாய் தந்தை இருக்கு. அதேமாரி ஒரு ஒரு பெண் இறந்து விட்டாலும் கணவருக்கு பகுதி, மீதி பகுதி வந்து பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில்
0: அப்பதான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு போகும்,
1: அவங்க அந்த அந்த அந்த லேடியோட அப்பா அம்மாவுக்கு போகும். அப்பா அம்மா இல்லாத பட்சத்தில் வந்து சகோதரங்களுக்கு போகும். அங்கதான் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வரும்.
2: $800,894 மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: இன்கமிங்
2: சுட சுட புத்தம் புது பாட்டு
4: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: எனக்கு
4: A part of Elite Group Holding. T's and C's apply. Joy Alukasle, ungalukaga the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: சென்னை போரூர்
7: ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.

0: 10:41 ஆகுது. மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். போன வாரம் முழுக்க வந்து ஏன் நம்ம வில் எழுதணுங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெளிவா விளக்கி இருந்தாரு சார். அண்ட் இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ் பத்தி. ஸோ யூஏல சட்டம் என்ன சொல்லுது, வில் எழுதியிருந்தா என்ன பண்ணலாம், எழுதாத பட்சத்துல வந்து என்ன மாதிரியான சட்டம் வந்து யூஏல பாயுங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா. இப்போ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நம்ம பார்க்கும்பொழுது அதுல சட்டம் என்ன சொல்லுது சார்?
1: இந்தியாவை நம்ம பார்த்தோம்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925, அதாவது 100 வருடம் பழைய ஒரு சட்டம், ஆங்கிலேயர் காலத்தில் உண்டாக்கப்பட்ட சட்டம். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அந்த ஹோல் சவுத் ஏசியாவுக்கே உண்டாக்கப்பட்ட சட்டம். அப்போ எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அந்த சட்டம் தான் இப்போதும் இதில் இருக்கு. இட்ஸ் யூஸ்ட் ஈவன் டுடே. அந்த சட்டத்தில் வந்து நம்ம இஷ்டப்பிரகாரம் நம்ம வந்து உயில் எழுதலாம். இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து உயில் எழுதலாம். உயில் எழுதாத பட்சத்தில் அவங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் பாயும்.
0: ஓகே
1: ஓகே. இப்போ ஹிந்துக்களுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் இறந்து விட்டார் என்றால் அவருடைய மனைவி, அவருடைய தாயார், அதாவது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து, ஒரு ஹிந்து ஆண் இறந்து விட்டால் ஈக்குவல் ஷேர் மனைவிக்கும் தாயாருக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே லெவல் ஷேர்.
0: ஓகே. இது இங்க நம்ம அமீரகத்துல சொன்னது வந்து மனைவிக்கு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு, குழந்தைங்க இல்லைன்னாதான் போகும்.
1: ஆனா ஹிந்து சட்ட பிரகாரம், ஹிந்து சக்சஷன் ஆக்ட் பிரகாரம், 1955 பிரகாரம் அவங்களுக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கு, அப்புறம் பிள்ளைங்களுக்கும் ஈக்குவல் ஷேர், எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர். அதுலதான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் எப்பவுமே எல்லா வீட்லயுமே. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வந்து முகமதன் லான் சொல்லுவாங்க, இஸ்லாமியருக்கு ஷரியா சட்டம் இது பண்ணும். இந்தியாவில் வந்து வேற வேற டேபிள் இருக்கு, சுன்னி முஸ்லீம்ஸ் ஷியா முஸ்லீம்ஸுக்கெல்லாம் வேற வேற சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பர்சிகள் அவங்களுக்கு அவங்களுடைய சட்டம் இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய சட்டம் இருக்கு, கிறிஸ்டியன் சக்சஷன் ஆக்ட். இதுல முன்னாடி வந்து இந்த சக்சஷன் ஆக்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, கேரளாவில் வித்தியாசமா இருந்துச்சு, அதே மாதிரி கோவால இப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சக்சஷன். ஏன்னா அது வந்து போர்த்துகீஸ் லா, அந்த சிஸ்டத்துல இருந்து வந்தது. இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு நிறைய
0: கலவையா நம்ம மக்கள் எல்லாம் இருக்கிறதுனால.
1: ஆனா இப்ப வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து அந்த யூசிசி கொண்டு வராங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு. அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தால் மத பிரகாரம் வராது, ஒரு யூனிஃபார்மாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி சட்டம் வரும். அது ஒரு ஒரு ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க, அது ஒரு சைடு. இதே இது நம்ம வந்து இலங்கைக்கு போனோம்னா, அவங்க வந்து அவங்க சட்டத்திட்டங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இஸ்லாமியர்களுக்கு வந்து அவங்களுக்கு சரியா சட்டம், முகமடன் லா தான் அப்ளிகபிள். இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு அவங்க எந்த ஏரியாலேருந்து வராங்களோ அதை பொறுத்து ஜியோகிராஃபிக்கல், அதாவது போன வாரம் நான் சொன்ன மாதிரி அந்த மலையக மக்களுக்கு வந்து இட்ஸ் கண்டியன் லான்னு சொல்லுவாங்க, கண்டியன் லா இஸ் அப்ளிகபிள். அதே மாதிரி வட இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு வந்து தேச வளமை, அதாவது தமிழர்களுக்கு வந்து தேச வளமைன்னு ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்ட பிரகாரம் தான் நீங்க உங்களுக்கு உயில் இல்லைன்னா அந்த சட்ட பிரகாரம் போகும். மற்றது வந்து ரோமன் டச் லான்னு சொல்லி, மற்ற இப்போ இந்த இவங்க அங்கே கொழும்பு அந்த மாதிரி இடத்துலேருந்து வராங்கன்னா, இல்லை தென் இலங்கையிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து அந்த ஏரியாலாம் தமிழர்கள் இருப்பது கம்மி, அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த சிவில் சட்டம் காமன் லா இது வந்து அப்ளை ஆகும். இப்படி அவங்களுக்கு ஒரு ஜியோகிராஃபிக்கலா ஒரு சட்டத்திட்டங்கள், மதமும் இருக்கு, ஜியோகிராஃபிக்கலும் இருக்கு, ஜியோகிராஃபியும் இருக்கு.
0: இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் அது கேக்குறதுக்கு. சோ அப்படிதான் வந்து இலங்கையிலயும் சரி நம்ம இந்தியாலயும் சரி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ் ஒர்க் பண்ணும். ஓகே. அண்ட் இப்போ அடுத்ததான் ஒரு பாட்டு நம்ம கேட்க போறோம். அண்ட் அந்த பாட்டு பிளே ஆகக்கூடிய கேப்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு சட்டம் சார்ந்து, இன்னைக்கு நம்ம பேசுற தலைப்புன்னு கிடையாது, வேற என்ன தலைப்பா வேணாலும் இருக்கலாம், இருக்குன்னா நீங்க குவிக்கா சார் கிட்ட வந்து ஆஃப் ஏர்ல சுருக்கமா உங்களுடைய கேள்வியை கேட்டீங்கன்னா அவர் அதுக்கான பதில் வந்து கொடுப்பாரு. சரியா? சோ 800-8940 இப்பவே நீங்க கால் பண்ணலாம்.
2: இது 89.4 தமிழ் FM.
3: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போன்றீங்க சரி, சைலண்ட்ல போட்டு
6: பாருங்க.
7: இதை கேட்டு ஓவர் திங்க் பண்ற

0: சர்வ் பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Joy Alakasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. PNC apply.
3: Kanmani anboda kadalan naan eludum letter chi madal illa kadidase vechikalama ana kadidame irukatum padi.
4: Kanmani அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: 311ல் வந்து முவேலால எனக்கு இங்க மேப்ல பார்க்கும்பொழுது இட் ஷோஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13 ஷார்ஜால. யா, ரெண்டு கிராஷ் வந்து பேக் டு பேக் ஆயிருக்கிறதுனால டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல கன்ஜஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
2: டிராபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: எஸ் மெர்சல் மார்னிங்ல லீகல் ஆரோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்ஃபேக்ட் ஷோட எண்டுக்குமே வந்தாச்சு. இன்னைக்கு இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ் அண்ட் அது சட்ட அது இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ் வந்து அமீரகத்தில் என்ன சொல்லுது, இந்தியாவில் என்ன சொல்லுது, ஸ்ரீலங்காவில் என்ன சொல்லுது அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம இன்டெப்த் பேசியாச்சு. அண்ட் ஆஃபேர்ல வந்து வழக்கம் போல சில சிச்சுவேஷன்ஸுக்கு சார் வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்பாரு. அதில் மக்களுக்கு பயன்படக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம அந்த சிச்சுவேஷன் அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதையும் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி சார்?
3: ரெண்டு கேள்வி எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அவர் சொன்னார், நான் முஸ்லீம், அதனால நான் ஒரு வில் எழுத முடியுமா சொல்லி எழுதலாம். அந்த இஸ்லாமிய இதில் வந்து வசியத்துன்னு சொல்லுவாங்க, அரபியில் வந்து வசியத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே வசியத்தை எழுதி வைக்கலாம், யார் யாருக்கு என்னென்ன போகணும்னு. வசியத்து இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இட் வில் கோ ஆஸ் பர் தி ஷரியா சட்டம். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், அவரோட கிராண்ட் ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி, கிராண்ட் ஃபாதரையும் இறந்து போயிட்டாங்க, கிராண்ட் மதரையும் இறந்து, தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தாத்தா பாட்டி இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நாலு பிள்ளைங்க, மூணு ஆண்களும் ஒரு பெண்ணும், அதில் மூணு பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, சார் இந்த சொத்தை விற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஏர்ஷிப் சர்டிஃபிகேட் எடுத்து அந்த இறந்து போன பிள்ளைங்களுக்கும் ஏர்ஷிப் சர்டிஃபிகேட் எடுத்து அந்த நாலு பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியில். ஏன்னா ஆஃப்டர் 1956 ஹிந்து சக்சேஷன் ஆக்ட் வந்து பெண் பிள்ளைகளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, ஆண் பிள்ளைகள் மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்து பெண் பிள்ளைகளுக்கு ரைட்ஸ் கிடையாது, அதனால அவங்க இவங்க இவரோட அத்தைக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. அதனால அவங்க வந்து நாளாக பிரித்து அந்த அவங்கவுங்க குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ, கணவர் மனைவி குழந்தைகள் இருக்காங்க, பிள்ளைங்கள் இருக்காங்கன்னு அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். அது இந்த இது வந்து இதை வில் எழுதாத பட்சத்தில், கிராண்ட் ஃபாதர் ஒரு வில் எழுதி வச்சுருந்தாருன்னா இந்த பிள்ளைக்கு இது இந்த பிள்ளைக்கு இதுன்னு பிரச்சனை வந்திருக்காது. அது இல்லாத பட்சத்தில் வந்து இது நாளாக பிரிக்கப்படும். அந்த நாலு வந்து ஃபர்தர் அவங்களுக்கு
1: எத்தனை தவிர்க்கணும்னா, அகைன் கோயிங் பேக் டு நம்ம போன வாரம் பேசினதுதான் இல்லையா சார், வில் எழுதி வைக்கிறது
3: நல்லது.
1: ஓகே, தேங்க்யூ சார், தட் வாஸ் அகைன் அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. நானும் அப்படியே கிளம்புறேன், மது தயாரா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்ல பேசுவோம். பாய்.
0: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
4: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new Jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தனியார் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி நியாயத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தரப்பில் அவசர வழக்கு தாக்கல் செய்ய முறையீடு செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது அரசு வேலை வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண நடைமுறையை பின்பற்றி மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: உத்தராகண்டில் பத்ரிநாத் கோயிலில் பக்தர்கள் வழங்கும் நன்கொடையில் முறைகேடு இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நன்கொடை முறைகேடு குறித்த விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை உத்தராகண்ட் அரசு அமைத்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய சுகீஸ்வர பண்டாரவின் பிணை கோரிக்கையை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. அத்துடன் அவரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை மீளவும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: அஜ்மானில் 1.8 பில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பிலான நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மான் அரசு 1.8 பில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பிலான புதிய நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தை வெளியிட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 5 முக்கிய மூலோபாய தொகுப்புகளின் கீழ் 30 திட்டங்கள் செயற்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் நகர்ப்புற வசதிகள், பொது சேவைகள் மற்றும் வாழ்வாதார தரத்தை உயர்த்துவதில் முக்கிய கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக மீண்டும் திறக்க வேண்டும் என்று நேட்டோ தலைவர் தெரிவித்துள்ளார். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டி ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக மீண்டும் திறக்க வேண்டும் என்பதை கூட்டணி நாடுகள் இன்று மீண்டும் உறுதிப்படுத்தும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க வேண்டும் என்று கூட்டணி நாடுகள் வலியுறுத்தும் என அவர் மேலும் தெரிவித்தார். உலகின் முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையின் நிலைமை குறித்து சர்வதேச நாடுகள் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 201 ஓட்டத்தை பெற்றிருந்தது. இதற்கமைய 202 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இந்திய அணி 11.4 ஓவர்களில் 76 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய இங்கிலாந்து அணி 125 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றுள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ராசல் கைமா மற்றும் புஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஒமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மறுபடியும் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஹெட்லைன் வந்ததால இன்னைக்கு கோல்ட் பிரைசஸ் கொஞ்சம் ஈஸா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
0: கொஞ்சம் ஒரு சின்ன இருக்கக்கூடிய கோல்ட் ரேட் உங்களோட பேசுறதுக்காக அடுத்த மூணு மணி நேரம் தானே, ஆமா ஓகே. 3 மணி நேரத்துக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், டிஸ்கஸ்லாம் பண்ணலாம், நீங்களும் கால்ல பண்ணுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பேசிக் ஷெனானிகன்ஸ்ல ஆஃப்கோர்ஸ் நம்ம முடிச்சுட்டு தான் பேச போறோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் தி UAE அப்டேட்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, இந்த ஐபோன் புதுசாக லான்ச் பண்ணதுனால UAE மார்க்கெட்டில் பழைய ஃபோன்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னு ஆக்சுவலாக சொல்கிறாங்க. ஓல்டர் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே அதிக விலைக்கு நிறைய பேர் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் பொதுவாக ஒரு ஃபோன் புதுசாக வருது அப்படின்னா பழைய ஃபோன்ஸ் வந்து குறையணும் தானே, பழைய ஃபோன் மாடல்ஸ் வந்து ஆப்வியஸாக விலை குறையணும். ஆனால் ஏன் ஏறுது? ஸோ கிட்டத்தட்ட 4700க்கு செல் ஆகிட்டு இருந்த ஒரு மாடல் இப்போ 4900க்கு செல் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபோன் கடைக்காரர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாதான். ஏன்னா நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஃபோன் ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன கிளிச்சையோ இதையோ சந்திச்சுது அப்படின்னா அப்போ இந்த ஃபோன்ஸ் வந்து ஏறும். கரெக்டாக அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓல்டர் ஃபோன்ஸ் எப்போவுமே ஒரு புது ஃபோன் லான்ச் அப்போ சீப் ஆகுன்றது ஒரு மித்து தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்து மூலமாக. இப்படிலாம் வேறு இருக்கா? இன்னொன்று இருக்கு, நமக்கு வந்து மைண்டு தோணலை புது ஃபோன்னா இவ்வளோ ரேட் வரும், ஏன்னா ஐஃபோன் இந்த வருஷம் விலையெல்லாம் ஏறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லோ பட்ஜெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பக்கம் எல்லோரும் போவாங்க. அப்போ இப்போ நம்ம வாங்கிட்டோன்னா சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவும் பண்ணுறாங்களாமா. எவ்வளோ இருக்கு பாருங்களா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நீங்களும் உங்க காதலை சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் குளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
5: JM brand AC da,
6: JM brand AC da.
7: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku meelana anubavam since 1982.
8: Hi Malini, I'm Krishnan. Neither
9: சொல்லியாகணும்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கால் பண்ணலாம் 800-8940-க்கு 889-40 கால் பண்ணிங்கன்னா ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா நம்ம ஒரு கான்டெஸ்ட் வின்னர்ஸை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஆர்ஜே கீர்த்தனா இப்போ இங்கே வந்துருவாங்க. ஸோ எயின் கோல்டு வாலெட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாரமாக கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கல்ல, ஸோ அதற்கான வின்னர் யார் அப்படிங்கிறது சற்று நேரத்தில் தெரிய வந்துடும். ஸோ அது முடிஞ்ச உடனே நீங்கள் இப்போ கேட்குற பாட்டை நான் வந்து போடுவேன். சரியா? வணக்கம், யாரை இங்கே பேசுகிறீங்க? ரேடியோ வால்யூம் லைட்டை கம்மி பண்ணிட்டு உங்கள் பேரை சொல்லுங்க. ஹலோ
1: ஹலோ,
0: ஆ கேட்குதா?
1: என்ன
0: பாட்டு வேணும்? அவள் ஒரு வாழா படத்துல இருந்து எந்த பாட்டு போட்டாலும் பரவாயில்ல.
1: ஆமா ஆமா,
0: சரி மிஸ்டர் சம்ஹா, நான் போட்டு விடுறேன். சரியா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாங்க கான்டெஸ்ட்ல எடுத்ததுக்கு அப்புறமா அவள் வருவாளா படத்துல இருந்து சமூகாவுக்காக பாட்டு போடுறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல இப்ப ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது.

0: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம கூட இப்ப ஆர்ஜே கீர்த்தனா இருக்காங்க. வணக்கம்.
1: ஹாய் மது, வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆல் குட். ஓகே, ஒரு ஸ்பெஷல் அகேஷன்காக நாங்க இங்க வந்திருக்கோம்.
1: எஸ்.
0: அது என்ன ஸ்பெஷல்?
1: கடந்த ஒரு வாரமாவே வந்து பயங்கர ஸ்பெஷலா தான் போயிட்டு இருந்தது. நம்ம எல்லா ஷோஸ்லயுமே மக்கள் கிட்ட ஒரு புது ஆப் பத்தி பேசணும். அந்த ஆப் வந்து எவ்வளவு கன்வீனியன்ட் ஆன ஒண்ணு, அண்ட் அந்த ஆப் பயன்படுத்தி எப்படி நம்மளால கோல்டு வாங்க முடியும் டிஜிட்டலி அப்படிங்கறத சொன்னோம்
0: இல்லையா.
1: எயின் கோல்ட் வாலெட்.
0: எஸ், எயின் கோல்ட் வாலெட் ஆப் நீங்களே டவுன்லோட் பண்ணிருந்திருப்பீங்க. ஒருவேளை பண்ணலனா கூட இப்ப டக்குன்னு படிடுங்க. சோ ஆஸ் லோ அஸ் 1 கிராம்ல இருந்து நீங்க அதுல கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம்.
1: ஆமா.
0: சோ அதுல நம்ம வந்து ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல.
1: எஸ் ஆமா. அந்த கான்டெஸ்ட்ல நம்ம சொல்லியிருந்தது என்னன்னா, நாங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த டைம்க்குள்ள எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்கள் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. அப்படி அனுப்புற லக்கி வினர்ஸ்ல இருந்து உங்களை வந்து நாங்க செலக்ட் பண்ணி கோல்ட் காயின் கொடுக்க போறோம் அப்படின்னு
0: சொல்லியிருந்தோம்.
1: எஸ்.
0: சோ அந்த வகையில இப்போ நாங்க செலக்ட் பண்ணி உங்க கண்ணு முன்னாடியே இந்த கோல்டு காயினை வழங்க போறோம்.
1: ஆமா. சோ கேட்டுட்டு இருக்கிற நீங்க வந்து அப்படியே கண்ணு முன்னாடியா எப்ப நாங்க பாக்குறது அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க ஒரு வீடியோவாக விரைவில் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். பட் ஃபார் நவ ஆடியோ வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யாரு அந்த லக்கி வினர் அப்படின்ட்டு இல்லையா மது?
0: எஸ், ஆஃப் கோர்ஸ்.
1: ஓகே,
0: ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிரலாமா?
1: ஆமாம் ஆமாம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடியவங்க எல்லாருடைய பெயர்களும் இங்கே வந்து வி ஹாவ் இட் ஹியர். இந்த ரேண்டம் வினர் பிக்கர் வழியாக ஸ்பின் பண்ணி ஒருத்தருடைய பெயர் எடுக்க போறோம்.
0: ஆமா. ஓகே, சக்கரம் வந்து இன்னைக்கு யாரை காட்டுது பாத்துருவோம்.
1: பாத்துருலாமா? ஓகே, லெட் அஸ் ஸ்பின் தி வீல் அண்ட் தி வினர் இஸ்
0: Mr. Gopal Swami.
1: Congratulations Mr. Gopal Swami, உங்களுக்கு எயின் கோல்ட் வாலெட் வழங்குற 1 கிராம் ஆஃப் கோல்டு காயின் பரிசாக நாங்க கொடுக்க போறோம்.
0: எக்ஸாக்ட்லி. வாழ்த்துக்கள் மிஸ்டர் கோபால் சாமி, உங்க குடும்பத்தோட சேர்ந்து இந்த கோல்டு காயின் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு
1: பிளான் பண்ணுங்க. ஆமா. அண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு எயின் கோல்ட் வாலெட் சார்பாக ஒரு கோல்டு காயின் பரிசாக வழங்கப்பட்டிருக்கு, 1 கிராம் ஆஃப் கோல்டு காயின். ஆனால் எயின் கோல்ட் வாலெட்டை நீங்க எப்பவுமே உங்களுடைய போன்ல வச்சுட்டு அதன் மூலமாக பர்ச்சேசஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போகுது. இன் ஃபேக்ட், நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 dirhams worth பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20 dirhams worth கிரெடிட் கிடைக்கும். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 20 dirhamsல 10 dirhams, உங்க ஃப்ரெண்டுக்கு 10 dirhams, உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்த மாதிரி ரெஃபரல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் எயின் கோல்டு வாலெட்க்கு வந்து ஒரு பிசிக்கல் ஸ்டோர் வேற இருக்கு நம்ம டுபாய் கோல்டு சூக்ல, எயின் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் அப்படின்ட்டு. எனி டைம் நீங்க சேர்த்து உங்க வாலெட்ல வச்சிருக்கக்கூடிய கோல்டு ஆர் சில்வரை நீங்க வந்து கேஷ் ஆகவோ இல்ல கோல்டு காயின் ஆகவோ இல்ல பார் ஆகவோ நகையாகவோ ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: Of course. Yeah. So convenient parking ஓட கோல்சூக் மெட்ரோக்கு பக்கத்துல இருக்கிறதால நீங்க மெட்ரோல கூட வேணாலும் போலாம். விசிட் பண்ணி பாருங்க. சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா சிம்பிளா வீட்டிலே டக்குன்னு 1 dirhamக்கு கூட நீங்க கோல்டு வாங்கலாம் நாங்க சொல்லிட்டோம்.

0: Yes.
1: ஆமாம். ஸோ மறக்காமல் ஏன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: குதிரை பேர விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. குதிரை பேரம் விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களை எதிர்த்து வாதிட மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதாக கூறி காவல்துறை தரப்பில் அவகாசம் கேட்டதால் விசாரணையை பிற்பகலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்குக என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத 6 மாவட்டங்களிலும் தலா 150 இடங்களை கொண்ட புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் செயற்பட்டு வரும் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைக்க வேண்டிய 700 MBBS மாணவர் சேர்க்கை இடங்கள் பறிபோகும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த 700 மாணவர்கள் ஓரளவு சமாளிக்கக்கூடிய கட்டணத்தில் மருத்துவ படிப்பை படிக்கும் நல்வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மும்பையில் கடந்த 7 நாட்களில் 1100 மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இதனால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூலை 6 தேதி ஒரே நாளில் 523 மரங்கள் விழுந்தன. மும்பையில் கடந்த 1 காலமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கனமழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்தார். இது தொடர்பான முன்மொழிவுகளை ஆராய பங்குதாரர்களுடன் ஆரம்பகட்ட ஆலோசனைகளை மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சகம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் சமூக மனநலம் மற்றும் உடல்நல தாக்கங்கள், டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய மாற்றங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். ஷார்ஜாவில் இருந்து புறப்பட்ட சரக்கு விமானம் கராச்சி அருகே தொடர்பை இழந்த நிலையில் தீவிர தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவில் இருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி புறப்பட்ட சரக்கு விமானம் கராச்சி அருகே விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுடனான தொடர்பை இழந்தது. விமானத்தில் 5 பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிநடத்தல் அமைப்பில் கோளாறு ஏற்பட்டதாக விமானிகள் தகவல் தெரிவித்ததை அடுத்து விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஆரம்பகட்ட விமான கண்காணிப்பு தகவல்களின்படி கராச்சியின் தென்மேற்கு பகுதியில் விமானம் கடலில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகின்றது. இதனையடுத்து பாகிஸ்தான் அதிகாரிகள் கடற்படை மற்றும் தொடர்புடைய மீட்பு பிரிவுகளின் உதவியுடன் தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேட்டோ கூட்டணி நாடுகள் புதிய ஏவுகணை திட்டத்திற்கு 37 பில்லியன் பவுண்ட்ஸ் முதலீட்டை அறிவித்தன. இங்கிலாந்தின் தலைமையில் 12 நேட்டோ கூட்டணி நாடுகள் அடுத்த 10 ஆண்டுகளில் 37 பில்லியன் பவுண்ட்ஸ் முதலீட்டில் புதிய தலைமுறை நீண்ட தூர துல்லிய தாக்குதல் ஏவுகணை திறன்களை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 300 கிலோமீட்டர் முதல் 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வழக்கமான ஏவுகணை அமைப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. ஐரோப்பாவின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதோடு நீண்ட தூர தாக்குதல் ஆயுதங்களில் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலையை குறைப்பது இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். ஆராய்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் ஏவுகணை உற்பத்திக்கான இந்த முதலீடு அடுத்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கலாம். அவ்வப்போது புழுதி காற்றாகவும் மாறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் புஜேராவில் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
2: பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
5: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th branch ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச் கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: இதயம் முரளி. இதயம் முரளி திரைப்படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து 89.4 தமிழ் எஃப்எம் கேளுங்க. நாங்கள் வந்து அதில் ரெகுலராக கான்டெஸ்ட்லாம் வைப்போம். இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஃபார்ஸ் ஃபிலிம் 10th of July இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதர்வா முரளி நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு காலத்தில் முரளி சார் நடித்த இதயம் படத்தை பேஸ் பண்ணி இவங்க இதயம் முரளின் பேர் வச்சு நல்ல புது புது கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து நிறையா காஸ்டிங்கில் வந்து நிறைய ரெவல்யூஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். லெட்ஸ் சீ, நல்லா இருக்கும்னு நானும் ஸ்ட்ராங்காக நம்பிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, so நீங்கள் ஒரு பக்கம் வந்து எத்தியா ட்ரெயிலுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் போகலை அப்படின்னா இப்போ போயிட்டு வந்துருங்க. அந்த வகையில் இந்த ஸ்பியர் அபுதாபி பற்றி நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த ஜெயண்ட் எல்இடி லேண்ட்மார்க். இதில் இருக்கக்கூடிய சில சேலியன் ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இது ஃபஸ்ட்டு, இது வந்து இதுக்கு எக்ஸோஸ்பியர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் வந்து அவுட் சைடு இருக்கிற ஏரியா நான் சொல்கிறேன், அவுட் சைடு இருக்கிற ஏரியாவுக்கு எக்ஸோஸ்பியர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு எல்இடி லைட் இருக்கும் உள்ள, அது வந்து ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருக்கும், சிரிக்கும், சோகமாக இருக்கும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து முகத்தை மாற்றிக்கும். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அலைனாகக்கூடிய வகையிலே வந்து நிச்சயமாக இருக்கும். ஜென்ஜிக்கும் பிடிக்கும், ஓல்ட் பீப்புளுக்கும் பிடிக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, யாஸ் மாலுக்கும் சீவேல்டுக்கும் நடுவில் கரெக்டாக இருக்கும். $1.7 billion இதுக்கான எஸ்டிமேட்டட் செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் அபுதாபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 54,000 square meters ஃபுல் எல்இடி எக்ஸ்டீரியரோட இது வந்து ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படினாலும் கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபுதாபியில் இது மிகப்பெரிய ஒரு ஒரு ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் யூஏஇயோட ஐடென்டிட்டியை சேர்த்து நிறைய அரபிக் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்டெகிரேட் பண்ணி பண்ண போகிறாங்க. இது 2029 அமலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. பட் இருந்தாலும் 2029 மேக்ஸிமம் வந்துருன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: चुके कैसे बुलाया तूने?
1: Rolex, Rolex.
2: Sir, yes sir.
3: इधर वाला best entertainment टा और FM काटर वड़ के lifetime settlement टा. 89.4
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா. நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
6: அப்கிரேடுக்கு ரெடியா?
7: வாரணாச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
8: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ் பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
5: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
9: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
7: ஞாபகம் இருக்கு.
9: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: டெல்லி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

ஹோசே மொரீனியோன்னு ஒரு போர்ச்சுகீஸ் கோச் இருப்பாரு. அவர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறதுல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட். ஆர்சனல் ஃபேன்ஸ்க்குலாம் அவரை பார்த்தாலே கோமா வரும், ஏன்னா ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுவார். அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருப்பாரு, I prefer not to speak. If I speak, I'm in trouble. அப்படின்னு போயிரு. அந்த மாதிரி தான் நேற்று மேட்சை பற்றி நம்ம எதாவது பேசணும்னு வச்சுக்கிங்களேன், இஃப் ஐ ஸ்பீக் ஐ எம் இன் ட்ரபிள். ஆமாம், வேண்டாம், தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. எனிவேஸ் நம்ம ஒரு சின்ன சம்மரி பார்த்துடலாம். டெய்லி பார்க்குற மாதிரி ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. நத்திங் அகெயின்ஸ்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம ரூட்டி சொல்கிறேன், பட் நேற்று நடந்தது நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு அர்ஜென்டினா ஃபேடாக இருந்தாலுமே உங்களுக்கே தோடி இருக்குல்ல, எப்படி தோடி இருக்குல்ல. சரி ஓகே, அர்ஜென்டினா 3-2 அப்படின்னு கம்ஃபர்டபுளாக ஈஜிப்டை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஈஜிப்ட் 2-0 லீடிங்கில் இருந்தாங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸில் மிராக்லஸ்லி 3 கோல் பயங்கரமாக போட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்பேக்கை கொடுத்து அர்ஜென்டினா வின் பண்ணிட்டாங்க. கொலம்பியா ஸ்விட்சர்லாண்ட் சரியான மேட்ச், 0-0 draw, 4-3 அப்படின்னு பெனல்டிஸ் வரைக்கும் போய் ஸ்விட்சர்லாண்ட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச் ஸ்விட்சர்லாண்ட் வர்சஸ் அர்ஜென்டினா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நைட்டு ஃப்ரான்ஸ் வர்சஸ் மொராக்கோ, ஃப்ரைடே நைட்டு ஸ்பெயின் பெல்ஜியம், அதுக்கப்புறமா சண்டே ஏர்லி மார்னிங் விச் சாட்டர்டே மிட் நைட் நார்வே இங்கிலாந்து, அண்ட் சண்டே காலையில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாண்ட். இதுதான் குவார்டர் ஃபைனல்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் மொராக்கோ ஸ்பெயின் பெல்ஜியம் நார்வே இங்கிலாந்து அர்ஜென்டினா சுவிட்சர்லாண்ட், இந்த 8 டீமையும் கரெக்டாக இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்கில் அடித்து சொல்கிறேன், எழுதி தரேன். உலகத்திலே யாரும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஐ கேன் ரைட் இட் அண்ட் கிவ். ஏன்னா யா சொல்லுங்க, நீங்க 8-1 தப்பா இருக்குங்க. சரி ஓகே, மேக்ஸிமம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க, அர்ஜென்டினா பண்ணிருப்பாங்க, ஸ்பெயின் பண்ணிருப்பாங்க, பிரான்ஸ் பண்ணிருப்பாங்க, இங்கிலாந்து பண்ணிருப்பாங்கன்னு வச்சுங்க. நார்வே மொராக்கோ பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து இந்த 4 டீமே கரெக்டா யாரா பண்ணிருப்பாங்களா? ஒன்னு பெல்ஜியம் ஸ்விஸ் பண்ணிருந்தா கூட நார்வே விட்டுருப்பாங்க, இல்ல நார்வே பண்ணிருந்தா கூட பெல்ஜியத்தையும் ஸ்விஸ்ஸையும் விட்டுருப்பாங்க. இப்போ மொராக்கோ கூட லாஸ்ட் டைம் செமிஃபைனல் வந்தாங்கன்னு ஒத்துக்கலாம். அந்த அளவுக்கு அன்பிரடிக்டபிளா இந்த டோர்னமெண்ட் மாதிரி இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி நியூ டீம்ஸ். இப்ப கோல் ரேட் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 24 கேரட் தங்கத்தில இருந்து வழக்க போற ஆரம்பிக்கிறேன். 24 கேரட் தங்கத்தோட விலை இன்னைக்கு ஆக்சுவலா கொஞ்சம் அப்படி கன்சாலிடேட் ஆகி இருந்தாலும் நேத்து நைட் இருந்ததை விட ஒரு சின்ன இன்க்ரீஸ் தான் பார்க்க முடியுது. 24 கேரட் தங்கம் 497 திரகம் ஆஃப்டர்நூன் பிரைஸ் வந்தாச்சு. 22 கேரட் தங்கம் 460.25, 21 கேரட் தங்கம் 441.25, அண்ட் 18 கேரட் தங்கம் 378.25. இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் Brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: சும்மா கீழி. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க, பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி, ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
2: அது. உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, where with pride.
4: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
5: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
4: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
5: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி, கால் 0586815179.
4: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
1: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், எஃப்என்பி ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
6: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கார் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர், டெலிவர்.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
9: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
10: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
7: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
11: Brought to you by Joy Alukasin, Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99%.

0: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். சொல்லியாகணும்
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 0566681234. செழித்தையும் தமிழி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: வெறும் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. பெருசாக எங்கேயும் டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஸோ நீங்கள் எங்கேயாவது டிராஃபிக் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. இப்போ டிராஃபிக் வந்து E66 கொஞ்சம் இருக்குது, நான் பார்த்தேன். E66 E311 ஜாயின் ஆகிற இடத்துல E311 துபாய் சிலிக்கன் ஓஆசிஸில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, நான் பார்த்தேன். ஏன்னா அங்கே 1, 2, 3 கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. டுவர்ட்ஸ் இன்டர்நேஷனல் சிட்டி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஓகேவா, டுவர்ட்ஸ் ஒர்க்காக நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா E311 துபாயில் என் ரோடு பக்கத்தில் 3 கிராஷ் போட்டிருக்கு. அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் மலையா ஸ்ட்ரீட்டில் வழக்கமாக இருக்கக்கூடிய டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. மற்றபடி இங்கே துபாய்க்குள்ளே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. ஸோ குட் டு கோ தான் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க.
2: Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.

0: ஓகே, இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ ஆர்ஜே மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ தான் நீங்கள் இதே முரளி படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னமும் சான்ஸ் இருக்குது. தொடர்ந்து 89.4 தமிழ் கேளுங்க. அப்படின்னா எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் அட்லீஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக கப்பல் பாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அடிக்கடி அங்கே வந்து நாங்கள் கான்டெஸ்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? ஓகே, டன். தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் இன்றைக்கி வந்து நேஷனல் வீடியோ கேம் டேவா ஒரு சில இடங்களில். ஸோ வீடியோ கேம் அப்படின்னு ஒன்று இல்லைனா நம்ம நிலைமையில என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு வந்து போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை சூழ்ந்து நம்மளை ஆட்டி படைச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் இந்த வீடியோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது GTA 6 November 19 ஒரு வழியாக வருது. ஸோ அப்படி இப்படி தள்ளி போட்டு ஒரு வழியாக இந்த GTA 6 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன் இந்த GTA 6 இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியல. ரொம்ப ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு பயங்கரமாக பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்ணி இதை வந்து எடுக்கிறாங்க. இதில் ஸ்டாண்டர்ட் எடிஷன், அல்டிமேட் எடிஷன் இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. ஸோ இந்த கேம் இப்போயே நிறைய பேர் ஃப்ரீ ஆர்டர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எனிவேஸ் இன்றைக்கி வந்து என்னென்ன டேஸ் அப்படின்னு சும்மா நம்ம எடுத்து பார்த்துன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி வந்து லவ் யுவர் ஸ்கின் டேவான். ஸோ ஸ்கின் கேர் பண்ணுங்கள். சாக்லேட் வித் ஆல்மண்ட்ஸ் டேவான். இது ஒரு அருமையான படிப்பு, சாக்லேட் வித் ஆல்மண்ட்ஸ். ஓகே, ப்ளூபெரி டேவான். ப்ளூபெரி ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பி எ கிட் அகெயின் டேவான். நல்லா இருக்கு. இந்த நாள் ஜூலை 8ஆம் தேதி, வித்தியாசமான ஒரு நாள் தான். ரைட், இப்போ ரெண்டு பாட்டு தொடர்ந்து கேட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு மணிக்கு மேலே பேசுவோமா? 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த நம்பர் ரேடியோ நம்ம மியூசிக்
1: மாஸ்டர். சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தாண்டி
1: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தேடல் குழுவுக்கு 5 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டமை சட்டவிரோதம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசின் அதிகாரத்தை அடகு வைக்கக் கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. துணைவேந்தர் தேடுதல் குழுவில் 5 பேர் இடம்பெறுவார்கள் என்று உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் இன்று அறிவித்தார். இது போகக்கூடாத ஊருக்கு வழிகாட்டும் செயல் என்பது மட்டுமின்றி துணைவேந்தர்கள் நியமன நடைமுறையை மேலும் சிக்கலாக்கும் செயல் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். 2781 மானிய உர மூட்டைகள் கடத்தல் விவகாரத்தில் தனி குழு அமைத்து விசாரிக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர் அடுத்த மதுக்கரை அருகே தல்மனம்பாறை கிராமத்தில் தென்னந்தோப்பு கிழக்கு கடந்த 4 தேதி வந்த 2 லாரிகளை வழிமறித்து பார்த்தபோது மத்திய அரசு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கும் 500 பாரத் யூரியா மூட்டைகள் இருந்தன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வேளாண்மை துறையினர் உர மூட்டைகளை பறிமுதல் செய்து தென்னந்தோப்புக்கு மத்தியில் இருந்த தொழிற்சாலையில் ஆய்வு செய்தனர். இதன்போது யூரியாவை உருக்கி திரவ நிலைக்கு மாற்றும் தொழிற்சாலை செயற்படுவதும் அங்கு 100 டன் அளவுக்கு மானிய உர மூடைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. இவ்விவகாரத்தில் தனிக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 11 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான பிரபாஷ் மண்டல் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இவ்வழக்கில் 3 கைது செய்யப்பட்டதுடன் வழக்குடன் தொடர்புடைய முக்கிய நபராக கருதப்பட்ட பிரபாஷ் மண்டல் சம்பவம் நடந்த இடத்துக்கு நேற்று நள்ளிரவு அழைத்துச் செல்லப்பட்டார். சம்பவம் நடந்த விதத்தை அறிந்து கொள்ளும் அந்த நடவடிக்கையின் போது பிரபாஷ் மண்டல் போலீசாரின் துப்பாக்கியை பறித்துக் கொண்டு தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து நடத்தப்பட்ட என்கவுண்டரில் பிரபாஷ் மண்டல் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு பின்னர் சிறுமி உயிருடன் சாக்குப்பையில் கட்டி குளத்தில் வீசப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து குற்றவாளிகள் ஒருவர் கூட தப்பிக்க முடியாது என்றும் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்றும் முதல்வர் சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழந்து கிடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத மருந்துகள் தொடர்பான அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளருக்கு நினைவூட்டல் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இதன்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். மரணமடைந்தவர் இறந்து கிடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில அடையாளம் தெரியாத மருந்துகள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை இதுவரை கிடைக்கப் பெறவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் மரணமடைந்தவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் இதுவரை கிடைக்கப் பெறவில்லை என போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர்.
1: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜா அல் ஜுபைல் பேரீச்சம்பழ விழா நடைபெற்று வருகிறது. அல் ஜுபைல் பேரீச்சம்பழ விழாவில் பேரீச்சம்பழங்களின் விலை 1 கிலோவுக்கு 15 திரம்ஸ் முதல் ஆரம்பமாகின்றது. சுமார் 20 வகையான பேரீச்சம்பழங்கள் தற்போது விற்பனைக்கு கிடைக்கின்றன. இதில் அமீரகத்தில் விளையும் பிரபலமான உள்ளூர் வகைகள் முதல் சவுதி அரேபியா மற்றும் ஓமன் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உயர்தர பேரீச்சம்பழ வகைகள் வரை இடம்பெறுகின்றன. பல்வேறு சுவைகள் மற்றும் தரங்களில் கிடைக்கும் இந்த பேரீச்சம்பழங்கள் நுகர்வோருக்கு அதிகமான தீர்வுகளை வழங்குகின்றன.
1: உலக செய்திகள்.
3: தமது நிலப்பரப்பில் ஈரான் நடத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு குவைத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை நேரத்தில் தனது நிலப்பரப்பை இலக்காக கொண்டு இடம்பெற்ற தொடர்ச்சியான ஈரானிய தாக்குதல்களுக்கு குவைத் கண்டனம் தெரிவித்துள்ளது. தனது இறையாண்மையை பாதுகாப்பதற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் உரிமையை குவைத் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத்தின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதிக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அந்நாடு அறிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அணியில் இருந்து சஞ்சு சாம்சன் நீக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து அவருக்கு தெளிவான விளக்கம் அளித்துள்ளதாக இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்தார். சமீபத்திய தோல்விகள், T20 சர்வதேச அணிக்கு தேவையான மாற்றங்கள் மற்றும் மறுசீரமைப்பு காலத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று கௌதம் கம்பீர் கூறியுள்ளார். தொடர்ச்சியான வெற்றி பயணத்திற்கு பிறகு இந்திய T20 அணி புதிய அணுகுமுறையுடன் மாற்றங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் இந்த மாற்ற காலத்திற்கு அணிக்கு போதிய நேரம் தேவைப்படுவதாகவும் கௌதம் கம்பீர் குறிப்பிட்டார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
4: 89.4 ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: ஓகே, ஒரு சடன் டிப்பை நம்மளால் பார்க்க முடியுது. ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் ஒன்று வந்ததால், பட் இன்னும் அப்டேட் ஆகலை. ஈவினிங் ரேட்டில் அது அப்டேட் ஆகும், பட் ஸ்டில் ஐ டெல் யூ த ரேட் ஃபார் கோல்ட் நவ.
1: இன்று தங்கத்தின் விலை
0: இன்று தங்கத்தின் விலை பார்க்க முடியுது. வெளிநாடுகள்
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவன் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. டிஎன்சி அப்ளை.
2: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும், போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதே முரளி தாண்டா.
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: அதாவது நம்ம எல்லாம் ஒரு பக்கம் செம பிஸி ஆயிட்டோம், கரெக்டா? செம பிஸி ஆகி என்ன நடக்குது ஃபுட்பால் வேர்ல்டு கப்லன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். சைட்ல ஒருத்தங்க 76 காலோட இருக்காங்க, பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். என்ன நான் நோ முத்தண்ணா, என்ன நடக்குதுங்க? அயர்லாந்து கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் தோத்தீங்க, சரி ஓகே, ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு விட்டாச்சு. இங்கிலாந்து கிட்ட போய் 2வது T20 76 காலோட ஏத்திருக்கீங்க. இப்பயும் ரவி பிஷ்ணா அதிகமா ரன்னு கொடுத்ததுதான் காரணமா மிஸ்டர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் ப்ளேம் பண்ணீங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க பேட்டிங்கில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ என்ன நடக்குதுன்னு தெரியல. இது ஜிஜிக்கு மிகப்பெரிய ஒரு வேக்கப் காலாக இருக்கும். வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ சப்போர்ட் பண்ணாமல் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கலாம். 12th நான் வந்து 1150 மார்க் எடுத்துட்டேன் காலேஜில் வந்து டிராகன் படத்தில் வர பிரதீப் ரங்கன் அந்த மாதிரி அரிய ரெஸ்டன்ஸ் சொன்னால் இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்காது, நம்மளை கலாய்க்கும். அதனால 76 ஆல் அவுட் ஆனது ஒத்துக்கவே முடியாது, ரொம்ப வெளியே தலை காட்ட முடியல, அவமானமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 மேட்ச் நீங்க ஒருவேளை ஃபாலோ பண்ணலன்னா அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான். இந்த ஷார்ஜாவில் பேர்ல் கிங்டம் இருக்குல்ல, அந்த சைட் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் ஜிபேல் போகும்போது அல்மஜாஸ் தாண்டி ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது ஆப்போசிட் டேரக்ஷனில். அண்ட் இந்த டேரக்ஷனில் பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது டுவர்ட்ஸ் ஜிபேல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா E11 டுவர்ட் ஷார்ஜா, அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட் E11 டுவர்ட் ஷார்ஜா, கிசிஸ் லேண்ட்ஃபீல் பக்கம் இங்கெல்லாம் வந்து பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. மற்றபடி நீங்கள் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், நான் ரெடியில் சொல்லிடுறேன்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. 91 போடு. 90

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Upgrade ke ready ya?
2: Varuna chalam, nee varvane, enakku theriyum, na ready.
1: Unga dream SUV vaangradhukku idhu dhaan seriyana neram. Discover the power of Jetto. Buy now, pay in 2027. VAT on Jetto or 0% interest. 1 million kilometer ku warranty irukku. Selected models la up to 10,000 dirhams cashback. Free insurance kuda irukku. EMI yum verum 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
3: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
4: Joy Alukasle ungalukaga the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
5: தான். மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
8: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
10: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
11: Chillax song of the hour.
12: Brought to you by
13: Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: Changing lifestyle and food habits ala gastritis constipation madri serimana prachanegal ungalku iruka appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda Dubai Silicon Oasis and DIP1 Dubai.

0: பாட்டு வேணுமா அப்ப கால் பண்ணுங்க 800-8940 889-40 தான் நம்பர். இப்பவே கால் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து கிடைக்கும். 89.4 FM பேசிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே மனசு தொட்ட மெட்டில். அடுத்து நம்ம கூட யார் பாட்டு கேட்கறதுக்காக பேசுறாங்கன்றத பாக்கலாம். யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிடுறவங்க +971 4359-5525 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். இல்லை நான் ஃபோன்லாம் பேச மாட்டேன், நான் வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே முதன் இருக்கேன், எம்ஏடிஎச்சும் அங்கே வந்து நீங்கள் பாட்டு கேட்கலாம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ஹலோ, ஹாய் மது.
0: ஹாய், எப்படி இருக்கீங்க?
1: ராஜசேகர்
0: பேசுறேன்.
1: ராஜசேகர்
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ராஜசேகர். ஃபுட்பால் எல்லாம் பாப்பீங்களா?
1: நேத்து மேட்ச் மட்டும் கேட்காதீங்க.
0: ஆமா, சரி, ரைட், விடுங்க. அதனாலதான் கேட்காதீங்க.
1: நான் வந்து சப்போர்ட் பண்ண வந்து போர்ச்சுகலுக்கு.
0: சரி,
1: பட் ஆனா எஸ்டர்டே நேத்து மேட்ச் பார்க்கும் போல
0: என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து நான் ரொம்ப நாள கேட்கணும் ஆசைப்பட்ட பாட்டு. இந்த மாசம் வந்து என்னோட பையன், அதாவது ரெண்டாவது பையன், அவனோட 14th
0: பர்த்டே. அவருடைய பெயர் தருண் ராஜசேகர். தமிழகம் சார்பா வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: மிக்க நன்றி. அவருக்கு வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் பாட்டு போட முடியுங்களா?
0: ஓகே, நான் போட்டு
1: வர்றேன்.
0: இந்த ஜூன் ஜூலை அவர் இந்த மாசத்துல பிறந்ததால இங்க வந்து. ஓகே, நான் போட்டு வர்றேன். பிரியமான வழியில இருந்து அந்த பாட்டு நான் போட்டு வர்றேன். சரியா?
1: ஓகே ஓகே மதர், தேங்க்யூ.
0: தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் ராஜசேகர், ஹாவ் எ நைஸ் டே. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஐயா, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்களா.
2: முகமது.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? நீங்க பேசுறது சரியாவே கேட்கல.
2: எனக்கு ஏரோப்ளேன் பறக்குது பாரு.

கருத்துக்கள் விமர்சனங்களை பக்கங்களில் தெரியப்படுத்துக்க. மறுபடியும் நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஷார்ஜாவில் இருந்து கராச்சி நோக்கி புறப்பட்ட தனியார் சரக்கு விமானம் அரபிக்கடலில் விழுந்து காணவர் போல துயரச் சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷெஹ்பாப் ஷெரீப் ஆழ்ந்த துயரத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். விமானத்தில் பயணித்த 5 விமான பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் தனது ஆழ்ந்த இரங்கலையும் மனமார்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம், பாகிஸ்தான் கடற்படை, பாகிஸ்தான் விமானப்படை ஆகியவை அரபிக்கடலில் மேற்கொண்டு வரும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேலும் தீவிரப்படுத்தி கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் முழுமையாக பயன்படுத்துமாறு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். ஈரானுடனான போர் நிறுத்தம் முடிந்துவிட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். துருக்கியின் அங்காராவில் இடம்பெறும் நேட்டோ உச்சிமாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது முடிந்துவிட்டது என்று நம்புவதாக கூறினார். அமெரிக்கா ஒரே இரவில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதையடுத்து அதற்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர காவல்படை வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியது. இனி அவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
2: கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம், அணை கட்டுவதை எதிர்த்து போராட்டம் நடத்துவோம் என்று தாம் கூறியதை தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேலியும் கிண்டலுமாக விமர்சித்திருக்கின்றார் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். மேகதாது அணை பிரச்சினையில் இரு மாநிலங்களுக்கும் இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் நாடகம் நடத்துவது மோடி அரசுதான் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் கட்சியின் துரோகங்கள் ஊருக்கே ஏன் உலகுக்கே தெரியும் என விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதுடன் பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தின் எந்த உரிமைகளை பறித்தது என்ற எங்கள் நேரடி கேள்விக்கு பதில் கூற முடியாத நீங்கள் எங்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்தி தலையை சுத்தி மூக்கை தொட முயன்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரளம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கான காரணங்கள் ஆராயப்பட்ட பின்னரே அங்கு மீண்டும் சுரங்கப் பணிகள் தொடங்கப்படும் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்தார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவு சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றார். அரசு இதுகுறித்து தொழில்நுட்பம் சார்ந்தும் சட்டம் சார்ந்தும் விரிவான ஆய்வை மேற்கொள்ளும், அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றார். கட்டுமான நிறுவனம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் விதிகளை முறையாக பின்பற்றியதா என்பது குறித்தும் நாங்கள் ஆய்வு செய்வோம் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். இதற்கமைய மோதலில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 28 உயர்ந்தது. கடந்த 6 திகதி காலை 2 தடவையாக நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக சிறைச்சாலை விசேட உத்திகள் பிரிவின் 7 அதிகாரிகள் உயிரிழந்தனர். சிறை கைதிகளின் கொடூரமான தாக்குதல்களுக்கு இலக்காகியே அவர்கள் உயிரிழந்தனர். விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் ஜெசிகா பெகுலாவை 6-3, 6-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய கோகோ கவுஃப் வெற்றியீட்டினார். இதேவேளை ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜிரி லிச்சேகாவுக்கு எதிரான போட்டியில் 7-6, 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற அலெக்சாண்டர் ஸ்வெரவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் காலிறுதி ஆட்டத்தில் ஃபிலிக்ஸ் ஆக அலிசியாமியை வீழ்த்திய நோவாக் ஜோகோவிச் வெற்றி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மற்றும் ஒரு காலிறுதி ஆட்டத்தில் ஜான் லெனார்ட் ஸ்ட்ராஃபை 7-5, 7-6, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய யானிக் சின்ன அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல் காலிறுதி ஆட்டத்தில் நயோமி ஒசாகாவை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய கரோலினா முச்சோவா வெற்றி பெற்றார். தொடரில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது காலிறுதி ஆட்டத்தில் மகளிர் ஒற்றையர் பிரிவு மார்த்தா காசியோக் மற்றும் ஜாஸ்மின் பவோலினி ஆகியோர் பல பரீட்சை நடத்துகின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஃபிளோபி கொபோலி மற்றும் ஆர்தர் ஃபெரி ஆகியோர் காலிறுதி ஆட்டத்தில் மோதுகின்றனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: Star of the Month.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai Famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க 4th branch-அ grand-ஆ open பண்றாங்க. Opening offer-ஆ 2 chicken biryani வாங்கினா 1 chicken biryani free.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டாச்சா? எப்படி நாள் போயிட்டு இருக்கு? காலையில இருந்து தொடங்கி இன்னைக்கு வெயில் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல காற்று வீசுது இல்லையா? உங்க பகுதிகளில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, நாம பேசலாம். அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இந்த புள்ளிரங்காள் பாட்டு போனது இல்லையா? நான் முத்துக்குமார் வரிகள்ல பம்பா பாக்கியா அந்த பாட்டு பாடியிருப்பாரு. ரெண்டு பேருமே இப்போ நம்ம மத்தியில இல்லை, ஆனா அவர்கள் கொண்டு அந்த தந்து விட்டு சென்ற அந்த கலை இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுல இந்த புள்ளினங்காள் அப்படின்னு வரக்கூடிய சொல் வந்து கேட்டிருப்பீங்க. இந்த புள்ளினங்காள்னு எதை சொல்றாங்க அப்படின்னு, புல் அப்படிங்கிறது பொதுவா அதாவது தமிழில பறவைகளுக்கான பறவைகளை குறிக்கக்கூடிய தூய தமிழ் சொல் தான் இந்த புல் அப்படிங்கிறது. புல் அப்படிங்கிற பொருள்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த விளையாட்டு விளையாடும் போது என்ன விளையாட்டு அப்படின்னா கிட்டிப்புள், அதுல வந்து அந்த புல் அடிக்கிற அந்த பயன்படுத்துற ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வந்து புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர புல் அப்படிங்கிறது பொதுவாகவே பறவைகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த புல் அப்படிங்கிற சொல்லை பற்றி தேட ஆரம்பிச்சா சங்க இலக்கியங்கள்ல இந்த புல் நிமித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படிக்கக்கூடியதா இருந்தது. புல் நிமித்தம் அப்படின்னா பறவைகளினுடைய ஒலி, அது பறக்கக்கூடிய திசை, இதெல்லாத்தையும் பார்த்து சகுனம் பார்க்கிற ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த மனித சமுதாயமே வந்து பல்வேறு நம்பிக்கைகளால அப்படியே கட்டமைக்கப்பட்டதுதான் இல்லையா? இப்ப கூட கிராமங்கள்ல தொடங்கி எல்லா இடங்கள்லயும் இந்த நம்பிக்கைகள் வந்து மிகுந்து இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் பொதுவாகவே வந்து வெளியில ஒரு விஷயத்துக்காக ஆரம்பத்துக்காக வெளியில போகும்போது இந்த பூனை குறுக்க போச்சு அப்படின்னு சொன்னா அது கெட்ட சகுனம் அப்படின்னு பேசிக்கொள்வாங்க. இப்படி இந்த பறவைகளினுடைய அசைவு, பறவைகளினுடைய அந்த இயக்கத்தை வச்சு நிமித்தம் பார்த்த விஷயத்தை பற்றி இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். உங்களுக்கு இது தெரியுமா? அது பற்றி நாம கொஞ்சம் பேசலாம். என்னென்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்களினுடைய நம்பிக்கைகளாக இருந்திருக்கு அப்படின்னு. ஒரு பறவை வந்து வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக பறந்து போனால் அதை வந்து நல்ல சகுனமாக வந்து அந்த காலத்தில் கருதி இருக்காங்க. அப்புறம் ஒரு பயணத்தின் போது ஒரு பறவையினுடைய ஒலி கேட்குது அப்படின்னு சொன்னால் என்ன விஷயங்கள் நடக்க போகுது, அதனுடைய பலன்களை அறியக்கூடிய ஒரு பழக்கமும் நம்ம முன்னோர்கள் இடத்துல இருந்திருக்கு. இது தவிர சங்க இலக்கியங்கள் பலவற்றில் இந்த புல் நிமித்தம் பற்றிய விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே அது பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து ஆராயலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அடுத்து பத்மபிரியா ராகவன் பாடும் மேகதூதம் பாட்டு வருது ஐரா படத்துல இருந்து. அப்புறம் யாரோ இவன் அந்த பாட்டு மெய்யழகன் படத்துல இருந்து வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
2: நடப்புகள்,
0: அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

நாளும் புள்ளும் பலவற்றின் நிமித்தமும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியத்திலையும் இந்த நாள் பார்க்கறது, அதுக்கப்புறமா இந்த பறவைகளினுடைய அசைவுகள் அல்லது அதனுடைய இயக்கத்தை பார்த்து நிமித்தம் பார்க்கிற வழக்கம் இருந்திருக்கிறதை வந்து இந்த ஒரு வரி வந்து நமக்கு உறுதிப்படுத்துது. அடுத்து மாவும் புல்லும் ஐயறி விளவை அப்படின்னும் தொல்காப்பியம் தான் சொல்லியிருக்கு. ஐந்து அறிவு படைத்தவை மாக்கள், அதே மாதிரி இந்த பறவைகள் எல்லாமே வந்து ஐந்தறிவு படைத்தவை அப்படின்னு தொல்காப்பியம் அப்பவே வந்து சொல்லியிருக்கு. சரி, புறநானூரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நாட்டுக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள புது புல் வரினும் பழம்புல் போகினும் தீய நிமித்தம் அப்படின்னு. புது புல், புது பறவைகள் ஏதாவது ஊருக்குள்ள வந்து புதுசா வருது அப்படின்னா, அல்லது ஊர்ல இருக்கக்கூடிய பறவைகள் அங்கிருந்து வெளியேறுது அப்படின்னா, அது ரெண்டுமே தீய நிமித்தம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்போ இருந்திருக்கு. அப்புறம் இந்த ஆநிறை இருக்கக்கூடிய காட்டுல, ஆநிறைனா மாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள காரி அப்படிங்கிற ஒரு பறவை கத்தினாலும் அது தீய நிமித்தம் என்று சீவக சிந்தாமணி சொல்லியிருக்கு. புல் ஓர்த்து கழிதல் என்ற ஒரு அடிப்படையில இந்த நிமித்தம் பார்க்கிற வழக்கம் இருந்திருக்கு, அதுவும் இந்த பறவைகளை பார்த்து. போர்க்களம் போர்க்களத்துக்குள்ள புகுறதா இருக்கட்டும், காதற்களமாயினும் நிமித்தம் பார்த்து புறப்பட்டது போலவே ஒரு பொருளும் பரிசிலும் பெறத்துக்காக புலவரும் கூத்தரும் கூட நிமித்தம் பார்த்துதான் அந்த காலத்துல வந்து புறப்பட்டிருக்காங்க. இப்படியான நம்பிக்கை மிக மிக அதிகமாக சங்க காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கறதுதான் இதன் மூலமாக புலப்படுது. புல் அப்படிங்கிற ஒரு சொல்ல தொடங்கி அந்த புல் ஓர்த்தல் அல்லது புல் நிமித்தம் பார்த்தல் வரைக்கும் நாம பேசிட்டு இருக்கோம். இந்த புல் வைத்து, அதாவது பறவைகளினுடைய இயக்கத்தை பார்த்து நிமித்தம் பார்க்கிறது, சகுனம் பார்க்கிற அந்த வழக்கம் உங்க ஊர்கள்ல எங்கேயாவது இன்னும் வழக்கத்துல இருக்கா? அப்படி இருந்தா எனக்கு அழைப்பெடுத்து சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு, அல்லது கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூட நீங்க வந்து சொல்லலாம். நிகழ்ச்சி நீங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்களோ எங்கிருந்து கேட்கறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. அல்கூஸ்ல இருந்து நவாஸ் வந்திருந்தாரு. சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு, நீங்க என்ன வெயிலே இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல இல்ல, எங்களுடைய பகுதியில வந்து இன்னைக்கு வெயில் கொஞ்சம் குறைவா இருக்கு. சரியா, மற்ற நாட்களோட ஒப்பிடும் போது இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. காத்தும் சேர்த்து அடிச்சதுனால அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இருந்தேன். சரியா, தொடர்ந்து இணைந்திருங்க, நாம பேசலாம். வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்து போ இன்று நீயாக பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க.

0: இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Alucas, world's favorite jeweler.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

புலரி விடியல் புல் ஓர்த்து கழிமின் அப்படிங்கிற ஒரு வரி எங்க வந்திருக்கு அப்படின்னா மலைப்படுகடாம் என்ற இலக்கியத்துல வந்திருக்கு. இதுல வந்து ஏற்கனவே பரிசு பெற்று வந்த ஒரு கூத்தர் வந்து பரிசு பெற வர ஒரு கூத்தரை பார்த்து அவரை வந்து ஆற்றுப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. எனவே ஒரு பரிசு பெற்ற கூத்தரை பார்த்தது நல்ல சகுனம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மற்ற கூத்தர் வந்து பரிசு வாங்கறதுக்காக போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு பொருள் படுற மாதிரியான ஒரு பாடல்ல தான் இது வந்திருக்கு. புள்ளும் பொழுதும் பழித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. வல்வில் ஓரி தெரியுமா, சங்க காலத்துல இந்த கடையீழு வள்ளல்கள்ல ஒருத்தர் இல்லையா, அவரை பாராட்டி பாடிய ஒரு புறநானூறு பாடல்ல இரவலர் ஒருத்தர் புறவலரிடம் புள்ளும் பொழுதும் பார்த்து புறப்பட்ட செய்தி அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. புள்ளும் பொழுதும் பார்த்து, அதாவது பறவையினுடைய அந்த ஒலி, அடுத்தது பொழுது எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் பார்த்து அந்த சகுனம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து புறப்பட்ட ஒரு செய்தி அந்த புறநானூறு பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அப்புறம் புள்ளும் பொழுதும் பழித்தல் அல்லதை உள்ளி சென்றோ பழியலர் அப்படிங்கிற ஒரு பகுதியும் இருக்கு அதே பாடல்ல. அதுல வந்து பரிசில் பெறாத போது தாம் நாடி வந்தவரை பழித்தும் பேசக்கூடாது. போ ஒருத்தரை யார பார்த்துட்டு வாரமோ அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா பரிசு கிடைக்கல அப்படின்னா கூட அவரை பற்றி பழித்து பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியாக அந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. இப்பவும் வந்து ஒருத்தரை பார்த்துட்டு நல்ல சகுனமா இருக்குது, இல்லைன்னா ஒருத்தரை சந்திச்சுட்டு ஒரு விஷயத்துக்காக போனதுக்கு அப்புறமா வந்து சொல்லுவோம் இல்லையா, நல்ல சகுனமா இருந்தது, உங்களை பார்த்துட்டு வந்ததுனாலதான் அந்த விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னு நாம இப்பவும் சொல்றது உண்டு. அதே மாதிரி அதை மாறி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் வர்றது உண்டு, அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இதெல்லாமே நம்பிக்கைகள் தான். இதுல வந்து ஏதாவது அறிவியல் பூர்வமான விஷயமா இது அப்படின்னு கேட்டா அது கிடையாது, அது நம்ம அப்படி சொல்லவும் முடியாது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு நம்பிக்கை, அது சில நேரங்கள்ல நமக்கு சாதகமா முடியலாம், சில நேரங்கள்ல அது பாதகமா எதிர்மாறா கூட முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா இந்த புல் என்ற சொல்லில் தொடங்கி இந்த புல் நிமித்தம் புல் ஓர்த்தல் அப்படிங்கிற விஷயங்கள் சங்க இலக்கியங்கள்ல எப்படி இப்படி எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இவ்வளவு நாள் வந்து இந்த பூனை குறுக்க போனா சகுனம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில. ஆனா இந்த பறவைகளை பார்த்து பறவைகளினுடைய இயக்கம் அதனுடைய அந்த சத்தம் இது எல்லாத்தையும் வைத்து நிமித்தம் பார்த்தார்கள் நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிற புதிய விஷயத்தை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். சரி, அடுத்து ரெட்ரோ படத்திலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வருது, என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இளகரம். அடுத்து மனசு தொட்டு மட்டும் பாட்டு தரணும் இல்லையா, அழைப்படுத்து என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கேட்டு வச்சுக்கோங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alakasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல் ஓல்ட்.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
3: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566681234.
3: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
8: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock
11: every day evening. Evening Karak with me RJ Bravo. Mariyadiya, tune money, sound vechikele. The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 0547-67-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுத்துடலாமா? பிரவீன் வந்திருந்தாரு, இல்ல மாலிக் வந்திருந்தாரு. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே அப்படின்னு பாட்டு கிட்ட இருந்தாரு. ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக அந்த பாட்டு வருது. அத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுது. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பெடுத்தும் சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் இல்லையா? மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். மாலிக் கேட்ட அந்த பாட்டு வருது.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ் ப்ராட் டு யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
3: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசை கவிழ்க்க முயற்சி என்பது எம்எல்ஏவின் கற்பனை. வழக்கின் பின்னணியில் அரசியல் சதி இடம்பெற்றுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. முன் ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜி அசோக்குமாரின் மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. செந்தில் பாலாஜி அசோக்குமார் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் என்ஆர் இளங்கோ குமரேசன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டு வருகிறார். தாவைக்க அரசை கவிழ்க்க முயற்சி நடப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டது எம்எல்ஏவின் கற்பனை என வாதிட்டு வருகின்றனர். விபிஜி ராம்ஜி திட்டம் வேலை வாய்ப்பு உரிமையை பறிக்கின்றது என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. விபிஜி ராம்ஜி திட்டம் வேலை வாய்ப்பு உரிமைகளை பறிக்கும் திட்டம். கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரமளித்த வேலை வாய்ப்புக்கான அரசியலமைப்பு உரிமையை பறித்துவிட்டு மாநில அரசுகள் மீது தாங்க முடியாத நிதிச்சுமையை இந்த திட்டம் சுமத்துகின்றது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். விபிஜி ராம்ஜி சட்டத்தை விமர்சித்து ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் நிதி அமைச்சர் ஹசீப் திராபு எழுதிய கட்டுரையொன்றை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பகிர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமந்த் ஏக்கநாயக்க ஆகியோர் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமாதிபரின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக இந்த வழக்கை செப்டம்பர் மாதம் 30 திகதி அழைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் திகதியிட்டு உள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. 2025 ஆண்டில் அந்நிய நேரடி முதலீடுகளை அதிகம் ஈர்த்த அரபு நாடுகளின் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. அந்நாடு 48.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இது அரபு நாடுகள் பெற்ற மொத்த நேரடி முதலீடுகளில் 40.4% ஆகும். மேலும் தமான் வெளியிட்டுள்ள 2025 ஒருங்கிணைந்த முதலீட்டு சூழல் குறியீட்டில் ஐக்கிய அரபு அமீரகம் அரபு நாடுகளில் முதலிடத்தையும் உலகளவில் 17th இடத்தையும் பெற்றுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: ஹோர்மூஸ் நீரிணை சம்பவத்தை அடுத்து அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என சவுதி அரேபிய கப்பல் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் கப்பல் போக்குவரத்து நிறுவனமான பஹ்ரி என்ற மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பயணித்தபோது ஒரு தாக்குதல் சம்பவத்தில் சிக்கியதாக தெரிவித்திருந்தது. எனினும் அந்த கப்பல் தொடர்ந்தும் பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் அதில் ஏற்றிச் செல்லப்பட்டிருந்த சரக்குகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று அல்தாயித் மற்றும் ஸ்வேஹானில் 46°C அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 43°C ஷார்ஜாவில் 41°C அபுதாபி மற்றும் துபாயில் 40°C அல்ஃபுஜைராவில் 39°C அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் 38°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
0: Stay tuned.

0: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா?
0: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
0: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
0: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: உங்க பிரெக்னன்சி ஜர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Rock with Raja is

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக்வத் ராஜா.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான்
5: சென்னை

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: தெருவோர மற்றும் உரிமம் பெறாத விற்பனையாளர்களிடம் பொருட்களை வாங்க வேண்டாம் என்று அபுதாபி நகராட்சி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறு விற்கப்படும் பொருட்கள் அதிகாரப்பூர்வ கண்காணிப்புக்கு உட்பட்டவை அல்ல என்பதுடன் அவற்றின் மூலாதாரம் உறுதிப்படுத்தப்படாததாக இருக்கக்கூடும் என்பதால் நுகர்வோருக்கு அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தரம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பொருட்கள் கிடைக்கும் உரிமம் பெற்ற மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் மட்டுமே பொருட்களை கொள்வனவு செய்யுமாறு அபுதாபி நகராட்சி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: வளைகுடா பகுதியில் சுமார் 6,000 கடலோடிகள் இன்னும் சிக்கி தவித்து வருகின்றனர் என்று சர்வதேச கடற்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடித்து பதற்றத்தை தணிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று சர்வதேச கடற்சார் அமைப்பின் தலைவர் அர்சோனியோ டாமிங்கஸ் வலியுறுத்தினார். கடந்த 2 நாட்களாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக சென்ற பல கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தாம் கண்டிப்பதாக அவர் கூறினார். இந்த பொறுப்பற்ற தாக்குதல்கள் குற்றமற்ற கடலோடிகளை மீண்டும் மிக கடுமையான ஆபத்தில் தள்ளியுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.
2: முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய வழக்கில் ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தினமும் காலை மாலை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என இருவருக்கும் நீதிபதி இளந்திரையன் நிபந்தனை விதித்துள்ளார். எம்எல்ஏக்கள் பேர வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டதை அடுத்து அவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் அவருக்கும் அவரது சகோதரருக்கும் முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அளித்த உறுதியை ஏற்று இந்த முன்ஜாமீன் விதித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாவை காட்சியில் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல் குற்றச்சாட்டு நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சுமத்தியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 160,000 கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் செயலியில் குழந்தைகள் சுரண்டலை ஊக்குவிப்பது தொடர்பான விளம்பரங்கள் வெளியாகுவதாக வந்த புகாரை அடுத்து அதன் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியது. கடந்த ஆண்டில் மட்டும் உலகம் முழுவதும் 40 லட்சத்துக்கும் அதிகமான சந்தேகத்துக்குரிய கணக்குகளும் 3.6 கோடி பதிவுகளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் நீக்கப்பட்டுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
2: ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். 3 பிரதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் இன்று முற்பகல் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. 89.4
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்
4: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன்

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

எது எது எது எது ட்ரம்ப் ட்ரம்ப் சேஸ் சீஸ் ஃபயர் இஸ் ஓவர் ஆஃப்டர் அட்டாக்ஸ் ஆன் வெசல்ஸ் இன் ஹார்மஸ் பஹ்ரைன் அண்ட் குவைத். ஐயோ ஐயோ, இனி என்ன செய்ய காத்திருக்கானுங்களோ.

0: மை டியர் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீப்புள், 4:11 ஆன் தி கிளாக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். உள்ள வந்ததுமே எப்படி ஒரு பாட்டை எடுத்துட்டு வந்திருக்கு தெரியுமா? சரிப்பா, ஓகே புரிஞ்சிருச்சுல என்ன பாட்டுன்னு. ஆமா, ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பாட்டும், அதுக்கப்புறம் துப்பாக்கியில இருந்து போட. இந்த ரெண்டு பாட்டுக்குமே வந்து மூணு ஒற்றுமை இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே வந்து விஜய் படமா? ரெண்டு பாட்டையுமே வந்து விஜய் பிரகாஷ் பாடியிருப்பாரா? விஜய் ஓகே, ரெண்டா? ரெண்டு பாட்டுக்குமே அதே தான் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக். மன்பர்ன் அண்ட் துப்பாக்கி. எனக்கு தெரிஞ்சு ஹாரிஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல பயங்கர பீக்ல இருக்கிறப்போ டக்குன்னு சங்கர் என்ன பண்ணாரு, யூஸ்வலாக வந்து ரேமான் கூட தான் ரொம்ப கொலாபரேட் பண்ணுவார், இந்த வாட்டி நான் ஹாரிஸ் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னியன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த படம் வந்து நண்பன். இப்படி 2 சாங்ஸ் வந்துட்டு இருக்கு பேக் டு பேக். சரி, ஓகே, உள்ளுக்குள்ளே வருவோம். இன்றைக்கி வந்து விஷயத்தை பார்ப்போம். நான் ஒரு தப்பு ஒன்று பண்ணங்க. எனக்கு தெரியுமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நான் இந்த ஹெல்த் கேர் சிட்டிக்கு வந்திருந்தேன். அங்கே ஒரு பெரிய ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது தெரியுமா, அங்கே வந்து ராமன் சாப்பிட்றதுக்காக நான் வந்திருந்தேன். ராமன்னா என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? தெரிலனா ஓகே, இப்போ அது முக்கியம் கிடையாது. ஓகே, சாப்பிட்றதுக்காக நான் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துருந்தோம். நான் என்ன பண்ணேன், வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மைக்கெலாம் இருக்கும்ல, அது கார்லேயே விட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மைக்கு காரில் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு வெளியில் நடக்கிறேன். செம்ம வெயில், சரி நம்ம போய் காரை எடுத்துட்டு அப்படியே காரையும் எடுத்து பக்கத்தில் அந்த அந்த கரெக்டாக அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியிலே போட்டுடலாம். ஏன்னா ஒரு ஸ்பாட் நான் பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்து அந்த ஸ்பாட் முன்னாடி வரேன். அந்த நேரம் பார்த்தா அது வந்து ஹேண்டிகேப்டு பார்க், தூரத்துலேருந்து பார்த்தா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பக்கத்தில் வந்தால் ஹேண்டிகேப்டு பார்க்கிங், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் யூ-டர்ன் எடுக்கிறேன். யூ-டர்ன் எடுத்து மறுபடியும் அதே இடத்துக்கு வரணும்ல? ஆமாம், அந்த இடத்துக்கு வர்றதுக்கு யூ-டர்ன் மறுபடியும் இந்த பக்கம் கிடையாது. அப்புறம் ரைட் எடுத்து ஒரு ரைட் எடுக்கிறேன். நான் ஒரு ரைட் எடுத்ததுமே ஆக்சுவலாக இன்னொரு ரைட்டு திரும்ப வேண்டிய இடத்துல பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிளாக் பண்ணலனா நான் கரெக்டாக வர வேண்டிய இடத்துக்கு வந்திருப்பேன். என்ன மாதிரி ஒரு பெரிய மடையம் உலகத்தில் கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ண தருணம் அது. சரி, அங்கேயும் ஒரு யூ-டர்ன் இருந்தது. யூ-டர்ன் எடுத்தால் மெயின் ரோடுக்கு போயிடுச்சு. சரி, மெயின் ரோடில் அங்கே ஒரு சிக்னல், அதுக்கிட்ட இன்னொரு யூ-டர்ன் இருக்குமே, அங்கே எடுத்துக்கிட்டு திருப்பி உள்ள பழைய இடத்துக்கே வந்துடலான்னு பார்த்தா அங்கே யூ-டர்ன் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தது. சரின்னு சொல்லிட்டு லெஃப்ட் எடுத்து நேராக போனால் பெரிய சிக்னல் வந்துடுச்சு. நான் எந்த ஏரியா சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது அப்படியே அந்த வாஃபி மாலுக்கு பேக் சைடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நேராக அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்தா அப்போ அல்கேல் ரோடு போய்டும். ஸ்ட்ரைட்டாக போனால் கராமா, ஊத்மேத்தா, அந்த அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலாக வந்துடும். ஐயோ, அங்கேயும் அங்கே வந்து யூ-டர்ன் இருக்கா இல்லையான்றதை நாங்கள் சரியாக கவனிக்கல. நான் கரெக்டாக கிட்ட போகிறேன், இது பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, சிக்னல் வர ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் பாட்டில் யூ-டர்ன் எடுத்துட்டேன். யூ-டர்ன் எடுத்துகிட்டு திரும்பினா பெரிய கேமரா போட்டுச்சு, ஒரு ஃப்ளாஷ் எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 500 திரம்ஸ் ஃபைன் கட்டினேன். ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஸோ சில நேரம் எப்படின்னா வண்டியை கொஞ்சம் கிட்ட நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசைக்கு வேண்டி 500 திரும்ப அண்ட ஆக்சுவலாக அந்த அங்கே யூ-டர்ன் எடுக்கக்கூடாதுன்ற சிக்னலை நான் பார்க்கல, கொஞ்சம் பார்த்துருந்தா கூட அண்டவா சாம அரிசி மூட்டை குடன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி கார் அங்கேயே நிப்பாட்டியிருக்கலாம். எனக்கு கொழுப்பு, எக்ஸ்ட்ரா ஒரு 100 மீட்டர் நடக்கணுமே வெயில் அடிக்குதுன்றதுனால நான் பண்ண காரியம் இருக்கேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, அதாவது உங்களுக்கு உங்கள் கலீக்ஸ் எல்லாம் யாராவது இருக்காங்க, அவங்க எதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுங்க, நேரடியாக போய் ஹார்ஷாக திட்டிட்டு வந்துடுங்க. இல்லை, நீ அப்படி கூட பண்ணக்கூடாது, நான் சும்மா ஜோக்காக சொல்கிறேன். நேராக போய் ஏதாவது பிரச்சனைனா நேரில் டீல் பண்ணிடுங்க, லீகலாக டீல் பண்ணிங்க. லைக் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்கள் HR மூலமாகவோ மேனேஜர் மூலமாகவோ உங்களுக்கு அவங்க டார்ச்சர் தராங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக அப்படி டீல் பண்ணுங்கள். நேரடி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுங்க, பேசுறது மட்டும்தான். ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அபுதாபியில் ஏதோ ஆஃபீஸ்க்குள்ளே பிரச்சனை ஆகிட்டுருக்குது. இந்த அம்மா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி பேசிட்டாங்க போல். அந்த சைடில் இன்சல்ட் ஆன அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீ என்ன இன்சல்ட் பண்ணுறிய, அது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போட்டு சில்லி கேர்ள் நீயே ப்ரூஃப் கொடுத்துட்டேன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி 30,000 நேரம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. எதுக்கு வாட்ஸ்அப்பில் இன்சல்ட் பண்ணி பேசி வாய்ஸ் நோட் அனுப்புறதுக்கு? இது கேட்குறதுக்கு சப்பமான்ற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், நீங்கள் நல்லவராக இருக்கலாம், நீங்கள் யாரையுமே திட்ட மாட்டீங்க, மற்றவங்கள ஏற்று கூட ஹச்சுன்னு கூட நீங்கள் சத்தமாக தும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அப்படி பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் பி கேர்ஃபுல்.
1: UAE UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அப்புறம் நம்ம ரெண்டு பாட்டு வருது கேட்டு முடிங்க, வரேன், திருப்பி வரேன், நிறைய நியூஸ் ஓட வரேன். நம்ம Bravo and you are listening to 89.4 Tamil FM.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
5: லூலு, where the world comes to shop.
6: ஒரு 12 கலர மிக்சிங் பண்ணி ஒரு
7: போட்டா ராசா நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: வரப்போற 17ஆம் தேதி செம்மையா ஒரு படம் வரப்போகுது, கிறிஸ்டபர் நோலனோட ஒடிசி. Welcome back. யாராவது வந்து கிறிஸ்டபர் நோலன் அவரோட ஃபேனா யாராவது இருந்தீங்க, இல்ல அவர் படங்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த பேர் கேள்விப்பட்டிருக்க தப்பி. ஆனா யாரு, வேற என்ன படம் எல்லாம் எடுத்திருக்காரு, யார் யாரு, எனக்கே ஒரு பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை அந்த பட்டன் வரக்கூடாது. ஓகே, கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்செப்ஷன், அப்புறம் வந்து த டார்க் நைட் ட்ரிலஜி அண்டு டெனட், இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு ஒரு என்ன ஒரு 2 வருஷமா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு ஓ ஆப்பன்ஹைமர், அந்த படம், அதெல்லாம் வந்து எடுத்தவர் அவர் தான். ஸோ கிறிஸ்டபர் நோலனோட படங்களே வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, ரொம்ப ஹை லெவலில் கான்செப்ட்சுவலி ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். நீங்கள் 2-3 வாட்டி பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். காசு கொடுத்து நான் ஏன்டா குழம்பிட்டு வரணும்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவை புரியாமல் அட் த சேம் டைம் இன்னையா மனுஷன் இன்னையா இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளே சொல்ல வச்சிருவார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் கிறிஸ்டபர் நோலன். ஸோ இன்ஃபேக்ட் நமக்கும் கிறிஸ்டபர் நோலனுக்கும் லைட்டாக ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. என்ன தொடர்பு அப்படின்னா கஜினி தான் அந்த தொடர்பு. மெமெண்டோன்னு சொல்லிட்டு ஒரு படம், சரியா? அந்த படம் எப்படி வந்து கஜினி படத்தில் சூர்யாவுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் அந்த படத்தில் நடக்கும். இன்ஃபேக்ட் இல்லை, நான் அப்படி தான் சொல்லணும், அங்கேருந்து இங்கே வந்தது அப்படி தான் சொல்லணும். ஸோ ஓரளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணி நம்ம முருகதாசும் கஜினி எடுத்திருப்பார் மெமெண்டோலேருந்து. சரி, ஓகே, ரைட். இப்போ அவரோட டிரெக்ஷன்லாம் அடுத்த படம். இப்போ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டிரெக்டர்லாம் இப்போ மணிரத்னம் சங்கரோட பீக்லலாம் அப்படின்னா ஒரு படம் கொடுத்துருவாங்க, அந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்படும், பாட்டிலிருந்து கதையிலிருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்த படம் அவங்க எப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து நோலன். ஓகே, ஸோ இப்போ நோலனோட அடுத்த படம் தி ஒடிசி அடுத்த வாரம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மனுஷன் வந்து எப்படின்னா இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சிஜி யூஸ் பண்ண மாட்டார். ஓகே, இன் ரியல் லைஃபே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டார் போல். இவர் வந்து எப்படின்னா லெட்டரு, இவர் கைப்பட எழுதுறது தான் பிடிக்குமா, அண்ட் ஒரு பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்போறான். அவர் அப்படி தான் வாழ்கிறாரு, மனுஷன் அப்படி தான் இருக்கார். ஸோ இப்போ ஒடிசி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புராண கதை. ஓகே, நமக்கு எப்படி இங்கே பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி, அதுவும் ஒடிசியஸ் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராஜன் வார்லாம் முடிச்சுட்டு அவன் ஊருக்கு திரும்புகிறப்ப என்ன நடந்தது, அவன் எப்படி வந்தான், பல வருஷமாக வந்து ஒய்ஃபும் குழந்தைங்களும் வந்து அவனுக்காக அவன் திருப்பி வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து, அந்த டைமில் ஒரு வார்லாம் நடக்கும், அவர் திருப்பி வரமாட்டார் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, அவரை தேடி பையன் வந்து போவான். ஸோ இப்போ மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் என்டையர் மூவி இஸ் ஷார்ட் ஃபார் ஐமேக்ஸ். இங்கே வந்து எப்படின்னா ஐமேக்ஸ்க்காக, ஐமேக்ஸில் ஒரு சில படங்கள் போய் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், பெரிய திரையாக இருக்கும். இப்போ ஐமேக்ஸ் எங்கெல்லாம் துபாயில் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை ஐமேக்ஸில் பார்க்கணும். ஏன்னா அந்த படம் வந்து நிறைய படங்கள் வந்து எப்படின்னா வேறு ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணி டிஜிட்டலே ஷூட் பண்ணி ஐமேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. ஆனால் இந்த படம் ஐமேக்ஸில் தான், ஐமேக்ஸுங்கிற ஒரு தனி டெக்னாலஜி, இட்ஸ் அன் ஏஜ் ஓல்டு டெக்னிக். ஆமாம், ரீலில் ஷூட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. இப்போ நான் நேற்று கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு ஷார்ட்டே வந்து 3 நிமிஷத்துக்கு தான் நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். ஐமேக்ஸ் பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல, ஆனால் இப்போ கண்டுபிடிச்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி சொல்கிறேன் இந்த 5 மணிக்குள்ளே அதையும் சொல்கிறேன். ஓகே, ஸோ படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, டாம் ஹாலண்ட், ஜெண்டேயா, அதுக்கப்புறம் மேட் டேமன், அப்புறம் வந்து ஆனி ஹாத்வே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் நடிச்சிருங்க, ராபர்ட் பேட்டின்சன், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இப்போ இதில் என்ன மேட்டர்னா, July 30ஆம் தேதி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வரப்போகுது, அதே டாம் ஹாலண்ட் ஜெண்டேயா அவங்க தான் வந்து அந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ ஒரு வாரம் கேப்பில் ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய படம். ஸோ இந்த ஜூலை மாதம் டாம் ஹாலண்டுக்கும் ஜெண்டேயாவுக்கும் சம மாசமாக இருக்க போகுது. 2026 ஒன் ஆஃப் த மெமரபிள் மந்த் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரெண்டு பெரிய படங்கள் அவங்களுக்கு இந்த மாதமே ரிலீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் தே ஆர் ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அண்ட் நான் வந்து ஒரு பெரிய ஸ்பைடர்மேன் பைத்தியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரில அப்படின்னா, இது திஸ் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் யூ. ஸோ படம் வந்து இட் இஸ் ஷார்ட் என்டையர்லி ஃபார் ஐமேக்ஸ், ஆன் ஐமேக்ஸ். ஓகே, இது எப்படின்னா இதுதான் வந்து முதல் ஃபீச்சர் ஃபிலிம், அதாவது முழுக்க முழுக்க ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமராஸ்லேயே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இது எப்படின்னா ரொம்ப அந்த ப்ராக்டிக்கல், இவர் வந்து சிஜி யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் சொன்னதுனால. இப்போ ஈவன் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால், அந்த ஆப்பன்ஹைமர் அந்த படத்தில் வந்து எப்படின்னா அந்த அவர் வந்து ஒரு பாம் கண்டுபிடிப்பார் கரெக்டாக, அந்த ஆப்பன்ஹைமர்ன்றவர், ஆமா, அந்த பாம் வெடிக்க வச்சு அது டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, ஆக்சுவலாவே அதுக்கு இந்த படத்தை ஃபிலிம் பண்றதுக்கு வேண்டிய ஒரு பாம் கண்டுபிடிச்சு அதை பிளாஸ்ட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாங்க அந்த ஷாட்டை. ஸோ இப்போ டன்கர்க்னு ஒரு படம், அதுக்கும் வந்து அதுவும் வார் சம்மந்தப்பட்ட படம், அதில் வந்து உண்மையான லொக்கேஷன், உண்மையான கப்பல், ப்ராக்டிக்கலான ஸ்டண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணி மாசிவான க்ரௌட்ஸ், எதுவுமே சிஜி இல்லாமல் ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு மனுஷன் காட்ட முடியும்னா ஐ திங்க் ஒன்லி நோலன் கேன் புல் இட் ஆஃப் இன் ஹாலிவுட். நிறைய பேர் இருக்காங்க, ஜாக் ஸ்னைடர்லாம் இருக்கார், ஆனால் அவங்களாம் வந்து கொஞ்சம் நிறைய சிஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இவர் வந்து சிஜி யூஸ் பண்ணுறது பெருசாக பிடிக்காது. ஸோ எனிவேஸ், இப்போ ஆக்டர்ஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆனாங்க, ஐமேக்ஸ்னா ஆக்சுவலி என்ன, அதை பற்றிலாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். மீன் வைல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். நான் வந்து அடுத்த வாரம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்குறது மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் சொல்கிறேன். இப்போ கட்டா குஸ்தி 2 இருந்து சம்பவக்காரி அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வே நம்பர் ஆஃப் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. In the varsha thoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
0: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05666-81234.
6: எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. இப்பதான் வந்து பொன்னியின் செல்வம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் நான். பொன்னியினதி பார்க்கணுமே இந்த பாட்டு வந்துருச்சு. ஆனா அந்த பாட்டு வருமா டவுட் தான். சரி பரவாயில்ல, இந்த ஐமேக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஐமேக்ஸ், வை ஐமேக்ஸ் இஸ் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐமேக்ஸில் அடுத்த வாரம் கமிங் 17th கிறிஸ்டபர் நோலனோட படம் வருது, தி ஒடிசி அப்படின்ட்டு. ஆமாம், இல்லை இப்போ கேட்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே பேர்லாம். அப்படி அந்த ஒடிசின்றது, ஒடிசியஸ்ங்கிறது ஒரு மன்னனோட பேர். ஓகே, அந்த மன்னனோட கதை தான் அது. ஸோ எப்படின்னா, அவர் வந்து இத்தாக்கான்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே வந்து அதுக்கு வந்து ராஜா அவர், சரியா? ஸோ ட்ராஜன் வார்னு ஒரு வார் இருக்கும். அந்த வாருடைய கடைசியில் அவர் வந்து எப்படின்னா அந்த வாரில் வின் பண்ணிடுவார், சரியா? ஆனால் அவர் வீட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். ஸோ அவர் அப்படி அங்கேருந்து அவர் வீட்டுக்கு திருப்பி வரும்போது ஒரு சைக்ளாப்ஸை மீட் பண்ணுவார், பாலிஃபெமஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறையா கடல் கண்ணியெல்லாம் மீட் பண்ணுவார். ஜென்ரலாக வந்து கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி தான், யார்? நம்ம ஒடிசியஸுக்கு. ஸோ 10 வருஷம் ஆனால் மனுஷனை எல்லாருமே மண்டை போட்டார், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, திருப்பிலாம் வரமாட்டார், அவரை நம்பிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் இருக்கிற மற்றவங்களே வந்து நம்ப ஆரம்பிக்கும் போது, ஒடிசிஸோட ஒய்ஃபும் அப்போ வந்து குழந்தையா இருப்பான், யார்? நம்ம வந்து சின்ன பையன், பேர் என்ன? டெலிமாக்கஸ். அதான் வந்து ஒடிசிஸோட பையன், சரியா? அவன் வந்து பச்சாவாக இருப்பான், 10-15 வருஷத்தில் வளர்ந்துருவான்ல. இல்லை, எங்கள் அப்பாவை தேடி நானே போகிறேன், நைனாவை தேடி நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து ஒடிசியஸை தேடியும், ஒடிசியஸ் அவரை அவன் திரும்பி நாட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த பெரிய அட்வென்ச்சர்லாம் நடக்கும். எப்படி கரெக்டாக மனுஷன் வந்து ஃபுல்லாக வந்து உயிரோட வந்தாரா, கை கால் போகாமல், இல்லை வந்து பையன் போய் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிட்டு கூட்டினோம் தானா, இதெல்லாம் தான் கதை. ஓகே, ஆனால் இது ஏன் ஐமேக்ஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐமேக்ஸ் வந்து இட்ஸ் எ மச் லார்ஜர் இமேஜ். ஓகே, ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்குற நிறைய படங்கள் இந்த 35mm ரிலேட்டிவ்லி சின்ன ஃப்ரேமில் தான் வந்து எடுப்பாங்களே. ஆனால் ஐமேக்ஸுங்கிறது 70mm ஃபிலிம் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறது. அப்போ 35 எங்கே இருக்குது, 70 எங்கே இருக்குது, டோட்டலி டபுள். ஸோ அப்போ எப்படின்னா, ஜென்ரலாக படம் பார்க்குற மாதிரி இருக்குது, படத்துக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஒடிசிஸ் கூட நம்மளும் ஒரு கத்தி பிடிச்சி 4-5 வில்லன்களை வந்து குத்தி கொள்ற மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து ஸ்க்ரீனில் 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் கூட நின்று 3rd wheel பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெயின். ஸோ சின்ஸ் இது இட் இஸ் ஷார்ட் இன் சச் வே, நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே, பெரிய பெரிய மவுண்டன்ஸோ இல்லை ஸ்பேஸ்ஷிப்ஸ்லாம் காட்டுறாங்கன்னா இட் பி லைக் ரொம்ப டவரிங்காக, நார்மஸாக, பெருசு பெருசாக தெரியும். ஸோ அதனாலேயே வந்து ஐமேக்ஸில் ஷூட் பண்ணுற நிறைய படங்களுக்கு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வேறு வச்சுருப்பாங்க. ஓகே, ஜென்ரலியே டாலர் பிக்சர். அண்ட் ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ் வந்து எப்படின்னா, ரொம்ப அதுக்குன்னு வந்து டியூன்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டீப்பர் பேஸ் இருக்கிற மாதிரி, டைலாக்ஸ் வந்து பேசும்போது கரெக்டாக கேட்குற மாதிரி. ஸோ இது என்னென்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஐமேக்ஸில் பார்க்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாகவும் அந்த படத்தை வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால தான் கிறிஸ்டபர் நோலன் ஆல்வேஸ் ஹீ லவ்ஸ் லைக் ஐமேக்ஸ். இன்ஃபேக்ட் அந்த டார்க் நைட் ரைசஸ், இன்டர்ஸ்டெல்லார், டெனட், ஆப்பன்ஹைமர், டன்கர்க், இது எல்லாமே வந்து பார்ட்லி ஓரளவுக்கு ஐமேக்ஸில் தான் ஷூட் பண்ணாங்க போல். அண்ட் இப்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ஐமேக்ஸில் ஷூட் பண்ணுறாங்க. ரொம்ப பழைய காலத்து டெக்னிக் இது, பழையனா ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ரீல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்கள்ல. ஆமாம், அந்த மாதிரி. ஸோ ஒரு நிறைய படங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தியேட்டர் வந்து போதும். ஆனால் வந்து இது வந்து எப்படின்னா, ஒரு இட்ஸ் அ விஷுவலி ஆம்பிஷியஸ் ஃபிலிம், கரெக்டாக? ஸோ அதனால் ஐமேக்ஸை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணதுனால இந்த படம் வந்து சாதாரண தியேட்டரில் ஸ்டாண்டர்ட்லலாம் கூட ரிலீஸ் ஆகும், ஆனால் நீங்கள் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, தமிழ் படங்கள் வேறு தான் ஐமேக்ஸில் ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பேசுவோம் நம்ம. என்ன இன்ஃபேக்ட் பொன்னியின் செல்வன்லாம் அப்படி எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பொன்னியின் செல்வன் நல்லா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட் தான் லைட்டாக கொஞ்சம் சட்ட டொங்கன் போல் ஆகிவிட்டது. பட் எனிவேஸ் எனிவேஸ் நவ் ஐ கேன் டாக் அபவுட் இட் பிகாஸ் படம் வந்து 2-3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல செம்மையாக ஒரு பாட்டு கேட்டு முடியும். ஐ வில் பி பேக் நவ. பிராவோ, யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ். கோல்டன் சாங் ஆஃப் தி இயர், கோல்டன் சாங் ஆஃப் தி இயர் brought to you by Joy Alukasin, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
1: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
0: சூப்பரா இருக்கே, எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
1: இது. உனக்கும் கூட.
2: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இஓசிஐ கார்டு, அதாவது இந்த ஓசிஐ கார்டு இருக்குல்ல எலக்ட்ரிக், அது வந்து இந்த ஓவர்சீஸ் சிட்டிசனாக இருப்பாங்க இந்தியா. ஐயோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி ஓகே, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாலாம் இருப்பாங்கல்ல, ஆமாம் இந்தியன்ஸ் தான், ஆனால் வந்து பாஸ்போர்ட் வேறு கண்ட்ரியுடைய பாஸ்போர்ட் இருக்கும். அவங்க வந்து இமிக்ரேஷனில் அந்த ஓசிஐ கிட்ட நின்றுட்டுருப்பாங்க, வேறு கவுண்டரில் நிற்பாங்க. அவங்க கவுண்டர் பார்த்தா எனக்கு வந்து பொறாமையாக இருக்கும். நம்மளாம் முட்டியும் போது 50-60 பேர் நின்றுட்டுருப்பாங்க க்யூவில், அவங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஜாலியாக போயிட்டு சொஃபிஸ்டிகேட்டடாக பந்தாவும் வெளில போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் எலக்ட்ரானிக் ஓசிஐ கார்டு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி வைங்க. சரியா, ஈஸிப்பா உனக்கு அங்கே வந்து நீ வாங்க வேணாம், டிஜிட்டல் வெர்ஷனே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைங்க. அதுக்கப்புறம் எப்படி வாங்கணுன்றதை அவங்களே கண்டுபிடிச்சிப்பாங்க. சொல்லலாம், நானே இப்போ சொல்லலாம், ஆனால் வந்து கொஞ்சம் பொறாமையாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு, அதனால் நான் சொல்ல மாட்டேன். அதனால் இப்போ என்ன போகலாம், நீ ஜஸ்ட் கால் மீ அட் 800-8940. இப்போ ஒரு பாட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். சரியா, இன்றைக்கி இப்போ நீங்கள் கால் பண்ணி பாட்டு கேட்டிங்கன்னா பாட்டு ஃபுல்லாக வரும். எப்போவுமே கடைசி பாட்டு கேட்கும்போது அது முழுசாக வரமாட்டேங்குதுங்கிற கம்ப்ளைண்ட் என் மேலே நானே வச்சுப்பேன். இன்றைக்கி கண்டிப்பாக பாட்டு ஃபுல்லாக வந்தாகணும். வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: சார். ஹலோ ப்ரோ. ஆ வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். பேர் சொல்லுங்கள்.
1: பேர் பிரகாஷ்.
0: பாட்டு என்ன வேணும்?
1: கோட் படத்திலிருந்து பார்க் சாங் கேட்குறீங்களா?
0: என்ன பாட்டு வேணும்? கோட்ல இருந்து
1: ஸ்பார்க்.
0: ஸ்பார்க்கா? ஐயா, இத்தனை வருஷத்துல ஒருத்தர் கூட ஸ்பார்க் பாட்டு எனக்கு போன்
1: பண்ணி யாருமே போட
0: மாட்டேன்றாங்க. பிரகாஷ், தேங்க்யூ பிரகாஷ். இந்த பாட்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் புருஷா அவங்க பண்ணது. இந்த பாட்டு அவங்க பாடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டோட ட்ராக் வெர்ஷன் ஒன்று இருக்கும், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு வெர்ஷன். அதை பாடி முடிச்சு படம் ரிலீஸுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி இந்த பாட்டு எனக்கு போட்டு காட்டினாங்க. ஆனால் வந்து இந்த ஆனால் அப்போ யுவன் தான், யுவன் வேறு மாதிரி பாடினார், மியூசிக்கும் வேறு மாதிரி இருந்தது, சூப்பராக இருக்க பாட்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போய் பாட்டு எப்படியோ மாறி வந்துருச்சு ஒரு மாதிரி. பிரகாஷ் வர கேட்குறாரு, பிரகாஷ் மாதிரி எவ்வளோ பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குமோ. எல்லாரும் ஜாலியாக கேளுங்க. I will come back after 5 o'clock. This is The Evening Karak and now RJ Bravo.
2: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Inda varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ராசல்கைமா காவல்துறையின் விமான பிரிவு 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மொத்தம் 51 வான்வழி பணிகளை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் அவசரகால பதிலளிப்பு திறனை வலுப்படுத்துவதிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதிலும் எமிரேட் முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் அந்த பிரிவின் முக்கிய பங்கை வெளிப்படுத்துகின்றன. ஈரானுடன் நீடித்த அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காட்டிய உறுதியான நிலைப்பாடு பாராட்டத்தக்கது என்று துருக்கி ஜனாதிபதி ரிசப் தாயிப் எர்துவான் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானிடையேயான இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக டிரம்ப் கூறியதைத் தொடர்ந்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டின் தொடக்க விழாவில் பேசிய எர்துவான், ஈரானில் நிலவும் போர் சூழ்நிலையில் துருக்கிக்கு வான் பாதுகாப்பு ஆதரவு வழங்கிய ஸ்பெயின், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அனைத்து வகையான பயங்கரவாதங்களையும் எதிர்கொள்வதில் நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: தமிழக செய்திகள்.
3: ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்த வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. தேர்தல் வழக்குகளில் செங்கோட்டையின் ரகுபதி, சி வி சண்முகம் உட்பட 12 எம்எல்ஏக்கள் பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்த வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆர்கே நகர் தொகுதியில் மரிய வில்சன் வெற்றி பெற்றதை எதிர்த்து வாக்காளர் மருது கணேஷ் வழக்கு தொடர்ந்துள்ளார். திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் தாக்கல் செய்த வழக்கில் தாவேகா எம்எல்ஏ நவல்பட்டு விஜி பதிலளிக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: உத்தராகண்டில் பத்ரிநாத் கோயிலில் பக்தர்கள் வழங்கும் நன்கொடையில் முறைகேடு இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நன்கொடை முறைகேடு குறித்து விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை உத்தராகண்ட் அரசு அமைத்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றும் வேலை திட்டத்தை விரைவுபடுத்துமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். குறைந்த வருமானம் உடையவர்களின் பகுதியளவில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு வீட்டு வசதி உதவி வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். அரசாங்கத்தின் வீடமைப்பு அபிவிருத்தி வேலை திட்டமான தமக்கென ஓரிடம் அழகான வாழ்க்கை என்பதன் முன்னேற்றம் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டது. அல் தாயித் மற்றும் ஸ்வேஹாரில் 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் இன்று 43 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஒன்னையும் போய்படி காட்டட்டா.
1: மும்பையில் மீண்டும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை. மும்பை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஃபோன் அடிச்சு சேஃபாக இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்கேன். போன மாதம் நான் மும்பையில் இருக்கும்போது வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துச்சு. ஏண்டா டேய்,

0: வெல்கம் பேக். நான் பிராவோ. யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உள்ள வந்ததுமே சி, நம்ம எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு அதர் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், சரியா? அவர்கிட்டருந்து நீங்கள் எதையாவது கற்றுக்கிட்டு இருப்பீங்க, ஓகேவா? கரெக்டாக. இன்றைக்கி அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பாட்டு உங்களுக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டு நட்பே துணையிலிருந்து, எந்த ஸ்டேட்டு கேரளவானோ, இது ஃபர்ஸ்ட் பாட்டு. ரெண்டாவது பாட்டு பிரேமம்ல இருந்து. பிரேமம் மலையாள படமாச்சே அப்படின்னா, அந்த படத்துல அனிருத் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அந்த பாட்டு தமிழ் பாட்டு. எப்படியே இதான் அந்த பாட்டு. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு சாய் பல்லவி சார் டான்ஸ் சொல்லி தருவாங்கல்ல, சரி சரி சரி சரி ஓகே. ரொம்ப இழுத்துட்டு இருக்கோண்ணா, பாட்டே நீங்கள் கேட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இருக்கிற அதர் நேஷ்னாலிட்டி ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்கள்ல, அதர் லாங்குவேஜ் ஃப்ரெண்டு விட்டுரும், அதர் நேஷ்னாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க. அதர் நேஷ்னாலிட்டினா யார்? இப்போ நீங்கள் இந்தியன் கரெக்டா, இல்லை நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கன், உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிப்பினோ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், இல்லை உங்களுக்கு ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், சரியா? ஆமாம், எனக்கு வந்து முத முதல்ல நான் ஜிம்மில் இருக்கும்போது ஒருத்தன் ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு ஆளை சிக்ஸ் பேக்கோடு பார்க்குறேன், ஓகேவா? அவர் வந்து போய் பார்த்தோன்னா, அவர் பேர் வந்து அஃப்சர். அவர்கிட்ட போயிட்டு எப்படி இந்த மாதிரி, நான் அப்போ தான் ஜிம்முக்கே போகிறேன், அவர்கிட்ட டிப்ஸ்லாம் கேட்டுட்ருந்தேன். அவர் மூலமாக தான் வந்து நான் முத முதல்ல ஹலீம் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஹலீம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் பாகிஸ்தானி ஐட்டம்லேயே. ஸோ அதனால் அஃப்சர் வந்து நானும் இன்னும் அஃப்சரும் டச்சில் தான் இருக்கோம். ஏதாவது ஒர்க் அவுட்டில் டவுட்டு அப்படின்னா நான் அவர்கிட்ட கேட்பேன். அவர் வந்து இன்னும் அதே சிக்ஸ் பேக்கோட, ஆனால் ஹலீம் கிலீம் பரி பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிடுவார் அவர். ஆனால் ஓகே, அது ஒரு வேறு கதை. பட் நான் வந்து இப்போ அஃப்சரை சொல்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்ட், அவர் மூலமாக ஹலீம் சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற வேறு நேஷ்னாலிட்டி ஃப்ரெண்டு யார் ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் பாட்டில் ஒரு 10-15 பேர் லிஸ்ட்டு போடாதீங்க, எல்லோரையும் பேச வைக்கணும் நீங்கள், புரியுதா? ஏதாவது அவங்க மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டு இருப்பீங்களா, புது லாங்குவேஜோ இல்லை அவங்களுடைய கல்ச்சரில் ஏதாவது ஒன்றும் அந்த மாதிரி சொல்கிறேன். ஹலோ ஹலோ, ஃபஸ்ட்டு மொதல் போனியவா? ஆ, வணக்கம். என்ன ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க,
1: நினைக்கிறது பண்ண முடியாம போயிடும்.
0: யார் பேர் சொல்லுங்க?
1: லுக்மான்.
0: லுக்மான் அவங்க பேரு? கேட்டதே இப்படி ஒரு பேரு. சரி, லுக்மான் இருக்கிற அதர் நேஷனாலிட்டி ஃப்ரெண்ட் யாரு?
1: ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒரு, அதாவது ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்தா கூட அதுக்கு போய் நம்ம அடிச்சுட்டு முந்திட்டு போய் நின்றுட்டு இருப்போம். ஆனா பட் அவங்க வந்து அந்த ஒரு டீசன்சிய வந்து ரொம்ப இதா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு அங்க இருந்து வர்றோம், ஒரு பஸ் ஃபுல்லா ஆள் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அது முறை டீசெண்டா அப்படி இறங்கி அப்படி லைனா வந்து ஒன்னு அப்படி நீட்டா நிப்பாங்க. ஆமா ஆமா,
0: ஓகே ஓகே, பரவாயில்லையா? உங்களுக்கு
1: ஹோட்டல் ஃபீல்ட் எல்லாம் இருக்கிறப்போ அவங்க அந்த ரிசர்வேஷன் பண்ணப்போ அவங்க எல்லாம் பாஸ்போர்ட் கொடுத்து என்ட்ரி பண்றதுக்கு பஸ்ல இருந்து இறங்கி வந்தாங்க அப்படின்னா, அப்படி டீசெண்டா ஒருத்தவங்க ஒருத்தவங்க அவங்க மேல டச் பண்ணாத அளவுக்கு நீட்டா டீசெண்டா வந்து.
0: எங்கயோ ஹோட்டல் ஃபீல்ட்ல வர்க் பண்றீங்க நீங்க?
1: இல்ல, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தேன், அதுக்கப்புறம் ஃபீல்டு மாறிடுச்சு.
0: ஏதா கொரியன் ஃப்ரெண்ட் பேர் ஏதாவது சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும்.
1: ஒருத்தர்
0: கூட அந்த பேர் இல்ல, பட் ஓகே, அண்ணா சொல்றது தான் கரெக்டா இருக்கும். அப்ப அப்படிதான் பேர் வைக்கிறாங்க போறாங்களா? லுக்மன், தேங்க்யூ சோ மச். யூஏஇ அப்டேட் சொல்லணும், யாரெல்லாம் நோல் கார்டு வச்சிருக்கீங்களோ எடுத்து ரெடி ஆகுங்க, உங்களுக்கு தான் அந்த யூஏஇ அப்டேட். பட் எனிவேஸ், ரெண்டு பாட்டு உங்களுக்கு பேக் டு பேக் வருது, ரெண்டு கேரளா பாட்டு, ஆனா தமிழ்ல.
2: Back to back.
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும், போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: ஒரு திரஹாம்
1: மெட்ரோ ஸ்டேஷன். அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
4: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
1: இப்பவே உங்க டிக்கெட்டை the uaelottery.ae-ல வாங்குங்க.
4: Brought to you by the game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.

0: அப்பா வெல்கம்ப்பா வெல்கம் வெல்கம்ப்பா வெல்கம் பேக். நான் தான் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இதே சொல்லி சொல்லி கடுப்பாகுது, ஏன்னா உங்கள் காரில் 89.4 தமிழ் எஃப்எம் வரும் கரெக்டாக இல்லையா? ஆமாம், நீங்களும் வந்து சாயங்காலம் ஓகே இந்த பையன் வருவான் பேசுவான் தமிழ் எஃப்எம்ல கேட்போம்னு கேட்டுட்ருப்பீங்க கரெக்டாக. அப்புறம் நான் யாருக்காக 89.4 தமிழ் எஃப்எம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்லுவேன், ஏன் தெரியுமா? ஏன்னா அப்போ தான் வந்து புதுசாக யாராவது கேட்குறாங்க, ஆன் தி வே பாசிங்கில் கேட்குறாங்கன்னா அவங்க எந்த எஃப்எம்மில் கேட்பாங்கல்ல, எந்த எஃப்எம் கேட்குறதா அவரோட அவங்களுக்கே தெரிலன்னா நான் சொல்லும்போது அவங்களுக்கு காதல் கேட்கும்ல பார்க்கலன்னா கூட, அதுக்கு தான் வந்து அடிக்கடி எஃப்எம் பேரை சொல்லணும். ஏன்னா இப்போ ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, ஏன் பண்ணி அதில் தானேப்பா இருக்க, என் கார்லேயும் தெரியுது உங்கள் காரில் தெரியும் எல்லாருக்குமே வந்து உங்களை மாதிரியே கண் நல்லா தெரியும், நீ என்ன கேரண்டி? சரி ஓகே, இன்றைக்கி வந்து எதை இன்றைக்கி ஜென்ரலாக நான் கேட்க ஆரம்பித்தேன், இப்போ இந்த ஊரில் நிறைய நேஷ்னாலிட்டிஸ் கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. உங்களுக்கு இருக்கிற அதர் நேஷ்னாலிட்டி ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் அவர் யார், அவர்கிட்டருந்து எதாவது புதுசாக கற்றுக்கிட்டிங்களா? நான் வந்து எனக்கு ஒரு பாகிஸ்தானி நண்பர் ஒருத்தர் இருந்தால் அவன் மூலமாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்கீன், அதுக்கப்புறம் சப்பல் பிரியாணி, அப்புறம் வேறு என்ன ஹலீம்லாம் சாப்பிட பழகினேன். அந்த மாதிரி கேட்டால் பொதுவாக சொல்கிறீங்க நீங்கள், ஏன் என்ன உங்களை நம்பி கடையை திறந்தா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: ப்ரோ என் பேர் வில்சன், நான் ஷார்ஜா வந்து பேசுறேன்.
0: ஷார்ஜா? ஓ, இப்ப 5:30 தான் ஆகுது, அதுக்குள்ள ஷார்ஜா போயிட்டீங்க, பெரிய ஆளுங்க நீங்க, லக்கி மேன்.
1: இல்ல, ஷார்ஜால இருந்து வந்துட்டு இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு
0: இருக்கேன். ஷார்ஜா எல்லாம் வர்க் பண்றீங்களா நீங்க?
1: ஆமா, ஷார்ஜா அம்ரிய ஃப்ரீ ஜோன்.
0: சரி, துபாயில வேலையா? துபாயில வீடு?
1: இல்ல, ஷார்ஜால வீடு, அட ஷார்ஜா அம்ரிய ஃப்ரீ ஜோன் டுவார்ட்ஸ் சுமோல்கில் இருக்கு.
0: அதே சொல்ல வந்தீங்க.
1: எனக்கு
0: தெரிஞ்சு சாப்ஸ்டிக் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க உடன் இது கேட்பாங்க, அவங்க வந்து இந்த ஸ்டீலில் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் கை வழுக்கும். நீங்கள் பழகிறதுக்கு வந்து சாப்ஸ்டிக் வந்து ரவுண்டாக இல்லாமல் தட்டையாக இருக்கிற சாப்ஸ்டிக் வாங்கிக்கோங்க, எங்கேயாச்சும் சொல்கிறோம், இங்கேயே கிடைக்கும், நெஸ்டோவில் அங்கெல்லாம் கூட கிடைக்கும். அதை வாங்கி அது கையில் உடனில் கிடைக்கும், அதில் வாங்கினா கையிலேருந்து வழுக்காது, அது பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதில் பழகுங்க, ரொம்ப சிம்பிள் தான் அது.
1: ஓகே ஓகே
0: ஓகே, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: அடிக்கடி
0: ஏதாவது அவங்க சொல்ற வார்த்தை இருக்கா அவங்க மொழியில?
1: ஆக்சுவலி அடிக்கடி சொல்றது வந்து எனக்கு புரியல, ஆனா பட் அவங்க வந்து ஹலோ ஹாய் சொல்றது நீஹாவ் அப்படிங்கிறாங்க.
0: நீஹாவ்? ஓகே ஓகே, சொல்லுவாங்க
1: நீஹாவ், எங்க போறாலும் நீஹாவ்
0: அப்படிங்கிறாங்க.
1: ஆமா, அதான் ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ எல்லாமே அதான்,
0: எல்லாமே அதான். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி.
1: ஆமா,
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, உங்க ஷோ ரொம்ப சூப்பரா பண்றீங்க.
0: நன்றி நன்றி.
1: இங்க நீங்க வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா உங்க ஷோ தான் ஓடிட்டு இருக்கு வண்டியில.
0: சாலி சார், கேக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கு. பாத்து வீட்டுக்கு போங்க, வீட்ல எல்லாம் கேடாத சொல்லுங்க. ஓகே ஓகே. 90s நாட் அவுட்ல அன்பேனே காணவில்லையே ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? காதல் தேசம்ல இருந்து செம பாட்டு. டே தம்பிங்களா, லவ் ஃபெயிலியர் கி ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த பாட்டு இது கேட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டு உட்காராதீங்க. ஓகே, லிசன் டு திஸ் சாங் அட் யுவர் ஓன் ரிஸ்க். சோக பாட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பாட்டை தாண்டா போடுவேன், அப்படி தாண்டா போடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் தலைவர் சாங்கில் இன்னும் ஜாலி பாட்டு வந்து உங்களை மூடு சரி பண்ணிடும்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.
3: நிக்கனா 91 போடு.
4: 90s not

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new Jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
4: Hi Malini. I'm Krishnan. Neither சொல்லியாகணும்
5: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
6: கால் 0566 81234.

0: வெல்கம் பேக். ஓகே, ஒரு யுஏஇ அப்டேட்ட சொல்றேன் நானு.
1: யுஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ அந்த துபாயுடைய அந்த நோல் சிஸ்டம் இருக்குல்ல, அதை வந்து அப்கிரேட் பண்ணி கியூஆர் கோட் அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் வாலெட்டில் நீ ஆட் பண்ணுற மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ வந்து 72% ஆஃப் இட்ஸ் மேஜர் நோல் சிஸ்டம் அப்கிரேட் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ ஒரு சில பேருக்கு அதாவது இந்த கியூஆர் கோடு டிக்கெட்டிங், அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஜென் நோல் கார்ட் சப்போர்ட்டிங் பேங்க் கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் வாலெட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்காங்களாம். ஆல்ரெடி நடந்துச்சா, இது வந்து ப்ராஜெக்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி கம்ப்ளீட் அடுத்த வருஷம் ஒரு மார்ச்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து எப்படின்னா இந்த வாலெட்டில் ஆட் பண்ணி அப்படியே டேப் பண்ணி, நான் ஆக்சுவலி மெட்ரோ யூஸ் பண்ணுறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக, அதனால் எனக்கு இந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சான்றது எனக்கு இப்போ தெரியல ஆக்சுவலி. பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு டவுட்டாக கேட்குறேன். இப்போது நம்ம எப்படி டேப் பண்ணிடுறோம், ஆப்பிள் பே, சாம்சங் பே, அந்த மாதிரி இந்த NCF முறையில் நம்ம வந்து நோவல் கார்டு மேனுவலி டேப் பண்ணாமல் அப்படி நம்ம இந்த பேமெண்ட்டுக்கு எப்படி ஃபோனை டேப் பண்ணுறோம், கார்டை கனெக்ட் பண்ணி, அந்த சிஸ்டம் வந்துருச்சா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, இன்னும் வரல இல்லை, ஆக்சுவலி அதை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது அதர் நேஷனல் டிஃப்ரென்ஸ் யாராவது இருப்பாங்களே உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயே, யார் அவர், அவர் பேர் என்ன, ஏதாச்சும் அவங்ககிட்டருந்து நீங்கள் ஏதாவது அவங்க லாங்குவேஜில் ஏதாவது ஒன்று ரெண்டு கற்றுக்கிட்டு இருப்பீங்களே, அதை தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் நான். வணக்கம்.
2: வணக்கம்,
0: பேர் என்ன சொல்லுங்க?
2: ஜனனி.
0: ஜனனி மேடம், என்ன சிரிக்கிறீங்க?
2: Hi bro, congrats on your show. You're doing a great job.
0: Thank you so much. எந்த ஷோ சொல்கிறீங்க? ஒரு புது ஷோ. வந்துருச்சு, ஸோ அதனால் இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நமக்கு தனியாக ஒரு ப்ரோமோ வேறு அடுத்த வாரம் வரும் சார், அதை பார்த்து சொல்கிறீங்களோ அப்படின்னு பார்த்தேன். நான் காலிலேருந்து நிறைய எப்படிங்க, தேங்க்யூ. சரி, ஓகே ஜன்னி மேடம், என்னமோ சொல்கிறீங்க எனக்கு பாதியில் தான் கேட்குது. ஓகே, பண்ணிடலாம். ஆக்சுவலி வின் பண்ணிட்டு தான் வந்தேன், நீங்கள் என்னன்னு பாருங்கள். சரியா, சரி, இப்போ விஷயத்தை சொல்லுங்கள். யார் அந்த அதர் நேஷனல் டிஃப்ரெண்டு?
2: நீங்க
0: சொன்ன கடவுளே, என்னமோ ஒண்ணு, ஏதோ இலத்தலையை சாப்பிட்டு வெஜிடேரியனா இருக்கீங்க, சந்தோஷமா இருங்க.
2: என்ன
0: பாத்தீங்க என்னோட ஸ்டோரி? ஆமா, நான் வாரத்துல ரெண்டு நாள் ராமன் சாப்பிட, ரொம்ப பிடிக்கும் மீசவ் ராமன். ஆமா ஆமா ஆமா,
2: மீசவ் ராமன் இஸ் ஓகே பட் கம்பெனியன்.
0: ஓகே, தட்ஸ் குட். நான் போய் இன்னைக்கு மறுபடியும் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க, நான் வந்து ஒரு பிலிப்பினோ கடைக்கு போய் கோழி கால் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு. சரியா, ஓகே, அடோபோ. எக்ஸாக்ட்லி, ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் ஓகே, தட்ஸ் குட், நீங்கள் இப்போ வெஜிடேரியனாக மாறிட்டீங்க, கொண்டக்குள்ள கூட நீங்கள் தொடரதில்ல. ஜனனி மேடம், தேங்க்யூ ஸோ மச். எஸ் எஸ் சிலாக் சாங் ஆஃப் யாரில் உங்களுக்காக சீதாராமன் படத்துலேருந்து நல்ல ஒரு லவ் பாட்டு வருது. லவ் இருக்கோ இல்லையோ, லவ் பாட்டு மட்டும் கரெக்டான டைமுக்கு வரும்.
3: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details, call 056-415-4242.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: என்ன சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
4: செழித்தையும் தமிழே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஒரு ரன்னிங் ஷூ ஒன்று வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து எப்படின்னா நிறைய ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பழக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த ரன்னிங் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாட்டி போயிட்டு என்கிட்ட வந்து ஒரு அதாவது ஒவ்வொரு ரன்னிங் ஷூக்குமே ஒரு மைலேஜ் கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு வேலை தெரியலலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷூ வந்து இத்தனை கிலோமீட்டர் தான், நிறைய பேர் எப்படின்னா ஷூ கீழே இல்லை ஷூ நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்னீக்கர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டங்க் ஷூ, நார்மல் ஷூஸ்க்கு கேஷுவல் ஷூஸ்க்கு இது ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்க்கோ இல்லை பர்டிகுலர்லி ரன்னிங்காக யூஸ் பண்ணுற ஷூனா அதுக்கு இத்தனை கிலோமீட்டர் தான் இந்த ஷூ, ஷூக்குமே கிலோமீட்டர் இருக்குது, இத்தனை மைலேஜ்னு ஒன்று இருக்குது, 800-900 கிலோமீட்டருக்கு மேலே. அதாவது நீங்கள் கணக்கு வச்சுருப்பீங்கள்ல, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறேன், அப்போ எத்தனை ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது வருதுன்னா அது அதுக்கப்புறம் அந்த ஷூவை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிளேட்டோ இல்லை எனர்ஜி ராடோ இல்லை குஷனிங்கோ போயிடுமா, அது சீக்ரெட்டாக நம்மளை வந்து வேறு வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படி தான் என் காலில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, லெஃப்ட் லெக்கில். நான் என்ன நினச்சேன், நம்ம காலே அப்படி தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ரன்னிங் ஷூ தான் பிரச்சனை. ஏன்னா நான் நார்மலாக 8-9 கிலோமீட்டர் ஓடுவேன், சரியா, சும்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓடுறது. நான் வந்து நான் ஒரு வாட்டி துபாய் மால் போயிட்டு அங்கே ரன்னர்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு 1700 திரம்ஸ் இருக்கும் ஒரு ஷூ வாங்கிட்டேன். அது வந்து மேரத்தான் ட்ரைனிங்காக போடுற ஷூ, எக்ஸ்ட்ரீம்லி பவுன்ஸியாக இருக்கும், நான் நினச்சேன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேரத்தானுக்கு ட்ரெயின் பண்ணலான்ட்டு. அந்த ஷூ போட்டதுக்கப்புறம் தான் காலில் பிரச்சனையும் வந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தா நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஷூனால் வந்த பிரச்சனை மைல்டாக இருந்து இந்த ஷூ போட்டு ஓடும்போது எனக்கு அது வெளியில் தெரிஞ்சிச்சு. அதனால் ஷூ வாங்கும் போதும் அதுவும் ரன்னிங் ஷூ வாங்கும் போதும் டெஃபினெட்லி மேக் யுவர் சாய்ஸ் பெட்டர். இப்போ வந்து இந்த ஆன்டாவில் வந்து ஆன்டா PG7 2.0 அப்படின்னு ஒரு ஷூ இருக்குது, கம்ஃபர்டபுள் ஃபார் எவ்ரிடே ரன்னிங். நான் பார்த்த ரிசர்ச்லேயே அதான், நான் இப்போ கூட நான் அந்த ஷூ தான் வாங்கலான்ட்டு

0: இன்ஃபேக்ட் வாங்கிடும் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில். ஸோ அதனால் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், யாராவது சிமிலர்லி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுவர் ரிசல்ட். ஆனால் நான் சொல்கிறதுனால மட்டும், ஏன்னா ஒவ்வொருத்தர் கால் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். எனிவேஸ் வில்லன் படத்துலேருந்து செம பாட்டு வருது.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக்பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 per year la enjoy pannunga.
2: Oh, I think he's hot.
3: Isn't he cute?
4: He's a gorgeous man.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கிராமங்களில் உள்ள மக்களுக்கு அனைத்து திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்றும் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள ஊராட்சிகளின் சாலை மேம்பாட்டு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறை ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றதுடன் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்தார். தகுதியான அனைத்து பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் சென்று சேர வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள் சில பயனாளிகளுக்கு முறையாக சேர்வதில்லை என புகார்கள் வருகின்றன. திட்டங்கள் தாமதமின்றி செயற்படுத்தப்படுவதுடன் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் கிடைப்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். காப்பீட்டு அட்டை இல்லை என்றாலும் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காப்பீட்டு அட்டை இல்லை என சிகிச்சை அளிக்காமல் இருக்கக்கூடாது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். பணம் கேட்டு வற்புறுத்தினால் 104 எண்ணை அழைத்து தெரிவித்தால் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் 11 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான பிரபாஷ் மண்டல் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இவ்வழக்கில் மூவர் கைது செய்யப்பட்டதுடன் வழக்குடன் தொடர்புடைய முக்கிய நபராக கருதப்பட்ட பிரபாஷ் மண்டல் சம்பவம் நடந்த இடத்துக்கு நேற்று நள்ளிரவு அழைத்துச் செல்லப்பட்டார். சம்பவம் நடந்த விதத்தை அறிந்து கொள்ளும் அந்த நடவடிக்கையின் போது பிரபாஷ் மண்டல் போலீசாரின் துப்பாக்கியை பறித்துக் கொண்டு தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து நடத்தப்பட்ட என்கவுண்டரில் பிரபாஷ் மண்டல் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு பின்னர் சிறுமி உயிருடன் சாக்குப்பையில் கட்டி குளத்தில் வீசப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து குற்றவாளிகள் ஒருவர் கூட தப்பிக்க முடியாது என்றும் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்றும் முதல்வர் சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாட்டை குறைப்பதற்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள முன்னோடி திட்டம் வெற்றியளித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் இதனை கூறினார். 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாட்டை குறைப்பதற்காக தேசிய வழிகாட்டுதல் நெறிமுறையை தயாரித்தல் மற்றும் பிள்ளைகளின் மனநலனை மேம்படுத்தும் நோக்கில் பிரெயின் ஹெல்த் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு தேசிய மட்டத்திலான விழிப்புணர்வு கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இதற்கமைய தற்போதைய மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் மூலம் குடும்பங்களுக்கு வலுவூட்டும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னோடி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
2: பஹ்ரைன் மற்றும் குவைத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதைவி கடுமையாக கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் பாதுகாப்பு, அமைதி மற்றும் நெருக்கடியை தீர்க்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை சீர்குலைக்கும் ஈரானின் தொடர்ச்சியான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். இந்த தாக்குதல்கள் இரு நாடுகளின் இறையாண்மைக்கு எதிரான வெளிப்படையான ஆக்கிரமிப்பாகும் என்றும் அவர் கூறினார். இந்த தாக்குதல்கள் குறித்த நாடுகளின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் குடிமக்கள் குடியிருப்பாளர்களின் நலனுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதுடன் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன கொள்கைகளை மோசமாக மீறும் செயல் என்று அல் புடைவி தெரிவித்தார். பஹ்ரைன் குவைத் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கு ஓமன் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் குவைத்தை இலக்கு வைத்து இன்று நடத்தப்பட்ட ராணுவ தாக்குதல்களையும் ஹோர்முஸ் நீரிணையில் சவுதி மற்றும் கத்தார் நாடுகளின் இரண்டு வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களையும் ஓமன் கண்டித்துள்ளது. இரு நாடுகளின் பாதுகாப்பு நிலைத்தன்மை, பிராந்திய ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் தேசிய நலன்களை பாதுகாக்கும் அனைத்து முயற்சிகளிலும் பஹ்ரைன் மற்றும் குவைத்துடன் ஓமன் தனது முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
3: பேசும்போது எடுத்துங்க. ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்
4: சார், ஜஸ்ட் சார்.
5: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
6: 89.4
1: Star of the month.
7: Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
8: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் பிடிச்சிருக்கிற அந்த குலாப் ஜாமுன் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் பிடிக்காது. ஆமாம், இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. வரும் வேற எங்காவது பக்கத்து வீட்டுக்கு எங்காவது பக்கத்து டேபுக்கு எங்காவது போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, வரவே வராது, அது லோடிங்லேயே இருக்கும். அப்புறம் ஆத்திர அவசரத்துக்கு அது லோடாக இருக்குன்ற ஒரு நினப்பில் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம். வாழ்க்கையில் இப்படி தான் நமக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த லைஃப் டைம் இஸ் கெட்டிங் வேஸ்டட் லைக் திஸ். எனிவேஸ் வெல்கம் பேக். ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்காக எப்படி ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்துருமா, இப்படி ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்துருங்க. எங்கே இது ஹே எப்படியா லவ் பண்ண பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லாமே பைக்கில் பின்னாடி வச்சு கூட்டிகிட்டு சுத்தும் போது லாரியில் அடிப்பட்ட உடனே வந்து ஐயோ அம்மா ஐயோ குத்தி விட்டாடா அப்படின்ற மாதிரி ஓடணும்ல. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் பைக் அடித்து தெரிச்சதும் லாரியிலேருந்து ரெண்டு பேரும் பறக்கும் போது ஒரு பாட்டு வரும், அதுதான் இந்த பாட்டு. ஓகே, நெஞ்சிலே சதக் சதக்னு குத்துன மாதிரி இருக்கும், ஆனால் ஜாலியாக இருக்கும் பாட்டு. எனிவேஸ் ஸ்டார்டிங்கில் இப்படி ஒரு பாட்டு, ரெண்டாவது பாட்டு மட்டும் என்ன தக்காளி தொக்கா எப்படி லவ் பாட்டு தான் ஃபுல்லாக சொன்னதெல்லாம். நான் லவ் ஆள் இருக்கோ இல்லையோ ஆள் இருக்கிறதா நினச்சி இந்த பாட்டில் நீங்கள் கேளுங்க. அப்படி ஒரு பாட்டு அப்படி பேக் டு பேக் வருது, தெரியுது நீங்கள் வயிறு எரியுறது தெரியுது, எரிஞ்சுனே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இன்னைக்கு வந்து என்ன மேட்ரு அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஏ அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Ta-da-da-da-da-da. So UAE reminds citizens to check passport validity before traveling அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க சரியா. நான் வந்து ஹைலைட்ஸ் கொஞ்சம் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஹெட்லைன்ஸ்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு 2-3 நியூஸ் வெப்சைட்ஸில் அதெல்லாம் படிக்கிறேன் நான். ஸோ அதனால் பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்கான்னு பார்த்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டே வந்து வெக்கேஷன் போகும்போது ஏர்போர்ட்டில் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தார், அவரோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு அப்படின்ட்டு. ஆமாம், அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆன மாதிரி எடுப்புது பார்த்துங்க. ஸோ அட் த சேம் டைம் ஓப்பன் ஏஐ வந்து சாட்ஜிபிடி 5.6 பப்ளிக்காக லான்ச் பண்ணுறாங்கன்னா July 9th. அதையும் என்ன ஏது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் உங்கள் பசங்களை வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு SeaWorld அபுதாபி கூப்பிட்டு போகிறீங்கன்னா அங்கே வந்து எலக்ட்ரிக் ஓஷன் சம்மர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத ஒன்று பண்ணுறாங்க போல், அதையும் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அண்டு ஓகே, டுபாயில் இந்த ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி ஓட்டி போட்டிருக்குல்ல, அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு மாஸ். இப்போ வந்து எட்டிஹாட் ரயில் வந்துருச்சு, எல்லோரும் ஓரளவுக்கு போயிட்டும் வந்துட்டோம் சரியா. இனி டிசம்பர் 30, அதுக்கு முன்னாடி September 30 அல்தேது அல்தாஃப்ரா துபாயிலெல்லாம் ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாருமே எட்டிஹாட் ரயிலில் தான் வந்து போக்குவரத்துமாக இருக்க போகிறோம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: என்ன ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்காரு, ஈரானை இன்னைக்கு நைட் நான் அடிக்கிறேன்டா, டே வேம்பிளி உன்னை அடிச்சு தூக்குறேன்டான்றாரு இன்னைக்கு நைட்டு. மறுபடியும் மொத்தம் இருந்தா தான்டா பெட்ரோல் விலை கம்மியாச்சு. சரி ஓகே, எனிவேஸ் நடக்கிறது நடக்கட்டும், பட் வீல் பி சேஃப் ஐ நோ ஃபார் மெனி ரீசன்ஸ் ஐ நோ தேட். ஓகே ஓகே, எனிவேஸ் பாட்டு வந்துட்டுருக்கு உங்களுக்காக. அட் த சேம் டைம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபுட் ஐட்டம், ஆனால் உங்களுக்கு மட்டும் பிடிக்கக்கூடாது. எனக்கு வந்து ரசம் பிடிக்கவே பிடிக்காது, அது என்னன்னே தெரில. எங்கள் அம்மா வந்து என்னை பெற்று வளர்த்த அம்மா இன்றைக்கி வரைக்கும் ரசம் குடிக்கலாம்ல அப்படின்னு டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்லாம் கேட்பாங்க. ஒரு நாள் கூட நான் ரசம் வந்து கொஞ்சம் டம்ளரில் ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து. ஆனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரசம் வந்து நீங்கள் ரைஸில் ஊற்றி எல்லாம் சாப்பிடு. ஐ டோன்ட், எனக்கு ஏன்னு தெரில. ஐ நோ யூ கன் ஹேட் மீ, பட் ஸ்டில் எனக்கு ரசம் மட்டும் பிடிச்சதே இல்லை இன்றைக்கு வரைக்கும். அது ஏன்னே தெரில, குடிக்கிறதுக்கு ஓகே ஓரளவுக்கு, அது சூப் மாதிரி ஒரு நினச்சிட்டு நான் குடிச்சிருவேன். அந்த மாதிரி உங்களுக்கு தான் இருக்கும்ல, எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த ஃபுட்டு, ஆனால் எனக்கு மட்டும் பிடிக்காது அப்படின்னு தான் இருந்ததுன்னா 800-8940 ஃபோன் பண்ணுங்கள். இதை தெரிஞ்சுட்டு நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னா 7 மணி வரைக்கும் பேசணுவேன். பாட்டு வருது கேட்டு முடிங்க.
1: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷீஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஐ ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பெட்,
5: உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ் லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
6: லூலு, where the world comes to shop.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர்.
7: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
4: எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: வச்சு ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: தீபத்தும் கனவுல சுட்டா பறக்குற அழகிய பார்த்தேனோ. அந்த பாட்டெலாம் இப்போ வந்து ரேடியோவில் வரும். அந்த பாட்டெலாம் நீங்கள் இது வரைக்கும் ரேடியோவில் கேட்டிருக்க மாட்டீங்க, ப்ராப்ளம் யூடியூப்லாம் அங்கே அங்கே கேட்டிருப்பீங்க, வாய்ப்பு இருக்குது. பட் ஓகே, இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு இந்த ஃபுட் ஐட்டம், இந்த உணவு எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஆனால் எனக்கு மட்டும் பிடிக்காது. அப்படின்னா என்ன, என் ஃப்ரெண்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் மூக்கு கிட்ட கொண்டு வந்தால் வாமிட் பண்ணுறான். ஆனால் எனக்கு அதே மாதிரி ரசம், ஐ ஹேட் ரசம் டு த கோர். அது ஏன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தான் இருக்கும்ல. வணக்கம், நீங்க வந்து 2 டேஸ் கழிச்சு பேசுவீங்களா இல்ல இப்பவே பேசுறீங்களா? ஹலோ
3: ஹலோ
2: ஹலோ மேடம், என்ன என்ன இங்க ஃபோன் போட்டு வேற எங்க பார்த்து பேசிட்டு இருக்கீங்க?
3: இல்ல இல்ல, எனக்கு லைன் கிடைச்சிருச்சுன்னு நான் ரியலைஸ் பண்ணலனால.
2: ரொம்ப பழகுன ஒரு குரல் மாதிரி இருக்கு. பேர் என்ன?
3: என் பேர் நித்யா.
2: நித்யா? ஆ ஓகே, நித்யா மேடம்.
3: ஓகே, ஹாய்.
2: ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்?
3: எனக்கு அப்படின்னு ஒண்ணு இல்ல, பட் இந்த வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சில பேர் இந்த ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுனோட மிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எனக்கு பெருசா ஓடாது.
2: கிடையாது. ஓகே பரவாயில்ல, தேங்க்யூ தேங்க்யூ நித்யா மேடம். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஸோ அவங்க வாய்ஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ரேடியோ கேட்டுன்னு இருப்பாங்க, எதாவது ஏடா கூடமாக பேசிட்டா மட்டும் எனக்கு வாய்ஸ் நோட் போடுவானு டே அப்படின்னு. சரி ஓகே, வணக்கம்.
4: வணக்கம் சார், நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்.
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறீங்களா, சந்தோஷம். யார் பேசுகிறீங்க?
4: சையத்.
2: சையத்,
4: கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆச்சு.
2: ஆ
4: சொல்லுங்கள்.
2: சொல்லுங்கள் நீ சையத்.
4: நாங்கள் தான் சொல்லணுமா?
2: நீங்கள் தான் சொல்லுங்க.
4: ஆக்சுவலி எனக்கு ஈரல் பிடிக்கவே பிடிக்காது.
2: ஈரல்? ஆமா, ஏன் ப்ரோ? என்ன எம்டன் மகன்ல வர மாதிரி
4: கேளுங்க. ஈரல் வந்து பக்கத்துல கொண்டு வந்தாலும் எனக்கு வாமிட் வர மாதிரி வந்துடும்.
2: அப்படியா?
4: பட் இதுல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, என்னுடைய மேரேஜ் என்றைக்கு எங்க ஊர்ல ஒரு வழக்கம், பெரியவங்க வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து இந்த சாப்பாடு ஊட்டி விடுவாங்க.
2: இந்த இதுதானே நீங்க வந்து கீழக்கரையா? நீங்க
4: கரெக்டா அது பக்கத்தூர் தான்.
2: ராம்நாடா?
4: ராம்நாடு, ராம்நாடு தான். ராம்நாடுல இருந்து ராமேஸ்வரம் போற வழியில வேதாலயம் ஒரு ஊர்.
2: அங்க ஆமா, அந்த அந்த பிரச்சனை உண்டு. ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே,
4: அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாப்பாடு வந்து மேரேஜ் முடிஞ்சிட்ட இதுல ஊட்டி விடுவாங்க.
2: சரி,
4: அப்ப என்ன பண்றாங்கன்னா, அது ஈரல் சாப்பிட்டா சத்துன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது, நமக்கு பிடிச்சா பிடிக்காதுன்னு.
2: என்ன, எப்படி சாப்பிட்டீங்க அப்புறம்? ஃபுல்லா
4: சாப்பிட்டு வச்சு வச்சுட்டாங்க, வச்சு வாயில வச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மேரேஜ் டைம், எல்லாரும் சுத்தி உட்காந்துருக்காங்க, எப்படி இருக்கும்?
2: என்ன
4: பண்ண, கண்ணை முடிட்டு அப்படியே முழுகிட்டேன்.
2: ஆனா ஒன்னு ரெண்டு பீஸ் தானங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன ஃபுல் பிளேட் சாப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்றீங்க.
4: இருந்தாலும் அது சொல்லாம கொள்ளாம டக்குன்னு வச்சுட்டா எப்படி இருக்கும் நமக்கு? நான் பாக்கவே இல்ல அவங்க பண்ணத.
2: இல்ல,
4: எடுத்தது வச்சு.
2: உங்களுக்கு உங்க கல்யாணங்கள்ல ஈரல் சாப்பிட சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்ப நீங்க ரெடியா தானே இருந்திருக்கணும்.
4: இல்லங்க, அந்த நேரத்துல அந்த இதெல்லாம் வருமா நமக்கு?
2: சாரிங்க, எனக்கு ஒரு வாட்டி கூட கல்யாணம் ஆகல, எனக்கு தெரியல.
4: ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்து பாருங்க.
2: எது ஈரல் சாப்பிடுற சிச்சுவேஷன் இல்லையா?
4: இல்ல, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாட ஏதாவது கிரௌடட் பிளேஸ்ல யாராவது கையில கொண்டு வந்து கொடுத்து பிரஷர் பண்ணா எப்ப இருக்குன்னு தெரியும். அப்பதான்
2: தெரியும். புரியுது புரியுது புரியுது,
4: ரொம்ப கஷ்டம்.
2: சரி, எப்படியே சாப்பிட்டுருக்கீங்க. எம்டன் மகன்ல வர அவர் பேர் என்ன? பரத் மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க.
4: ஆமா, அந்த டைம் வேற வழி இல்ல, ஒண்ணு அதாவது மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. ஆனா முழுங்கிட்டேன், வேற என்ன பண்ண,
2: வேற வழி இல்லப்பா. அதுக்கு அதான் வழி இல்ல. நீங்க சாப்பிட்டது ஈர இல்ல?
4: அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரூம்ல.
2: ஆக்சுவலி லிவர் வந்து ரொம்ப நல்லது, ஓகேவா? அதுவும் வந்து சொல்லாமான்னு தெரில, பட் சரி நான் சொல்லலை. எதுக்கு தெரிலன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? நான் சொல்லலை. ஆமாம். ஸோ எனிவேஸ், இன் திஸ் கேஸ் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இன்ஸ்டலேஷன் அதெல்லாம் வேணும். அப்புறம் வந்து பார்ட்டிஷன், கார்பென்ட்ரி, ஃபர்னிச்சரு, பெயிண்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் அவங்க இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிவேதா வாய்ஸில் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த இன்டீரியர் ஒர்க்கு எல்லாம் பண்ணி தருவாங்க சூப்பராக. ஸோ அதனால் 042-712-638 அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பாட்டு வருது, ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் நல்ல பாட்டு கேட்டு முடிய.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
5: incoming
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
2: பண்ணுங்க valid until 13th August. TNCs apply. Download the Al Ansari Exchange app now.
4: Joy Alukasle ungalukaga the joy of summer. In the summer la unga purchases kaana coolest deals inga irukku. Diamond jewelry vaangna free cash vouchers 1.99% lende assured ana miga kurainda seekooli. Palai thangatha exchange panumbodhu 0% deduction. Idhu mattum illama innum ekkachakkamana offers Joy Alukasle. Indiaku trip plan pandringla? GCC Joy Alukasle naga vaangna import duty la 15% varai save pannalam. Adhiga benefit ungalku da. Miss pannadadinga. Indha exclusive summer offers August 9th varai mattum da.
5: Terms and conditions apply.
6: Joy Alukas, world's favorite jeweler.
1: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alakasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.

0: பேசாமல் இந்த பாட்டையே கட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. சரி, உங்களுக்கு இதான் பாட்டு வேணுமா சொல்லுங்க. இந்த பாட்டு வந்து, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நினைச்சீங்களா?
0: இல்ல பரவாயில்ல, வேற அதே 5 லைட் தான், ஆனா வேற டிஜிட்டலி எரியும், அவ்வளவுதான்.
1: சரி, உங்க எஃப்எம் எடுக்கவே மாட்டேங்குங்க, நானும் சொல்லிட்டேன். சரி ஓகே, 800 நீங்க கிசுன்னு சவுண்ட் வந்துரும்.
0: எப்படியே கிடைச்சிருச்சு இப்ப உங்களுக்கு லைன். என்ன பாட்டு வேணும்
1: உங்களுக்கு?
0: பாட்டு போட்டாலும் உங்களுக்கு கேட்க முடியாது, உங்களால கேட்க முடியுமா தெரியலையே.
1: அது நான் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் வண்டி ஆஃப் பண்ணுவேன்.
0: இப்போ அதான் அங்க லைன் வரமாட்டேங்குது. நீங்க
1: ஐயோ, நீ பாருங்களேன், நீங்க இந்த சவுண்ட் வைக்கணும் பாருங்களேன், கிசுன்னு வருது.
0: பெரிய விஷயம் ஆக்சுவலி, லைன் கிடைக்கணும்ன்றதுக்காக.

0: நீங்க
1: நான் ஒரு பாட்டு ஷாருக் கான் பாட்டு பாட்டு போடுவேன்.
0: ஓகே, உங்களுக்கு எனக்கு போடுற பாட்டை நீங்க உங்களுக்கு டெடிகேட்
1: பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ ராஜ். ராஜ் தமிழ் வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே நம்ம ரெகுலர் காலர், ரெகுலர் காலர் அவருக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. எல்லா ரெகுலர் காலருக்காகவும் இப்போ ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஜாலியாக இருக்கும் கேட்டு முடியுங்க. நம்ம 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுவேன்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கும் போது மாநில அரசுகளுக்கான இடஒதுக்கீட்டை குறைக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரிகளின் உட்கட்டமைப்பையும் தரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டு சில தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக சுமார் 600 மேற்பட்ட MBBS இடங்கள் குறைகின்றன என்றும் செய்திகள் வெளிவந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் கூறினார். இந்த நிலைமையை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தற்போதைய தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி காணப்போன 5 பேரை தேடும் பணியில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 2வது நாளாக மண் மற்றும் சேற்றை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்தாலும் நிலச்சரிவில் சிக்கி காணப்போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வயநாடு மாவட்டம் மேப்பாடியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் முதலமைச்சர் வி டி சதீசன் ஆய்வு மேற்கொண்டார். ஈரானுடனான போர் நிறுத்தம் நிறைவு பெறுகின்றது என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அதிரடி அறிவிப்பின் தாக்கத்தால் இந்திய பங்குச்சந்தை வர்த்தகம் இன்று கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையில் இன்று வர்த்தகம் நிறைவடைந்த போது சென்செக்ஸ் 1677 புள்ளிகள் சரிந்து 76503 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 516 புள்ளிகள் சரிந்து 23882 புள்ளிகளாகவும் நிலை கொண்டது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் நீர் கட்டண நிலுவைகளை அறவிடுவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று அடுத்த வாரம் முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய 2026 ஜூலை 13 முதல் 19 தேதி வரையான காலப்பகுதி நீர் விநியோக துண்டிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கை பிரதானமாக சில குறிப்பிட்ட பகுதிகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய கொழும்பு 1 முதல் கொழும்பு 15 வரையான அனைத்து பகுதிகள், மகரகம மற்றும் கோட்டை வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இத்திட்டம் அமலாக உள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொல்பொருட்கள் மற்றும் பொருள் சார்ந்த கலாசார பாரம்பரியங்களை திட்டமிட்டு சேதப்படுத்துதல், திருடுதல் அல்லது கடத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு 10 மில்லியன் திர்ஹாம்ஸ் வரை அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் புதிய கூட்டாட்சி சட்ட வரைவுக்கு அமீரக கூட்டாட்சி தேசிய கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த சட்டம் இன்று அபுதாபியில் உள்ள ஜயத் அரங்கில் சபாநாயகர் ஷக்கர் கோபாஷ் தலைமையில் நடைபெற்ற FNC-யின் 13வது அமர்வில் நிறைவேற்றப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அனைத்து வகையான கலாசார பாரம்பரியங்களையும் பாதுகாத்தல், ஆவணப்படுத்தல், பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இந்த பாரம்பரிய செல்வங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்வதும் இதன் முக்கிய நோக்கமாகும்.
2: உலகச் செய்திகள்.
3: ஜெர்மனியில் தனது நோயாளிகள் 15 பேரை கொலை செய்த குற்றத்துக்காக மருத்துவர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 41 வயதுடைய குறித்த மருத்துவர் 2021 செப்டம்பர் முதல் 2024 ஜூலை வரை 12 பெண்கள் மற்றும் 3 ஆண்களை கொலை செய்த குற்றச்சாட்டில் பெர்லின் நீதிமன்றத்தால் இன்று குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: அர்ஜென்டினா எகிப்துக்கு இடையிலான காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் பணியாற்றிய அதிகாரிகளை தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்க விடாமல் நீக்குமாறு எகிப்து கால்பந்து சங்கம் ஃபிஃபாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற அந்த போட்டியில் நடுவரின் முடிவுகளில் இரட்டை நிலைப்பாடு இருந்ததாக கூறி உலக கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபாவிடம் அதிகாரப்பூர்வ புகார் அளித்துள்ளதாகவும், இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் எகிப்து கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
4: அட்டி உள்ள யாருதான்?

0: இன்னைக்கு அடிச்ச சூடுக்கெல்லாம் வந்து எப்படா வின்டர் வரும், பேசாம வின்டர் வர வரைக்கும் நீலாம்பரி மாதிரி அப்படியே ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. இன்னி வந்து பயங்கர சூடு. ஆக்சுவலி நீங்கள் கொஞ்ச நேரம் இப்போ நைட்டு ஃபுல்லாக ரூமில் வந்து ஏசி போட்டு வச்சிட்டிங்க, உங்கள் வீட்டில் ஏசி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் காலையில் கொஞ்சம் வந்து பால்கனிலாம் திறந்து விட்டுக்கலாம். ஏன்னா வந்து உள்ளே இருக்கிற சில்னஸ் வந்து கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் ஆகும். ரொம்ப நேரம் திறந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான் சீன் ஆகிடும். பட் இருந்தாலும் ஓகே. ஆனால் இன்றைக்கி அப்படி கூட இல்லைங்க. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா காலைல எழுந்திச்சு ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், கரெக்டாக 7:05 வந்து ஏசி ஆஃப் பண்ணிருவேன். ஏசி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இல்லை அப்படியே குழு குழு குழு குழுன்னு இருக்கும் வீட்டுக்குள்ளே, வெளியில் போனால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லவே இல்லை, வெறும் அரை மணி நேரத்தில் வீடே சூடாகி போச்சு. ஏசி போட்டால் குளிருது, ஏசி போடாட்டி சூடாக இருக்குது. இது தி சிச்சுவேஷன் இஸ் சிமிலர் டு சம்திங் லைக் நம்ம வீட்டிலலாம் ஃபேன் போட்டு ஏசி போட்டு தூங்குறப்ப போத்துனா சூடாக இருக்கும், எடுத்து விட்டீங்கன்னா குளிர் அடிக்கும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா பிளாங்கெட்டில் ஒரு காலை வெளியே நீட்டிட்டா போதும் நம்ம. எப்படி பிளாங்கெட்டை கண்டுபிடிச்சது வேணால் வந்து அமெரிக்கா காரனாக இருக்கலாம், ஆனால் அந்த பிளாங்கெட்டு வெளியில் ஒரு காலை வெளில விட்டா அந்த சூடும் குளிரும் பேலன்ஸ் ஆகிடும் கண்டுபிடிச்சது நம்பாள். பைக்கு கண்டுபிடிச்சது வேணா வந்து ஜப்பான் காரனாக இருக்கலாம், ஆனால் அந்த பைக்கில் பெட்ரோல் இல்லை அப்படின்னா பைக்கை 5 நிமிஷம் கீழே சாச்சி வச்சு அடிச்சு ஓட்டணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது நம்பாலே. இதுக்கு மேலே வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஸ்ட்ரைட்டாக வந்து மேட்ருக்கு போயிடும். ஃபஸ்ட்டு என்ன பாட்டுனா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாட்டு. இந்த பாட்டை ப்ராப்ளி நீ வந்து சன் மியூசிக்லேயோ இல்லை டிவிலேயோ என்றைக்காவது கேட்டிருப்பீங்க, ஆனால் செம பாட்டு. இந்த பாட்டு ஒரு சில கல்ட் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஒன் ஆஃப் த ஹை ஆக்டேன் ஹை எனர்ஜி பாட்டு இந்த பாட்டு. யூனிவர்சிட்டின்ற ஒரு படம், இந்த படத்தில் ஹீரோ யார் அப்படின்னா நானாம் நிலைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, அதில் அதில் ஜீவன் ஒருத்தர் வருவார், அவர் தான் வந்து இந்த படத்தில் ஹீரோ. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படம் ஐ திங்க். இந்த படம் சரியாக போகல அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் அவர் வந்து காக்க காக்கல வில்லனாக நடிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடச்சி அப்புறம் நான் அவன் இல்லை அப்புறம் எக்ஸ்ட்ரா 2-3 படங்கள்லாம் நடிச்சார், தோட்டாலாம் நடிச்சார், ஆனால் பெருசாக போகலன்னு வச்சுங்களேன். பட் இருந்தாலும் இந்த பாட்டு செம்மையாக இருக்கும். இந்த படம் நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். அந்த டைமில் எப்படின்னா எந்தெந்த படம்லாம் வெளியில் தெரியலையோ ஐதர் அந்த படத்தில் வடிவேலுவோ இல்லை விவேக்கோ இருப்பாங்க, அந்த காமெடிலாம் பார்த்துருப்போம், ஆனால் என்ன படம்னு நமக்கு தெரியாது, ஆனால் அந்த காமெடிலாம் நமக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அந்த மாதிரி தான் விவேக் குருவார் இந்த படத்தில். எனிவேஸ் ஸ்டெக் அண்ட் பாட்டம் என்னது
1: ப்ரோ?
0: வாட் ப்ரோ? தெரியல ப்ரோ.
1: நடனம்?
0: எஸ்.
1: சாங்கா?
0: சாங்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: பாங்கு?
0: பாங்கா? ஓகே. சாங்கா இல்லை பாங்கான்றது ரெண்டாவது பாட்டு பிடிச்சி நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. யூஏஇ அப்டேட்டை மெதுவாக கொண்டு வரேன். இப்போ ரெண்டு பாட் பேக் டு பேக் வருது. நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். 7:30 ஆயிடுச்சு பட் இன்னும் இருட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூடு நம்மளை போட்டு சாவடிக்குதுன்னு அர்த்தம். பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: வாட் ப்ரோ? நடனம் சாங்க
3: பாங்கு.
2: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகைன் பாங்க?
3: இல்ல சாங்கு.
2: சாங்கு எங்க பாட?
3: வாங்க வாங்க.
2: என்னன்னா?
3: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா.
2: சரியா புரியலண்ணா.

0: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM-ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் FM.
1: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி.
4: நினைச்சு
0: Cross Abu Dhabi, Dubai, Ajman and Aliyan today. Jetta UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
4: This is our office. This is one better than that. You think so? Then, Toss Round Decor and Technical Services. Contact.
0: Complete interior fit-out, office units, villas, retail shops, F&B, shop renovations, partitions, ceiling and flooring works. All of them quality and precision.
4: Call 052-474-5525 or visit Toss Round Decor and Technical Services, Al Garhood, Dubai. Toss round, desire, deliver.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்.
5: தமிழ் FM தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது? மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார வர?
5: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
2: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஏழ்ரை ஏழ்ரை ஏழ்ரை ஆயிடுச்சு, டைமு பார்த்துக்குங்க என்ன. ஓகேவா? சரி, ஆக்சுவலி இந்த ஏர் டாக்ஸி எப்படா வரும் அப்படின்னு இன்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சம்டைம்ஸ் இஃப் யூ ஹேவ் தாட் அபவுட் இட் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஏர் டாக்ஸிஸ்க்கு இப்போ தான் வந்து ஒரு வேர்ட் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துலலாம் நீங்கள் இருந்துக்கோங்கன்ட்டு. அண்ட் ஆக்சுவலி முன்னாடியே இப்போ 2023 வந்து சொல்லிட்டாங்கள்ல, இதோடைய மாடல்லாம் வேறு வச்சுருந்தாங்க ஜைடெக்ஸ்லாம் நடக்கிறப்ப. ஸோ அதனால் எப்போ தான் வந்து இந்த துபாய் ஃப்ளைங் டாக்ஸி வந்து அமலுக்கு வரும், அமலுக்கெலாம் வந்துச்சு, எப்போ ஃபைனலி வந்து ஆக்சுவல் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி படிச்சுன்னு இருந்தேன் நான். ஒருவேளை வந்து பரவாயில்லையே, நான் யோசிச்சது பையனும் சொல்கிறானே, யார் இவன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மை நேம் இஸ் ஆர்ஜே பிராவோ அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம். இந்த ஷோ பேர் வந்து த ஈவினிங் கடக். நல்லா வந்து நறுக்குன்னு கடக் சாய் குடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கடக் சாயில் சரி ஓகே ரைட், நான் ஒன்று சொன்னால் அங்கேருந்து அங்கே வேறு இடத்துக்கு போயிடுவேன். சரி, இப்போ வந்து எப்படின்னா ஜென்ரல் ஏவியேஷன் அத்தாரிட்டி இந்த மாதம் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அதோடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல ஏர்போர்ட் மாதிரியே, இது பேர் வந்து இது வந்து லேண்ட் ஆகிற டேக் ஆஃப் ஆகிற இடம், ஃப்ளைங் டாக்ஸி வந்து லேண்ட் ஆகிற டேக் ஆஃப் பண்ணுற இடம் வந்து வேர்ட் ரிப்போர்ட், இட்ஸ் கால் இஸ் வேர்ட் ரிப்போர்ட். ஓகே, ஸோ சீக்கிரமே வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளே நாங்கள் வந்து தேர் எக்ஸ்பெக்டட் டு பிகின் இந்த ஏர் டாக்ஸியுடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நாலு லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தி ஃபர்ஸ்ட் வேர்ட் ரிப்போர்ட் வந்து பேர் வந்து VDX, சரியா? இது வந்து எப்படின்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, ஆமாம் அது இப்படி தான் இருக்கான். அண்டு இப்போது துபாய் வந்து எப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு, அதாவது ஒரு கமர்ஷியல் சிட்டி வைட் எலக்ட்ரிக்கல் ஏரியல் டாக்ஸி சர்வீஸ் அண்ட் வேர்ட் ரிப்போர்ட் நெட்ஒர்க் வந்து கொண்டு வரதுக்கு நம்ம தான் வந்து உலகத்திலே ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. துபாயில் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு இன்ஃபேக்ட். ஆமாம், அது நான் என்னென்னு உங்ககிட்ட சொல்லவே வேணாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் புர்ஜ் கலீஃபா எக்ஸட்ரா எக்ஸட்ரா பல விஷயம் இருக்குது. அதே மாதிரி அதாவது எல்லா கண்ட்ரிக்கிட்டையுமே ஏதாவது ஒரு விதமான ஒரு ஏர்லைன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க கரெக்டாக. பட் துபாய் வந்து வி ஆர் எய்மிங் டு பி தி ஃபர்ஸ்ட் சிட்டி இன் தி வேர்ல்டு கமர்ஷியல் சிட்டி வைட், அதாவது சிட்டிக்குள்ள, அதாவது டொமெஸ்டிக் ஏர்லைன்ஸ் தான் நம்ம குறைஞ்சபட்சமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு ஃப்ளையிங் டாக்ஸி ரெடி பண்ணுற ஒரு கண்ட்ரியாக வந்து நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவ்வளோ காஸ்ட் இருக்க போகுது, நம்ம எங்கேருந்து எவ்வளோ தூரம் பறக்கும், ஆனால் கம்மி தான், 10 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. துபாய் டு ஷார்ஜா டு அபுதாபி அப்படிலாம் பறக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரைட் நவ் நாலு ஃபர்ஸ்ட் 4 வேர்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துரும். வேர்ட் ரிப்போர்ட்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்போர்ட்டு, அப்புறம் துபாய் டவுன் டவுனு, அப்புறம் மரீனா, அப்புறம் பாம் ஜுமேரா, இந்த இடத்துலலாம் வந்து வேர்ட் ரிப்போர்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் டு அல் அவாதி ஆஃப் த ஆர்டிஏ. ஸோ இது எப்படின்னா, ஏர்போர்ட்லேருந்து இந்த மெயினான ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல சிட்டிக்குள்ளே, ஆமாம் அங்கே வந்து பேசஞ்சர்ஸை இறக்கி விடுற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்களாம் பிகினிங்கில். பார்ப்போம், பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் வேறு இப்போ ரெடி பண்ணிருக்கிறாங்க போல், அக்டோபர்லேருந்து இந்த வேலை நடக்குது. ஸோ எனிவேஸ், மெயின் ட்ராவல் வந்து எப்படின்னா துபாய் டு அபுதாபி தான் இருக்க போகுதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ விச் இஸ் குட், ஏன்னா இங்கே துபாய் டு அபுதாபி போகிறதுக்கு இப்போ வந்து இது ஏர் டாக்ஸி வரதுக்குள்ளே நமக்கு வந்து எட்டிஹால் ரயில் வந்துடும். ஆனால் அதுவுமே வந்து 2 hours வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 hours இல்லை, பட் நாட் லெஸ் தென் 1 hour, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்டே இருக்கும் எட்டிஹால் ரயிலில் நீங்கள் போனீங்கன்னா. இதில் ஒன்றா 10 நிமிஷம் அவ்வளோதான். சப்பமெண்ட்ரு நான் என்ன யோசிப்பேன்னா, இங்கேருந்து நம்ம ஊருக்கெலாம் போகிறோம்னு வச்சுங்களேன், அபுதாபிலேருந்து புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் டிக்கெட் ரேட்டு. ஸோ அப்போ நீங்கள் ஏர் டாக்ஸி எடுத்து 10 நிமிஷத்தில் அங்கே ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டேன். அவசரத்துக்கு சொல்கிறேன், நம்ம ஒரு 400 தூரம் அதில் மிச்சப்படுத்தி அந்த 400 தூரம் தான் ஏர் டாக்ஸியில் கொடுத்துருவோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளவராக பிளான் பண்ணிங்கன்னா யூ மைட் பி ஏபிள் டு சேவ் அ லாட் ஆஃப் மணி அண்ட் ஆல்சோ ஹேவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். 90s நாட் அவுட்டில் காதலன் படத்துலேருந்து பாட்டு வருது, கேட்டு முடிங்க வர்றேன்.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5, இந்த வருஷத்தோட biggest movieயான Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per yearல enjoy பண்ணுங்க.
2: என்னக்கண்ணா 90 போடு

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
0: போங்க
2: உங்களுக்காக இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: சென்னை போரூர் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
6: This hour of the evening correct is brought to you by Joy Alukas in Joy of Summer. ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன்.

0: வாடி ஏன் தமிழ் செல்வி, ஐல் டேக் யூ ஷாப்பிங் டு த நெல்லி, போகாதடி தள்ளி தள்ளி. அப்புறம் என்ன வரும், போகாதடி தள்ளி தள்ளி, பாய்ஸ் வலிச்சிங் சொல்லி சொல்லி. சில பாட்டெலாம் வந்து பாடினாதான் அடுத்த லைனே ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் வேணா விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. இதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க பாப்போம், தெரியாது பாடினா தான் வரும். அது முதர்ந்து பாடணும். அன்னைக்கு காலையில் 6 மணி ஆரம்பித்தா தான் பாட்டோட 5வது லைன் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு வியர்டான ஒரு மெமரி இல்லை. சரி ஓகே, நான் வந்து டிராஃபிக் அப்டேட்டை சொல்கிறேன். Traffic update.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: சார்ஜாவில் இருக்கிற உங்கள் நண்பனை பார்க்கறதுக்கு இந்நேரம் நீங்கள் சிட்டி சென்டர் தேரலேருந்து ஆரம்பித்து E11 ரோட்டை பிடிச்சி எப்படியாவது அவனை பார்க்கறதுக்கு நான் போயிடுவேன் நினச்சிங்கன்னா யூ கான்ட், பிகாஸ் ஹெவி டிராஃபிக் டில் மஜாஸ் வரைக்கும். அதனால் இந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி நீங்கள் சார்ஜா ரீச் பண்ணிட்டீங்கன்னா சாதனை. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஐடியா சொல்லவா, சார்ஜாவில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி இங்கே துபாய்க்கு வர சொல்லுங்கள், அவர் ஈஸி. சரி, இது என்ன உங்களுக்கு தெரியாமையாக இருக்க போது, பட் ஓகே. இன்ஃபினிட்டி பிரிட்ஜும் பேக்டு. இன்றைக்கி கிராஷஸ் எதுவும் ஃபார்ச்சுனேட்லி எங்கேயுமே நான் பார்க்கல. அண்டு நாதல் ஹம்பர் சொன்னேன், ரஷீதா முன்னாடி ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அதே மாதிரி அல்வர்கா இருக்கு இல்லையா, ஆமாம், 311 ரோட்டில் அல்வர்கா போகிற டிரெக்ஷனில் அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அண்டு மிருதுஃபிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நேஷனல் பைன்ஸ் ரோடு வரைக்கும் கும்முன்னு இருக்குது டிராஃபிக். ஸோ அதனால் பி கேர்ஃபுல் கைஸ். Traffic update.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay. Oh na na na. அதான் வரப்போது உங்களுக்கு. ஏடி. Okay, anyways guys, part வந்துட்டு இருக்கு. கேட்டு முடிங்க. And I will be back tomorrow. And this is Bravo signing off. Follow me on Instagram 89.4 Tamil FM la. அதுக்கப்புறம் RJ Bravo. ரெண்டுமே தனித்தனியாக ஃபாலோ பண்ணிங்க. ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே வந்து சொல்லுங்கள். Bye, good night, hasta la vista, baby.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
2: is brought to you by Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku zero deduction madri pala offers TNC apply the evening correct presented by VNCT global largest villa developers in south india for more details contact 0547673111 brought to you by Annathangam gold and diamonds Karama center dubai 40% off on diamond and precious jewelry 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers matrum Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: விரிவான செய்திகள்
1: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
2: பஹ்ரைன் குவைத் மீது ஈரான் மீண்டும் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சகோதர நாடுகளான பஹ்ரைன் மற்றும் குவைத் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரான் மீண்டும் நடத்திய தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பஹ்ரைன் மற்றும் குவைத்தின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகும் என்றும் அந்த இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்றும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பஹ்ரைன் மற்றும் குவைத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதைவி கடுமையாக கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் பாதுகாப்பு, அமைதி மற்றும் நெருக்கடியை தீர்க்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை சீர்குலைக்கும் ஈரானின் தொடர்ச்சியான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். இந்த தாக்குதல்கள் இரு நாடுகளின் இறையாண்மைக்கு எதிரான வெளிப்படையான ஆக்கிரமிப்பாகும் என்றும் அவர் கூறினார். இந்த தாக்குதல்கள் குறித்த நாடுகளின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் குடிமக்கள் குடியிருப்பாளர்களின் நலனுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதுடன் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன கொள்கைகளை மோசமாக மீறும் செயல் என்று அல் புடைவி தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொல்பொருட்கள் மற்றும் பொருள் சார்ந்த கலாசார பாரம்பரியங்களை திட்டமிட்டு சேதப்படுத்துதல், திருடுதல் அல்லது கடத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு 10 மில்லியன் திர்ஹாம்ஸ் வரை அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் புதிய கூட்டாட்சி சட்ட வரைவுக்கு அமீரக கூட்டாட்சி தேசிய கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த சட்டம் இன்று அபுதாபியில் உள்ள ஜயத் அரங்கில் சபாநாயகர் ஷக்கர் கோபாஷ் தலைமையில் நடைபெற்ற FNC-யின் 13வது அமர்வில் நிறைவேற்றப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அனைத்து வகையான கலாசார பாரம்பரியங்களையும் பாதுகாத்தல், ஆவணப்படுத்தல், பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இந்த பாரம்பரிய செல்வங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்வதும் இதன் முக்கிய நோக்கமாகும். ஈரான் மீது இன்றிரவு கடுமையான தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். மேலும் ஈரானை மத்திய கிழக்கின் அட்டூழியம் செய்பவர் என்று விமர்சித்த அவர் அந்த நாடு முற்றிலும் பைத்தியக்காரத்தனமாக செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாக ஈரான் உச்சத்தலைவரின் ஆலோசகர் மொஹ்சன் ரசாயி தெரிவித்துள்ளார். டிரம்ப் மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளார், அதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான புதிய கட்ட தாக்குதல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாகவும் இந்த சமீபத்திய நடவடிக்கையில் 80க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்திருந்தது.
3: தமிழக செய்திகள்.
2: குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு நிபந்தனை 3 வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தாவிகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு காவல்துறை விசாரணை அதிகாரி முன் தினமும் இருவேளையும் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் 3 வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. கரூர் சம்பவம், இடைத்தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இடைத்தேர்தலில் கட்சிக்காக பணியாற்றுவதை தடுக்க வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் எந்த பணமும் வழங்கவில்லை, மக்கள் பிரதிநிதியாக உள்ள நான் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எப்போதெல்லாம் சகோதரர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றதோ அந்த வழக்குகளில் அசோக்குமாரை சேர்த்து விடுகின்றார்கள் என்று அசோக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். தாவிகா அரசை கவிழ்க்க முயற்சி நடப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டது எம்எல்ஏவின் கற்பனை வாதம் என்றும் தெரிவித்தனர். கிராமங்களில் உள்ள மக்களுக்கு அனைத்து திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்றும் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள ஊராட்சிகளின் சாலை மேம்பாட்டு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறை ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றதுடன் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்தார். தகுதியான அனைத்து பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் சென்று சேர வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள் சில பயனாளிகளுக்கு முறையாக சேர்வதில்லை என புகார்கள் வருகின்றன. திட்டங்கள் தாமதமின்றி செயற்படுத்தப்படுவதுடன் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் கிடைப்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கும் போது மாநில அரசுகளுக்கான இடஒதுக்கீட்டை குறைக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரிகளின் உட்கட்டமைப்பையும் தரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டு சில தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக சுமார் 600 மேற்பட்ட MBBS இடங்கள் குறைகின்றன என்றும் செய்திகள் வெளிவந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் கூறினார். இந்த நிலைமையை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தற்போதைய தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
3: இந்திய செய்திகள்.
2: கேரளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி காணாமற் போன 5 தேடும் பணியில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 2வது நாளாக மண் மற்றும் சேற்றை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்தாலும் நிலச்சரிவில் சிக்கி காணாமற் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வயநாடு மாவட்டம் மேப்பாடியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் முதலமைச்சர் வி.டி. சதீசன் ஆய்வு மேற்கொண்டார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கான காரணங்கள் ஆராயப்பட்ட பின்னரே அங்கு மீண்டும் சுரங்கப் பணிகள் தொடங்கும் என்று கேரள முதல்வர் வி.டி. சதீசன் தெரிவித்தார். வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவு சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது. அரசு இதுகுறித்து தொழில்நுட்பம் சார்ந்தும் சட்டம் சார்ந்தும் விரிவான ஆய்வை மேற்கொள்ளும் என்றார். அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கட்டுமான நிறுவனம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் விதிகளை முறையாக பின்பற்றியதா என்பது குறித்து நாங்கள் ஆய்வு செய்து வருகின்றோம் என்றும் கேரள முதல்வர் வி.டி. சதீசன் தெரிவித்தார். VPG ராம்ஜி திட்டம் வேலைவாய்ப்பு உரிமைகளை பறிக்கும் திட்டம் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் அளித்த வேலைவாய்ப்புக்கான அரசு நிலமைப்பு உரிமையை பறித்துவிட்டு மாநில அரசுகள் மீது தாங்க முடியாத நிதிச்சுமையை இந்த திட்டம் சுமத்துகின்றது என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். VPG ராம்ஜி சட்டத்தை விமர்சித்து ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் நிதி அமைச்சர் ஹசீப் திராபு எழுதிய கட்டுரையொன்றை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பகிர்ந்துள்ளார். அவனின் எக்ஸ் தள பதிவில் இந்தியாவின் சிறந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவரும் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் நிதி அமைச்சருமான ஹசீப் திராபு புரட்சிகரமான மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துக்கு மாற்றாக அவசர அவசரமாக கொண்டுவரப்பட்ட VPG ராம்ஜி திட்டத்தின் யதார்த்தங்களை வெளிப்படுத்தும் வகையில் மிக தெளிவான ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய சட்டம் மக்களை இந்த திட்டத்தில் இருந்து விலக்கி வைப்பதற்காகவே கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தைப் போல இது ஆண்டு முழுவதும் செயற்படுத்தப்படும் திட்டம் அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். 17 அதிகமான இலங்கையர்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் தொழில் பெற்றுள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை கூறினார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் மூலம் கடந்த 2025 மாத்திரம் 8.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு நாணய மாற்று வருவாயாக நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். தற்போதுள்ள பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் உள்ளவர்கள் வழங்கும் இந்த தனித்துவமான பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: அர்ஜென்டினா எகிப்துக்கு இடையிலான காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் பணியாற்றிய அதிகாரிகளை தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்க விடாமல் நீக்குமாறு எகிப்து கால்பந்து சங்கம் ஃபிஃபாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற அந்த போட்டியில் நடுவரின் முடிவுகளில் இரட்டை நிலைப்பாடு இருந்ததாக கூறி உலக கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபாவிடம் அதிகாரப்பூர்வ புகார் அளித்துள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் எகிப்து கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது பாதியில் எகிப்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தபோது எகிப்து வீரர் முஸ்தபா சீகோ அடித்த கோல் ரத்து செய்யப்பட்டது. அந்த தாக்குதல் தொடங்கிய போது எகிப்து நடுக்கள வீரர் மர்வான் அட்டியா லிசாண்ட்ரோ மார்டினஸின் காலில் மிதித்ததாக கூறி காணொலி உதவி நடுவர் அந்த கோலை செல்லாது என அறிவித்தார். அர்ஜென்டினா வெற்றிக்கான கோலை அடிப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு அந்த அணியின் பெனால்டி பகுதிக்குள் முகமது சாலா விதிமீறலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அந்த ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெறும் வகையில் கூடுதல் நேரத்தில் வெற்றிக்கான கோலை அடித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Tamara FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star of the
2: Month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai Famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க நாலாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: 99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம. குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். அண்ட் நான் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றத நான் யூஏஇ அப்டேட்லயே சொல்லட்டுமா?
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, அதாவது சில பேருக்கு இந்த விஷயம் வந்து ரீச் ஆயிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இந்த ஹாப்பியான ஒரு விஷயத்த நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க. ஏன்னா ஒரு காலத்துல இதெல்லாம் வந்து நடக்க போகுது, நடக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம இருக்கிற பிளேஸ்லயே வந்து அது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற போது அது எவ்வளவு ஹாப்பியான ஒரு விஷயம். இல்ல, வெற்றி போர்ட்டுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. எஸ் துபாயில இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஏர் டாக்ஸி சேவை தொடங்க உள்ளது அப்படின்னு ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து கேட்கும் போது நல்லா இருக்குல்ல. எஸ் ஜிசிஏ வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் நல்ல விஷயம். ஸோ எல்லாருமே வந்து ஏர் டாக்ஸியில் நம்ம பறக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் முன்னப்பண்ண இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் வந்துட்டு நம்ம ஒரு நாள் போதானே போகிறோம். நல்லா ஹாப்பி, ஹாப்பியோ ஹாப்பிங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: And அடுத்து உங்களுக்காக gold rate, evening gold rate.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Walletல நீங்க as low as 1 dirhamல இருந்து gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் gold coins bar இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்னன்னா 24 கேரட் கோல்டு 490 திரஹம்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 453 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 435 திரஹம்ஸ் 25 ஃபில்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 373 திரஹம்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566 81234.
3: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில உறவுகள் நம்ம தேடி போகணும்னு அவசியம் கிடையாது, அதுவா தானா வரும்ல. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு பெரிய ஓஷன் இருக்கு, அதுவும் அண்டார்டிகா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு வெதரில் இருக்கக்கூடிய ஒரு ஓஷன். அங்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க குரூப்பாக வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன பென்குயின் மட்டும் தனியாக இருக்கும். அதுக்கு தெரியாது இந்த ஜேர்னியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் இல்லையா? சில மொமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம பிளான் பண்ணாத நிறைய விஷயங்கள் நமக்கு அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கும். இதுதானே நம்மளோட அழகான அந்த ஒரு வாழ்க்கை இல்லை? ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட் தான் நம்ம லைஃபோட பிக்கெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிடும். இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு ஸ்டோரி அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான். ஒரு மனுஷன் அண்ட் ஒரு பென்குயின், ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், ஆனால் ரெண்டு பேரோட ஹார்ட் இருக்குல்ல, அந்த இதயம் இருக்குல்ல, அது ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்குது. அதுதான் இந்த அன்பு. இந்த மூவி பேர் வந்து மை பென்குயின் ஃப்ரெண்ட். இது ஒரு க்யூட் அனிமல் ஸ்டோரி மாதிரி தெரியலாம், ஆனால் இதில் இருக்கிற இமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். நேற்று அந்த படத்தை நான் பார்த்தேன், அதில் எனக்கு ஃபீலான சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. சில பேர் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்களுக்கும் அது ஃபேவரட் மூவியாக வந்து இருக்கலாம். அண்ட் பார்க்காதவங்களுக்காக இதை நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா?
3: இதயா நீ காதவே இதயா.
2: அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும்
7: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்,
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
11: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

ஒரு சின்ன கைண்ட்னஸ் ஒரு உயிரோட என்டையர் லைஃபையே மாத்திடுமா என்ன? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எஸ், ஒரு ஃபிஷர்மேனோட ஸ்டோரி. அவருக்கும் பென்குயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஃபிஷர்மேன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, கடலுக்கு போகிறதுக்காக அப்படி ஒரு ஓரமாக போட் ஓரமாக நின்றுட்டு கையில் நெட்டு வச்சுட்டு ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு கடல் ஓரமாக ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு அவர் கண்ணுக்கு வந்து தெரியுது. அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தா ஒரு குட்டியாக அழகான ஒரு பென்குயின் இருக்குது. ஆனால் அது நார்மல் இல்லையே, அது உடம்பு பூரா ஆயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் பதறி போயிட்டார். ஸோ சில பேர் என்ன யோசிப்பாங்க, இது சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அச்சிச்சோ இது ஒரு அனிமலாக இருக்கலாம், அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு அதுக்கும் பெயின் இருக்கும், அதுக்கும் ஃபியர் இருக்கும், அதுக்கும் லைஃப் இருக்குது அப்படின்னு அதை அப்படியே கவர் பண்ணி அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்மலாம் எப்படி பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சினா ஒரு கால் பண்ணுவோம், டக்குன்னு ஹாஸ்பிட்டல்லாம் ஓடி போய் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன ஆக்ஷன்ஸ் மாதிரி வந்து தெரியாது, ஆனால் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. நமக்கு ஜஸ்ட் ஒரு விஷயமா இருக்கும், பட் அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த பென்குயினை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுறாரு, கேர் பண்ணுறாரு, ஃபுட் கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பென்குயினை ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இங்கே தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் இருக்குது. ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கில். ஒரு நாளில் யாரும் நம்ம மேலே வந்து ட்ரஸ்ட் வைக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகணும். இந்த பர்சன் என்ன ஹர்ட் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வரும். ஜோ அது வந்து அந்த பென்குயினை ஒரு ஹியூமன் மாதிரி பார்க்கல, அதை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாரு இல்லையா. ஸோ நம்ம லைஃப்பில் சில பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருக்கும்போது தான் ஓகே நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம், அந்த கனெக்ஷன் வரணும் இல்லையா. ஸோ லவ்னா அது ஜஸ்ட் ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, அந்த ஒரு ப்ரெசன்ஸ் போதும் அப்படின்றத ஜோ அந்த பென்குயினுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த பென்குயினுமே பாரபட்சம் பார்க்காம அதோட அன்பை வந்து கொடுக்கும். என்ன நடந்தது? 89.4 தமிழ் எஃப்எம் கேளுங்க, வந்து சொல்கிறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of அன்புடன் நான் is brought to you by
10: Joy Alukasin. Joy of summer-ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எஸ், பெங்குயினுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி, அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி பத்தி ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பக்கம் வாட்ஸ்அப்ல சாந்தினி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தளபதி படத்துலேருந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணுங்க பிரியான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கேட்ட பாட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் மனசை தொட்ட மெட்டுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்கலாம். 050-252-8940 இந்த நம்பருக்கு எல்லாரோட மெசேஜும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மேபி ரிப்ளை பண்ண முன்ன பின்ன ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ஓகே, இனிப்பா அடுத்தவங்களுக்கு பிடிச்ச பாட்டு எஸ் மனசை தொட்ட மெட்டுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மெட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில உறவுகள் திரும்ப நம்ம கிட்ட வருமா அப்படின்னு மனசு ஏங்கும்ல, கண்டிப்பா வரும். அதுக்கு உண்மையான அன்புக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஒரு தடையாவே இருக்காது. லைஃப்ல சில மொமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம ரொம்ப கேர் பண்ணின ஒருத்தர் நம்ம லைஃப்ல இருந்து போயிடுவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு தாட் வரும். திரும்ப வருவாங்களா, இந்த பாண்ட் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு. ஆனால் சில ரிலேஷன்ஷிப்க்கு ஆன்சர் வந்து வார்த்தைகள் கிடையாது, டைம் தான் ஆன்சர் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டோரியில் அப்படி தான் நடக்குது. ஜோ, இந்த ஸ்டோரியோட ஹீரோ ஜோ வந்து அந்த பெண்குயினை ரெஸ்கியூ பண்ணுறாரு. அந்த குட்டி பெண்குயின் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது. அது திரும்பி கடலுக்குள்ளே போகும், ஏன்னா அது ஒரு வைல்ட் அனிமல் இல்லையா. அதோட வேர்ல்டு ஓஷன் தான், அதோட லைஃப் ஃப்ரீடமாக இருக்கிறது தான். அதனால் ஒரு ஸ்டேஜில் ஜோக்கு வந்து தெரிய வருது, ஓகே இது என்னோட கூடவே ஃபாரவராக இருக்காது, இருக்க முடியாது. இது ரொம்ப இமோஷ்னலான மூமெண்ட், ஆனால் நம்ம லைஃப்லையும் இது மாதிரி தானே நடக்குது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு ஜோ இல்லையா. ஸோ நம்ம கூட இது இல்லை, போயிட்டு வரும் அப்படின்னு தெரிஞ்சுமே அது மேலே அன்பு அக்கறை, அதுக்காக எதிர்பார்க்கறது, ஜோ ஜோட ஒய்ஃபும் வந்து எதிர்பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. சில ரிலேஷன்ஷிப் அதில் வந்து சேஞ்சஸ் வரும், ஆனால் அதனால் அந்த பாண்ட் வந்து ஃபேக் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில ரிலேஷன்ஷிப்போட பியூட்டி என்னன்னா, அவங்க நம்ம கூட இருக்கிற டைம் கம்மியாக இருந்தாலும் அவங்க நம்மளை விட்டு போன அந்த மெமரிஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த பெண்குயினும் ஜோவும் அப்படி தான். ஜோக்கு அது ரொம்ப மிஸ் ஆகும், ஆனால் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு நாள் இது திரும்ப வரும்னு. கொஞ்ச நாள் கழித்து எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க, அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. அந்த பெண்குயின் திரும்ப ஜோவை தேடி வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பெண்குயின் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு அந்த மனுஷனை கண்டுபிடிச்சி பார்க்க வருது. இதுதான் கனெக்ஷனோட பவர் என்னமோ தெரியல. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. நம்ம யாருக்கு ஜெனியூனான கேர் கொடுக்குறோமோ அது சம்வேர் ரெஜிஸ்டர் ஆகிடும் இல்லையா. மேபி இமீடியட்டாக ரிசல்ட் வராது, மேபி நமக்கு தெரியாது, ஆனால் அந்த கைண்ட்னஸ் நமக்கு ஒரு மெமரி இருக்கும் இல்லையா. அது மாறவே மாறாது, மறக்கவும் முடியாது. என்ன தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும், போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல இந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
0: என்னங்க, எப்ப வரீங்க?
8: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
0: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க, பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
8: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
0: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் அது.
8: உனக்கும் கூட.
9: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
10: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இது சொல்லியாகணும்.
11: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
0: கால் 05 666 8 1234.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. நீங்க சில பேரோட முகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா அவங்க முகத்துல வந்து சிரிப்பை நீங்க பார்க்கவே முடியாது. எப்படா அவங்க சிரிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஏன் தெரியுமா, அவங்க மனசுல அவ்வளவு பெயின் நிறைஞ்சிருக்கும். அதை காமிக்க முடியாம யாருக்கிட்டையும் பேசாம அவங்க உண்டு அவங்களோட ஒர்க் உண்டு அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜோ. ஜோ சிரிச்சே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த பெண்குயின் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவர் முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் பேசாமல் அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பார். ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அவருக்கு ஒரு குட்டி பையன், ஒரு சின்ன பையன் இருந்தான். அன்றைக்கி அவனோட பர்த்டே. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நாளைக்கு என்னோட பர்த்டே பட் நீ லீவ்லாம் போகக்கூடாது, ஸ்கூலுக்கு தான் நீ போகணும்னு சொல்ல, அந்த பையன் வந்து கேட்காம இல்லை இல்லை உங்களோட நான் கடலுக்கு தான் வருவேன், நீங்கள் மீன் பிடிப்பீங்கல்ல நாங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பர்த்டே அன்னைக்கு அவனோட ஆசையாக அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டான். அவங்க அப்பா எவ்வளவோ முடியாதுன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அவர் சொல்கிறாரு, மழை வர மாதிரி இருக்குது, இப்போ போனால் சரி வராதுன்னு. இல்லை நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிங்கல்ல நீங்கள் கூட்டிகிட்டே போகணும் டாடி அப்படின்னு சொன்னோடனே அவர் சரி ரொம்ப அடம்பிடிக்கிறானேன்னு கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார். ஒரு பெரிய அலை வருது, அப்படியே நம்மளோட உயரமான ஒரு அலை வருது, அதை அப்படியே அடித்து அந்த கப்பல் அவங்க போன அந்த போட் வந்து கவுந்து போயிடுது. ரொம்ப பரிதாபமாக அந்த பையன் வந்து அந்த கடலுக்குள்ளே மூழ்கி போயிட்டான். அன்றைக்கி உடஞ்சவர் தான். அதுக்கப்புறம் அவன் முதல்ல சிரிப்பே பார்க்கல. இந்த பெண்குயின் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த முழுசாக ஒரு அன்பை வந்து கொடுக்க முடிஞ்சுது. அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. ஒரு சின்ன உதவி பண்ணனால அந்த பெண்குயின் வருதா அப்படின்னு. ஸோ அது நிறையா ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கெலாம் வந்து தெரிய வருது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அந்த பெண்குயின் வந்து வைரலானனால இன்டர்வியூலாம் வந்து ஜோ கிட்ட கேட்குறாங்க. ஜோ வந்து ஃபஸ்ட்டு நோ சொல்லிட்டுறாரு, அது செலிபிரிட்டி பெண்குயின் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு, நான் இன்டர்வியூலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இப்படிலாம் நீங்கள் இப்படி பேசக்கூடாது, கொஞ்சம் பொலைட்டாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இன்டர்வியூலாம் கேட்கும்போது அப்போது அங்கே பெண்குயின் கிடையாது, அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க. அந்த பெண்குயினோட பேர் என்ன, அந்த கடலுக்குள்ளே போன பெண்குயின் மறுபடியும் அவரை பார்க்க வந்துச்சா, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்து காத்துட்டு இருந்தாங்களே என்னாச்சு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ் கால் 0588204172.

தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: UAE, a part of Elite Group Holdings. T&Cs apply.
3: சிறுத்தையும் தமிழி ஒளியே.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஓகே, பிரஸ் ரிப்போர்ட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோ அவரோட மனைவி ரெண்டு பேருமே அந்த கடலோரமாக சேர் போட்டு அந்த ஊர் மக்களும் அந்த கடலோரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பெங்குயின் வரும்னு அதுக்கு ரொம்ப அழகாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு டிண்டிம் பேர் வைக்கும். டிண்டிம் டிண்டிம் வச்சோடனே அது வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு பேராக இருக்குது. அது பண்ணுற விஷயங்கள் கூட வந்து ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும். அவ்வளவு மனுஷங்களை விட அவ்வளவு பாசம் வந்து காமிக்கும். அதுக்காகவே வந்து ஜோ என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன ஒரு கொகை மாதிரி ரெடி பண்ணி அது வந்து போனால் தங்கிறதுக்காக ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பார். நடுவில் அது வராது அப்படின்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய அந்த போட்டை ஓட்டுறதுக்காக அந்த படகு ஓட்டுறதுக்கான அந்த ஒரு துடுப்பு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து உடைக்கிறதுக்கு போவார். அவரோட ஜோட ஒய்ஃப் வந்து தடுத்துருவாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு. சரின்னு அடுத்த நாள் வந்து மீன் வெட்டிகிட்ருப்பார். மீன் வெட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த குட்டி கூண்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வரும். அந்த கேவுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வரும். என்னென்னு அந்த கிளாத் எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த டிண்டிம் வந்து உட்காந்துட்டுருக்கோம். நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவார். ஸோ இது போனதுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போது அந்த பென்குயின்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு டீம் அங்கே இருப்பாங்க அந்த ஓஷனில், பென்குயின் அடிக்கடி போயிட்டு வர இடத்துக்கு. ஸோ அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க இது யூனிக்கான ஒரு பென்குயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ரிசர்ச்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கேஜில் அடைச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஜீப்பில். ஐம் சாரி அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லும், மனசே இல்லாமல் எடுத்துகிட்டு போகும். ஒரு பக்கம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பெண்குயினை அடைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க ரிசர்ச்க்கு. ஸோ அங்கே ஒரு டோல் வரும். அங்கே அந்த ஜீப்பை வந்து நிப்பாட்டும் போது அந்த கேஜை ரொம்ப அழகாக வந்து அந்த பெண்குயின் இருக்குல்ல டிண்டிம் வந்து ஓப்பன் பண்ணி வெளியில் வரும். ஆனால் அந்த பொண்ணு அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதை சத்தமே இல்லாமல் கூட இருக்க பையனுக்கு சொல்லவே மாட்டாங்க. அது அந்த கேப்பில் இறங்கி தப்பிச்சிடும். எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாது நான் பார்க்கல அப்படின்னு அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமாக வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பெண்குயினை அடித்து பிடிச்சி அந்த ஒரு கடல் ஓரமாக வந்து போகிறதுக்கு மேலேருந்து ஒரு சரிவுலலாம் விழுந்து உடம்பு பூரா வந்து இரத்த காயம் ஏற்பட்டுரும். ஒரு இடத்துல போய் மயங்கி விழுந்துடும். கொஞ்சம் நேரக்கப்புறம் நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கடலில் மறுபடியும் நீந்தி போகும்போது அதனால் ஒரு பாயிண்டில் வந்து முடியவே முடியாது. ஸோ கடல்லே ஒரு ஓரமாக வந்து எங்கேயோ சிக்கிரும். அவர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸோட வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தவங்க எல்லாம் போட் எடுத்துகிட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க. லைட் அடிச்சிட்டு நைட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெண்குயின் ஓரமாக கிடக்கும். அது இறந்து போச்சு அப்படின்னு நினச்சி அதை கையில் தூக்கி வச்சு ஜோ அழுதுட்டுருப்பாரு. அப்போது அந்த பெண்குயின் மெதுவாக வந்து கண்ணு திறக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். ஜோ அழுகும் போதே நம்ம கண்ணிலிருந்து தண்ணி வந்துடும், உண்மையிலே அந்த பெண்குயின் இறந்து போச்சா என்ன அப்படின்னு. ஸோ அவ்வளோ டச்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோழி வெடக்கோழி. சென்னையில பட்டயக்கிழப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566681234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
7: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. ஆக்சுவலி நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்த்துருக்கோமா, லவ்னா ஓனர்ஷிப் கிடையாது, ஃப்ரீடம் கொடுக்கறது. இந்த ஸ்டோரியோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன் என்ன தெரியுமா, லவ்னா ஹோல்டு பண்ணுறது கிடையாது, லவ்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இந்த அன்புக்கு உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஏன் பிரியா அதை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு நல்லாயிருக்கும் இல்லையா. கோடி ரூபா கொடுத்த கூட அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதுதான் ஜோ அந்த பெண்குயினை வந்து ரொம்ப கேர் பண்ணுறாரு. அவரோட பையன் இருந்தால் எந்த மாதிரி நல்லா பார்த்துப்பாரோ அதே கேரை வந்து அந்த டிம்டிம்க்கு வந்து கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் இது வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது வந்து ஒரு உயிர், இந்த உயிரை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்கணும், அதோட ஜேர்னியாக அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலவும் என்னமோ தெரியல அந்த டிம்டிம் பெண்குயின் வந்து அவரை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. சில நேரம் நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். பட் என்னென்னா, என் கூட தான் இருக்கணும், என்னை மட்டும்தான் நீ சூஸ் பண்ணணும். ஆனால் இந்த ரியல் லவ் என்ன தெரியுமா சொல்லும், நீ ஹாப்பியாக இரு, நீ உன் லைஃப்பை வந்து நீ வாழு, உனக்கு பிடிச்சதை பண்ணு, உனக்கு ஃப்ரீடம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும். அப்போது எங்கே போனாலும் அந்த மனசு வந்து அந்த ஒரு வார்த்தையை சொன்ன மனசு தான் தேடி வரும் இல்லையா. ஸோ ஜோ வந்து அந்த கேஜ் ரொம்ப பார்த்து பார்த்து செட் பண்ண அந்த கேஜில் வைக்கவே இல்லை. அவர் லவ் கொடுத்தாரு, ஃப்ரீடம் கொடுத்தாரு, அந்த பாண்டு வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணமே அந்த ஃப்ரீடம் தான். ஸோ வி டோன்ட் லூஸ் பீப்புள் பை கிவிங் தம் ஃப்ரீடம் இல்லையா சம்டைம்ஸ். ஸோ ஃப்ரீடம் தான் அவங்கள நம்மக்கிட்ட திரும்ப கொண்டு வரும் அப்படின்றத இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஓகே, அந்த பெண் குயின் தான் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரவங்க அப்புறம் ஜோட வீட்டில் ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க. அண்ட் அந்த பார்ட்டி பண்ண அடுத்த நாளே, அதை செலிப்ரேட் பண்ண அடுத்த நாளே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெண் குயின் ஜோ வந்து ஒரு ஊஞ்சலில் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காரு. அவர் கண்ணு முன்னாடியே அந்த பெண் குயின் அந்த கடலில் போகிறத வந்து பார்த்தாரு. அது போனதுக்கப்புறம் வருமோ வராதோ அப்படின்னு ஒரு தாட் அவருக்குள்ள இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த பெண் குயின் வந்து அந்த டிண்டம் வந்து திரும்ப வரலையாம். இப்போ ஜோவா நினச்சிக்கிட்டாராம், ஓகே அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு, அதுக்குன்னு ஒரு குடும்பம், அதுக்குன்னு ஒரு குழந்தை அமைச்சிக்கிட்டு அந்த பெண் குயின் எங்கேயோ நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு திருப்தியோடு வந்து இருப்பாரா. நீங்கள் யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி பற்றி தெரியும், ஒரு ட்ரூ ஸ்டோரி. அண்ட் இந்த படம் கூட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குது. என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணுமா? நான் ஏற்கனவே இந்த ஷோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன், பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன். மை பென்குயின் ஃப்ரெண்ட், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ஆக்சுவலி நான் சொன்ன விஷயங்களை தாண்டி இந்த படத்தோட பியூட்டியே என்ன அப்படின்னா, நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. பென்குயினோட கண் வழியாக எப்படி வந்து இருக்கும் பார்க்கும் இந்த உலகத்தை, மனுஷங்களை எப்படி பார்க்கும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் கூட சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நீங்களும் பாருங்கள் மை பென்குயின் ஃப்ரெண்ட் படத்தை. இதே மாதிரி மனுஷங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் இருக்கக்கூடிய அன்பு, அதை பற்றின நிறைய படங்கள்லாம் இருக்குல்ல, முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ உங்ககிட்ட வந்து நான் கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னடா படம் பார்க்குறது, பார்த்த படத்தையே பார்த்துட்ருக்கோமே அப்படின்ற மாதிரிலாம் தோணும்போது இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் மூவி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இல்லை. ஸோ நீங்கள் கூட எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம், பிரியா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ எங்க கிரியேட் ஆகும், ஓவர் நைட்ல மாறுமா, ஓவர் நைட்ல ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டாக ஆகலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணும் இல்லையா, அதுக்கெலாம் எங்கே பிரியா டைம் இருக்குது? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி போகிற அளவுக்குலாம் நமக்கு எனர்ஜி இல்லை. நமக்கு வந்து மணி ரொம்ப முக்கியம், ஏன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் சில நேரம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை நம்மளே வந்து பண்ண மறந்துடுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கரெக்ட். நமக்குள்ளேயும் வந்து கைண்ட்னஸ் இருக்குது, ஒரு சின்ன உதவி பண்ணணும்னு தோணும், மற்றவங்களை பார்க்கும்போது ஜென்யூனாக ஒரு சிரிப்பு சிரிக்கணும்னு தோணும், அவங்களுக்கு ஒரு கைண்டான ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணும். இதெல்லாம் நம்ம பண்ண மறந்துடுறோம் இல்லை. இதெல்லாம் பண்ணும்போது மனுஷங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது அப்படியே சே எப்படி இருக்காங்க இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணுமே அப்படின்னு, அது ஜலஸாக இருக்காது, அது வந்து ஒரு எப்படி சொல்கிற பொறாம போட்டி அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த மனுஷ மாதிரி, இந்த ஒரு மனுஷி மாதிரி நம்ம ஏன் நம்ம லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து போதும் அவங்களோட குவாலிட்டிஸ் இல்லையா. ஸோ காப்பி பண்ணுறது வேறு, இன்ஸ்பிரேஷன் வேறு. இவங்கள மாதிரி நம்ம மாற்றணும், மாறிக்கணும், நம்மளாலேயும் வந்து இப்படி இருக்க முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு இல்லையா. ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம். எதுவுமே லேட் கிடையாது, எப்போவுமே லேட் கிடையாது. எப்போ வேணாலும் நமக்கு பிடிச்ச விஷயங்களோட ஒரு மைண்டை நம்மளோட பாடியை நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது இல்லையா, அதை பண்ண முடியும். நம்மளும் ட்ரை பண்ணுவோம். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தித்தகதிமி தலாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட தகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் தகிடதும் தகிடதும்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ்எம்எல்லாம் நிறைய நிறைய பேசினோம். பென்குயின் அண்ட் ஜோக் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நிறைய பேசினோம். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கும் உங்களோட பெட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாசம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இல்லையா, அதை பற்றி கூட நீங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணலாம். என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு, ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் நம்ம தமிழ் எஃப்எம்மை நீங்கள் கேட்கலாம், வேர்ல்டில் எந்த கார்னரில் இருந்தாலும். அண்ட் இப்போ நான் கிளம்புறேன், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குட், இல்லைனா சமத்தா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் மீண்டும் சந்திப்போம், ஓகேவா? இப்போ எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: பஹ்ரைன் குவைத் மீது ஈரான் மீண்டும் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சகோதர நாடுகளான பஹ்ரைன் மற்றும் குவைத் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரான் மீண்டும் நடத்திய தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பஹ்ரைன் மற்றும் குவைத்தின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகும் என்றும் அந்த இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்றும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பஹ்ரைன் மற்றும் குவைத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதைவி கடுமையாக கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் பாதுகாப்பு, அமைதி மற்றும் நெருக்கடியை தீர்க்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை சீர்குலைக்கும் ஈரானின் தொடர்ச்சியான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். இந்த தாக்குதல்கள் இரு நாடுகளின் இறையாண்மைக்கு எதிரான வெளிப்படையான ஆக்கிரமிப்பாகும் என்றும் அவர் கூறினார். இந்த தாக்குதல்கள் குறித்த நாடுகளின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் குடிமக்கள் குடியிருப்பாளர்களின் நலனுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதுடன் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன கொள்கைகளை மோசமாக மீறும் செயல் என்று அல் புடைவி தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொல்பொருட்கள் மற்றும் பொருள் சார்ந்த கலாசார பாரம்பரியங்களை திட்டமிட்டு சேதப்படுத்துதல், திருடுதல் அல்லது கடத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு 10 மில்லியன் திர்ஹாம்ஸ் வரை அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் புதிய கூட்டாட்சி சட்ட வரைவுக்கு அமீரக கூட்டாட்சி தேசிய கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த சட்டம் இன்று அபுதாபியில் உள்ள ஜயத் அரங்கில் சபாநாயகர் ஷக்கர் கோபாஷ் தலைமையில் நடைபெற்ற FNC-இன் 13வது அமர்வில் நிறைவேற்றப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அனைத்து வகையான கலாசார பாரம்பரியங்களையும் பாதுகாத்தல், ஆவணப்படுத்தல், பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இந்த பாரம்பரிய செல்வங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்வதும் இதன் முக்கிய நோக்கமாகும். ஈரான் மீது இன்றிரவு கடுமையான தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். மேலும் ஈரானை மத்திய கிழக்கின் அட்டூழியம் செய்பவர் என்று விமர்சித்த அவர் அந்த நாடு முற்றிலும் பைத்தியக்காரத்தனமாக செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாக ஈரான் உச்சத்தலைவரின் ஆலோசகர் மொஹ்சன் ரிசாயி தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளார். அதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான புதிய கட்ட தாக்குதல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாகவும் இந்த சமீபத்திய நடவடிக்கையில் 80க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்திருந்தது.
1: தமிழக செய்திகள்.
3: குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தாவிகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு காவல்துறை விசாரணை அதிகாரி முன் தினமும் இருவேளையும் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. கரூர் சம்பவம், இடைத்தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இடைத்தேர்தலில் கட்சிக்காக பணியாற்றுவதை தடுக்க வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் எந்த பணமும் வழங்கவில்லை, மக்கள் பிரதிநிதியாக உள்ள நான் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எப்போதெல்லாம் சகோதரர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றதோ அந்த வழக்குகளில் அசோக்குமாரை சேர்த்து விடுகின்றார்கள் என்று அசோக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். தாவிகா அரசை கவிழ்க்க முயற்சி நடப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டது எம்எல்ஏவின் கற்பனை வாதம் என்றும் தெரிவித்தனர். கிராமங்களில் உள்ள மக்களுக்கு அனைத்து திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்றும் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள ஊராட்சிகளின் சாலை மேம்பாட்டு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறை ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றதுடன் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்தார். தகுதியான அனைத்து பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் சென்று சேர வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள் சில பயனாளிகளுக்கு முறையாக சேர்வதில்லை என புகார்கள் வருகின்றன. திட்டங்கள் தாமதமின்றி செயற்படுத்தப்படுவதுடன் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் கிடைப்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கும் போது மாநில அரசுகளுக்கான இடஒதுக்கீட்டை குறைக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரிகளின் உட்கட்டமைப்பையும் தரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்த ஆண்டு சில தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக சுமார் 600 மேற்பட்ட MBBS இடங்கள் குறைகின்றன என்றும் செய்திகள் வெளிவந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் கூறினார். இந்த நிலைமையை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தற்போதைய தாவீக அரசு முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி காணப்போன 5 தேடும் பணியில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 2 நாளாக மண் மற்றும் சேற்றை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்தாலும் நிலச்சரிவில் சிக்கி காணாமற் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வயநாடு மாவட்டம் மேப்பாடியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் முதலமைச்சர் வி.டி. சதீஷன் ஆய்வு மேற்கொண்டார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கார காரணங்கள் ஆராயப்பட்ட பின்னரே அங்கு மீண்டும் சுரங்கப் பணிகள் தொடங்கும் என்று கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் தெரிவித்தார். வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவு சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது. அரசு இதுகுறித்து தொழில்நுட்பம் சார்ந்தும் சட்டம் சார்ந்தும் விரிவான ஆய்வை மேற்கொள்ளும் என்றார். அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கட்டுமான நிறுவனம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் விதிகளை முறையாக பின்பற்றியதா என்பது குறித்து நாங்கள் ஆய்வு செய்து வருகின்றோம் என்றும் கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் தெரிவித்தார். விபிஜி ராம்ஜி திட்டம் வேலைவாய்ப்பு உரிமைகளை பறிக்கும் திட்டம் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் அளித்த வேலைவாய்ப்புக்கான அரசியலமைப்பு உரிமையை பறித்துவிட்டு மாநில அரசுகள் மீது தாங்க முடியாத நிதிச்சுமையை இந்த திட்டம் சுமத்துகின்றது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். விபிஜி ராம்ஜி சட்டத்தை விமர்சித்து ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் நிதி அமைச்சர் ஹசீப் திராபு எழுதிய கட்டுரையொன்றை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பகிர்ந்துள்ளார். அவனின் எக்ஸ் தள பதிவில் இந்தியாவின் சிறந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவரும் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் நிதி அமைச்சருமான ஹசீப் திராபு புரட்சிகரமான மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துக்கு மாற்றாக அவசர அவசரமாக கொண்டுவரப்பட்ட விபிஜி ராம்ஜி திட்டத்தின் யதார்த்தங்களை வெளிப்படுத்தும் வகையில் மிக தெளிவான ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய சட்டம் மக்களை இந்த திட்டத்தில் இருந்து விலக்கி வைப்பதற்காகவே கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தைப் போல இது ஆண்டு முழுவதும் செயற்படுத்தப்படும் திட்டம் அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். 17 அதிகமான இலங்கையர்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் தொழில் பெற்றுள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை கூறினார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் மூலம் கடந்த 2025 மாத்திரம் 8.2 அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு நாணய மாற்று வருவாயாக நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். தற்போதுள்ள பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் உள்ளவர்கள் வழங்கும் இந்த தனித்துவமான பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அர்ஜென்டினா எகிப்துக்கிடையிலான காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் பணியாற்றிய அதிகாரிகளை தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்க விடாமல் நீக்குமாறு எகிப்து கால்பந்து சங்கம் ஃபிஃபாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற அந்த போட்டியில் நடுவரின் முடிவுகளில் இரட்டை நிலைப்பாடு இருந்ததாக கூறி உலக கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபாவிடம் அதிகாரப்பூர்வ புகார் அளித்துள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் எகிப்து கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது பாதியில் எகிப்து ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தபோது எகிப்து வீரர் முஸ்தபா சீகோ அடித்த கோல் ரத்து செய்யப்பட்டது. அந்த தாக்குதல் தொடங்கிய போது எகிப்து நடுக்கள வீரர் மர்வான் அட்டியா லிசாண்ட்ரோ மார்டினஸின் காலில் மிதித்ததாக கூறி காணொளி உதவி நடுவர் அந்த கோலை செல்லாது என அறிவித்தார். அர்ஜென்டினா வெற்றிக்கான கோலை அடிப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு அந்த அணியின் பெனால்டி பகுதிக்குள் முகமது சாலா விதிமீறலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அந்த ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெறும் வகையில் கூடுதல் நேரத்தில் வெற்றிக்கான கோலை அடித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: ரோல் கேமரா ரோலிங்.

0: அண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ்எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: Of the music I've been hearing all night. Pause.

0: நிலங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கதை இன்னும் வரும் என்ற கதை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: பண்ணி
1: கொடி
0: பேய
1: காட்டேரி
0: செருப்பு பியோண்டா
1: பல்ல உடைப்பேண்டி
0: உன் வீட்டுல

0: Atunci ok, se bagă etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காற்ற விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.